முனைப்புக்காக ஃபல்டா நிலங்களை உட்படுத்துவது ஆகியவற்றுக்கு அந்த ஒத்துழைப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் டாத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் கூறினார். 2026 ஹவானா ஊடக கருத்தரங்கு இன்று தலைநகரில் நடைபெறுகிறது. தேசிய செய்தி நிறுவனம் பர்னாமா ஏற்பாட்டிலான அதில் 200 மேற்பட்ட ஊடக பணியாளர்கள், கல்வியாளர்கள், பொது தனியார் உயர்கல்வி மாணவர்கள், பொது தொடர்பு துறையினர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். நாட்டின் ஊடக அமைப்புகளின் நிகராளிகளும் கலந்து கொள்ளும் அந்த கருத்தரங்கை தொடர்பு துணையமைச்சர் தியோனி சிங் தொடக்கி வைக்கவுள்ளார். குறைந்த கட்டண விமான நிறுவனம் ஏர்ஏஷியா 150 ஏர்பாஸ் A220 ரக விமானங்களை வாங்குவதாக அறிவித்துள்ளது. அவற்றின் மதிப்பு சுமார் $19 பில்லியன் என அந்நிறுவன ஆலோசகரும் கேபிட்டல் ஏ தலைமை செயல் அதிகாரியுமான தான்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் கூறினார். 2028 முதல் காலாண்டில் விமானங்கள் கட்டம் கட்டமாக தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் இம்மாதம் 9 நடைபெறவிருக்கும் வெற்றி நாள் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் யுக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என மொஸ்கோ கூறியுள்ளது. இந்நிலையில் கேவிலிருந்து தங்கள் தூதர்களையும் பணியாளர்களையும் வெளியேற்றுமாறு வெளிநாடுகளை ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் கட்டத்தில் அமெரிக்காவும் ஈரானும் இருப்பதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் அணு செறிவூட்டலுக்கு தற்காலிக தடை விதிக்க ஒப்புக்கொள்ளுதல், அமெரிக்கா தடைகளை நீக்க இணங்குதல், இருதரப்பும் ஹோமஸ் நீரிணை போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் ஆகியவை அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. விளையாட்டு 2025-2026 ஆசியான் கிளப் வெற்றியாளர் காற்பந்து போட்டி அரையிறுதியின் முதல் சுற்றில் சிலாங்கோ எஃப்சி வியட்நாமின் நாம்டின் எஃப்சியை 2-1 என்ற கோல்களில் வென்றது. நேற்று இரவு பத்தலிங்ஜயா மாநகர் மன்ற அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் சிலாங்கூர் எஃப்சி அணியினர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக அதன் தலைமை பயிற்றுநர் கிம் பான்கோன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: வணக்கம். இன்னலில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. மோகன் புவன் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுது, கடவுச்சொல் தினம் இன்றைக்கு.
0: ஆமா, அனைத்துலக ரீதியில இந்த ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்து ஒவ்வொரு மே மாதமும் புவனா 7ஆம் தேதி இதை அனுசரிக்கிறாங்க. ஏன் அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கடவுச்சொல் இந்த பாஸ்வேர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நம்முடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், இது வந்து பாதுகாப்பணும், இது வந்து விழிப்புணர்வோடு மக்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு தினம் வந்து அனுசரிக்கிறாங்க.
1: சரி, இப்போ வந்து இப்போ கடவுச்சொல்ல வந்து நம்ம பதிவிடணும் அப்படின்றதுக்கே இப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரிய எழுத்தா இருக்கணும், சின்ன எழுத்தா இருக்கணும், அந்த எண்கள் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் வந்த பிறகு இந்த கடவுச்சொல்லை நினைவுபடுத்தி வச்சுக்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும்.
0: ஆமா, பல சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கலாம். இந்த பாஸ்வேர்டை மறந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஐயோ, இந்த பாஸ்வேர்ட்னாலே ஒரு பெரிய தொல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். என்ன நடந்தது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்றத அழைத்தினோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: ஆமா, சில நேரங்களில் இந்த கடவுச்சொல்ல ஒரு தடவை பதிவிடலாம், இரண்டு தடவை, மூன்று முறை தான் சில நேரங்களில் வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கமே பிளாக் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான வேலை செய்யும் போது தான் இந்த தவறான கடவுச்சொல்ல பதிவிட்டு ஏதாவது சம்பவமா இருக்கும். இதனால என்னால மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா, அழிச்சு எங்களோட பேசுங்க.
0: சிலர்லாம் அப்படிதான், அந்த வங்கிக்கெல்லாம் போகும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வங்கிக்கான சில செயலிகள் வந்து கடவுச்சொல் இருக்கும் இல்லையா, அதை மறந்து ரொம்ப நேரம் ஆன சில நொடிகள்லாம் இருக்கும். ஏன், அதை நான் கூட வந்து அனுபவிச்சிருக்கலாம் பாருங்களேன்.
1: ஆமா,
0: இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். என்ன கதை அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
1: அதாவது முக்கியமான நேரத்துல இந்த கடவு சொல் ஞாபகத்துக்கு வராம ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க.
2: எனக்கு வந்து இப்போதான் அண்மையில நடந்தது. பசங்களோட வந்து லூயா பிளாசாக்கு போயிருந்தேன் எனக்கு ஒரு போன் மாத்துறதுக்காக. ஸோ அங்க போயிட்டு போன் எடுத்தோடனே அது 5000 கொஞ்சம் மேல இருந்தது. ஸோ பேங்க்ல வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் வரைக்கும் தான் வச்சிருப்போம் ஒரு செக்யூரிட்டிக்காக. அங்க போயிட்டு வந்து அதை நம்ம இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அந்த கடவுச்சொல்லு, அது கடவுச்சொல் கூட இல்ல, அந்த செக்யூரிட்டியோட குவெஸ்டியன்ஸ் இருக்கும், அதை போட்டாதான் நம்ம அந்த லிமிட்டை மாத்த முடியும் அப்படின்ற பட்சத்துல ட்ரை பண்ணினேன். எனக்கே தெரியல என்ன தான் செக்யூரிட்டி வச்சது அந்த குவெஸ்டின். ட்ரை பண்ற டயத்துல பதில் போடுறத ரொம்ப ராங்கா போனது. கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போட்டிருப்போம், சின்ன எழுத்துல போட்டிருப்போம், அதை நம்ம கவனிக்காம விட்டுருக்கலாம். போட்டு அந்த இடத்துல காசு கட்ட போற நேரத்துல கட்ட முடியாம அவங்க அந்த சீல் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க செக் பண்றதுக்கு. அப்போ நம்ம கட்டியே ஆகன்ற பட்சத்துலதான் நல்ல காலம் பையன் பக்கத்துல இருந்தோடனே அவரு முத போட்டாரு. அப்புறம் என்னோட சிஸ்டருக்கு கால் பண்ணி, ஏன்னா அவருமே லிமிட் வச்சிருந்தாரு, போட்டுட்டு அப்புறம் என்னோட சிஸ்டரும் திருப்ப எனக்கு டிரான்ஸ்பர் அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு விட்டோன்னா அந்த அந்த ஷாப் கீப்பரோட அக்கௌண்ட் நம்பருக்கு அப்புறம் நான் போன் எடுத்துட்டு வர முடிஞ்சிட்டேன்.
0: ஒரு பெரிய போராட்டமா தான் இருந்துச்சு அந்த நொடி.
2: கையெல்லாம் ஆடி எடுத்தேன், பிகாஸ் ஏன்னா அவங்க சீல் பிரிச்சுட்டாங்க இல்லையா.
0: ஆமா, ஒரு புதிய கைபேசி வாங்கும் போது நடந்த சில சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் பல இடங்கள்ல பல சூழல்ல ஏதாவது ஒன்னு நடந்திருக்கும் இல்லையா?
1: அவங்க புது கைபேசின்னு சொன்னாங்கல்ல, இப்போ நம்மளே ஒரு புது கைபேசி வாங்கிட்டு ஒவ்வொரு செயலிகள்லாம் நம்ம வந்து பதிவேற்றம் செய்யும் போது பதிவிறக்கம் செய்யும் போது எத்தனை பேத்துக்கு அவங்களுடைய சோசியல் மீடியா பாஸ்வேர்டே தெரியுமா அப்படின்றது தெரியாது.
0: ஆமா,
1: ஏன்னா ஓட்டோ சேஃப் அப்படின்ற ஒரு முறை வந்ததுல இருந்து எல்லாம் அந்த ரேகை அப்புறம் அந்த பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்துறதுனால நிறைய பேருக்கு உண்மையிலுமே பாஸ்வேர்டு என்ன அப்படின்றது தெரியல.
0: சரி, நீங்க எப்படி வாங்க கொஞ்சம் பேசலாம். 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பொதுவாவே இந்த கடவுச்சொல் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனா இப்ப என்னன்னா, எப்படி என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலிக்கும் வைக்கிறோம். ஏன்னா செயலிகள் சொல்லும் போது அது வங்கி செயலிகளா இருக்கட்டும், இல்ல மற்ற அரசாங்கம் சார்ந்த செயலிகளா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட ஏதாவது நம்ம வாங்கும் போது கூட இந்த செயலிகள் பயன்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சு.
1: ஆமா, இப்போ எல்லா செயலிகளுக்குமே வந்து நம்ம கடவுச்சொல்ல பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. சில செயலிகள் பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து நம்ம ஆட்டோ சேஃப்ல வச்சிருந்திருக்கோம். ஆனா இந்த வங்கியோட செயலிகளுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து
0: பெரும்பாலும் வைக்கிறாங்க. சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க.
1: இல்ல இப்ப என்னன்னா, சில நேரங்கள்ல வந்து ஒரு கடவுச்சொல்ல நம்ம பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல வருஷம் அதுலயே வாழ்ந்துருவோம். அப்போ சில சில வங்கியா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு சார்ந்து நம்ம ஏதாவது கடவுச்சொல் வச்சிருந்தோம்னா, அந்த தனிப்பட்ட தரப்பினருக்கு அவங்களே சொல்லி உங்க கடவுச்சொல்ல மாத்துங்க. ஏன்னா இந்த கடவுச்சொல்லுடைய ஃபார்மேட்டை அவங்களே மாத்துறாங்க. இப்போ நீங்க வந்து உருப் பசர் உருப் கட்சியில இருக்கும் இந்த கேபிட்டல் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும், இல்ல எண்கள் இவ்வளவுதான் இருக்கணும், 12 எழுத்துக்குள்ளார இருக்கணும், அப்புறம் அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் நம்ம பிறந்தநாள் எல்லாம் வச்சிருக்க முடியாது இதுக்கு அப்புறம். ஆனா அந்த தனிப்பட்ட அந்த செயலி நம்ம கிட்ட கதறும், தயவு செய்து அந்த கடவுச்சொல்ல மாத்திதான் போகணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிருச்சு.
0: இதுல இன்னொன்னு அதுலயே குறிப்பிடும், நம்ம வந்து கடவுச்சொல் வைக்கும் போது இது ரொம்ப பலவீனமான கடவுச்சொல்,
1: ரொம்ப பலவீனம், தயவு செய்து
0: பலமான கடவுச்சொல் அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டுறதுனால கொஞ்சம் வசதியா தான் இருக்கு.
1: சில நேரங்கள் அதுவே நமக்கு வந்து சில கடவுச்சொல்ல கொடுக்கும்.
0: ஆமா,
1: என்ன என்ன எழுதிருக்குன்னே நமக்கு தெரியாது.
0: நீங்க கடவுச்சொல் மறந்த நொடிகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9. இன்றைய வணக்கம் நேர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோம்.
1: அதாவது இந்த கடவுச்சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமான அலுவல் நேரத்துலதான் மறந்துருப்போம், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வந்து ஞாபகப்படுத்த முடியாம போயிருப்போம்,
0: நம்மள போட்டு காயப்படுத்திருக்கோம், போராட்டத்துல இருக்கோம். இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லும் போது நேர் வந்திருக்காங்க.
2: அவங்க ஒரு கோட் கொடுப்பாங்க, அந்த கோட்டை வச்சு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும். அந்த கோட் வந்து கொடுத்தா அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த அக்டோபர் வந்துச்சுல மாறி மாறி, அது வந்து
1: தலை சுத்துதா
0: இன்னும்
1: நல்ல

இப்படி சூடு.

0: சொல்வீந்தர் சுகிசிவம்.
1: ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே 10 பேர், 20 பேர், 40 பேர், 4 லட்சம் பேர், 4 கோடி பேர் படி அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறானா இல்லையா என்பது பெரிய விஷயம் இல்லை. தனக்கு தானே தலைவனாக இருக்கிறானா அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். தனக்குத்தானே தலைவனா இருக்கிறது அப்படின்னா எப்படின்னா, தான் ஒரு அடிமை மாதிரியே சில காரியங்களை செய்து கொண்டிருப்பது, இது சிலருடைய வழக்கம். நீ எதை செய்தாலும் ஒரு எஜமானனாக இருந்து செய் என்று சொல்லுகிறார். எஜமானன்னா பிறரை மிரட்டுவதுன்னு பொருள் அல்ல. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். நீ எஜமானனா, உனக்கு நீயே முதல்ல எஜமானனா. ஒரு எஜமானன் அதாவது மாஸ்டர், சர்தார், சிறுதார் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து சர்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அமைந்திருக்கிறதுன்னு சுவாமி விவேகானந்தர் விளக்கம் சொல்லுகிறார். இது ரொம்ப அழகான ஒரு கட்டுரையாக தமிழிலே சுவாமி விமூர்த்தானந்தா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதாவது விவேகானந்தர் சொன்ன அந்த சொல் இருக்கு இல்லையா, உனக்கு நீயே தலைவனாக இரு அப்படின்னு சொன்ன அந்த அருமையான வார்த்தையை வைத்துக் கொண்டு நீ எஜமானனா அடிமையா என்று ஒரு அழகான கட்டுரை, இளைஞர்களுக்கு பயன்படுகிற கட்டுரையை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா யாரு அப்படிங்கறதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லுகிறார். யாரோ என் மேல இந்த வேலையை சுமத்திட்டாங்கன்னு அழுதுகிட்டே சில பேர் செய்வாங்க. அதை படிக்க வேண்டியிருக்கு, அதை பாரு இப்படி எல்லாம் இந்த துணியை துவைக்க வேண்டியிருக்கு, இந்த பாரு இந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. அதாவது எந்த விஷயத்தையும் யாரோ தங்கிட்டு இந்த பொறுப்பை சுமத்திட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் அடிமை. எல்லா பொறுப்புகளையும் தன் தோள் மீது தானே சுமப்பதற்கு தயாராக இருக்கிறானே அவன் எஜமானன்.

0: கார்த்திக் பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. வணக்கம் இல்ல, தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு உலக கடவுச்சொல் தினம் அப்படின்றதுனால பொதுவாகவே இந்த மாதிரி சிறப்பு தினங்கள் வந்துட்டாலே அந்த கருப்பொருள் அப்படின்றது இருக்கும் இல்லையா. இந்த முறை ஹேஷ்டாக் லே அப் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வலியுறுத்தி தான் இந்த முக்கியமான ஒரு தினம் வந்து அனுசரிக்கப்படுது.
1: ஆமா, இப்போ இந்த கடவுச்சொல்ல வந்து நம்ம என்ன மாதிரி கடவுச்சொல்ல தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா, நம்மளுக்கு பாஸ்வேர்டே ரொம்ப கஷ்டம் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா ஏன் அந்த பாஸ்வேர்டை கொஞ்சம் சுவாரஸ்யம் நம்ம எடுத்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு AI கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். AI என்ன சொல்லுதுன்னா, My dog loves தேத்தாரே 2026 எழுதேன். இதுல என்ன கஷ்டம்? அந்த மாதிரி அவங்க வந்து சில சில விஷயங்களை வந்து இப்படி தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: வித்தியாசமான முறையில கையாளணும் அப்படின்னு இப்ப முதலே சொன்ன இந்த ஹேஷ்டாக் லே அப் அப்படின்னு, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மோசடி சம்பவங்கள் அதிகரிக்கிறதுனால நம்ம கடவுச்சொல் எந்த அளவுக்கு பலமா வைக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா, கடவுச்சொல்லுக்கே கடவுச்சொல் இப்ப தேவைப்படுதான். நம்ம சாதாரணமா பாஸ்வேர்டு அப்படின்றோம் இல்லையா, இப்ப அதெல்லாம் தாண்டி பல அணுகுமுறைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு, நிறைய மோசடி சம்பவங்கள் நடக்கும் போது அதுக்கு எதுக்கு காரணம், இந்த மாதிரி கடவுச்சொல் ரொம்ப பலவீனமா இருக்குறதா ஒரு பெரிய காரணமா இருக்கு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க கடவுச்சொல்லுக்கே கடவுச்சொல் என்ன அப்படினா, இந்த அந்த செயலி நிறுவனர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியுது கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட், இந்த வரையறை நம்ம வந்து கடவுச்சொல் கொடுத்தா இவங்க மறந்துடுவாங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கடவுச்சொல்லுக்கே ஹிண்ட்னு ஒன்னு வைப்பாங்க.
0: ஆமா,
1: அப்பையும் மறக்கறமே, அங்க என்ன போய் சொல்றது,
0: என்னதான் செய்யறது,
1: அதுதான் பிரச்சனை,
0: மறக்கறதே தவிர்க்கவும்
1: முடியல. அதனால ரொம்ப சுவாரஸ்யமா என்னன்னா, சுவாரஸ்யமான கடவுச்சொல்ல நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு வாக்கியமா இருக்கலாம். அந்த வாக்கியத்துல வந்து பெரிய எழுத்து, சின்ன எழுத்து, எண்கள், இந்த மாதிரி சிம்பிள்ஸ், 1, 2 அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல.
0: அதே சமயத்துல கடவுச்சொல்ல யாருக்கிட்டுமே பகிராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சில எல்லாம் வந்து எழுதி வச்சுக்குவாங்க மறந்துடாம இருக்க, அது பார்த்தா ஒரு 4 பேர் பக்கத்துல உங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அதான் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஏன்னா இன்றைக்கு அனைத்துலக்கு கடவுச்சொல் தினம், இத சொல்றது எங்க கடமை.
1: ஆமா,
0: சொல்லிட்டோம்ல.
1: ஆமா,
0: சரி, பாடல் வருது கேட்டுருமா?
1: பாடலை கேட்கலாம், தொடர்ந்து இணைந்தீர்கள். இது வணக்கம் மின்னல்,
0: காதலில் விழுந்த பாடல் வருது கேட்கலாம்.
1: ரொம்ப விழுந்துடாதீங்க மகன்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-3-9-7-2-9-1-9.
0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மே மாதம் வந்ததும் வந்தது, சிறப்பு தினங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறோம்ன்றது முக்கியம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அன்னியர் தினத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாட போறோம். அப்புறம் இன்னும் கூடி விரைவில் தாதியர் தினம் வரப்போகுது, அப்புறம் ஆசிரியர்கள் தினம் வரப்போகுது. இப்படி நிறைய சிறப்பு தினங்கள் கொண்ட ஒரு மாதமாகவே இந்த மே மாதமானது இருக்கு.
1: எப்போதுமே திட்டமிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால இப்ப முன்கூட்டி உங்களுக்கு நாங்க நினைவுபடுத்துறோம். இந்த மாதம் இறுதியில வந்து நம்மளுக்கு நீண்ட விடுமுறை இருக்கு. சரி வருது, நம்மளுடைய மாமன்னர் பிறந்தநாள் வருது. அதனால நீண்ட விடுமுறை இருக்கல இப்பொழுதே திட்டம் போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கடைசி நேரத்துல தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம்.
0: மே மாதமும் வந்துருச்சு, என்ன டக்குன்னு நேரமும் காலமும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற யோசனைகளும் பலர் இருக்காங்க. முக்கியமா இந்த முறை அன்னியர் தினத்தை முட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக மின்னல இடம் பெற தர காத்துட்டு இருக்கு. அப்புறம் மறக்காம நீங்களும் இந்த வருஷம் அன்னியர் தினத்துக்கு ஏதாவது ஒண்ணு திட்டம் போட்டு வீட்டுக்கோ சொந்த ஊருக்கோ போகிறத மறந்துடாது.
1: ஆமா, அன்னியர் தினம் வருது, அடுத்த மாசம் தந்தையர் தினம் வருது, ஆசிரியர் தினம் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா காத்துக்கிட்டு இருக்குது. இதற்கிடையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான இந்த கடவுச்சொல் தினத்தை பத்தி நம்ம பேசி.
0: ஆமா, அந்த தினம் வரல,
1: அதையும் நான் பரிசா கொடுத்தேன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க கடவுச்சொற்கள்லாம்.
0: அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. மலேசியர்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு அதிகமா இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப சுலபமான கடவுச்சொல் தான் அதிகமானதும் பயன்படுத்துறாங்க.
1: ஆமா, அந்த கடவுச்சொல்ல நான் வந்து ஞாபகத்துல வச்சுக்க முடியலைங்க, இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கடவுச்சொல்லை சுவாரஸ்யமா மாத்தி பாருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாக்கியம் இல்ல ஒரு சொல்லோ ஒரு பெயரோ இல்ல அது ஒரு வாக்கியமா இருந்தாலும் அந்த கடவுச்சொல் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா மறக்கவே மாட்டீங்க.
0: கண்டிப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா மற்றும் சாதனா சர்கம் குரல்ல பாடல் வருது. பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: குடியேற்றக்காரர்களின் பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்த இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சும் ஃபெல்டாவும் ஒத்துழைப்பு. மீனவர்களுக்கான உதவித்தொகை பெட்ரோல் விநியோகத்தை கண்காணிக்க மாய்மீனா செயலி ஒருங்கிணைக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சும் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவும் நில குடியேற்றக்காரர்களின் பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்த வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்தவுள்ளன. பசுமை அடிப்படையிலான புதிய வருமான வளத்தை ஊக்குவிப்பது, கரிம சந்தை முனைப்புக்காக ஃபெல்டா நிலங்களை உட்படுத்துவது ஆகியவற்றுக்கு அந்த ஒத்துழைப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் டாத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் கூறினார். நீர்த்தேக்க பகுதிகளின் பராமரிப்பும் அதில் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். மீனவர்களுக்கான உதவித்தொகை பெட்ரோல் விநியோக கசிவினை தவிர்க்கவும் அதன் வெளிப்படையான விநியோக நடைமுறையை உறுதி செய்யவும் மாய்மீனா செயலியின் தரவுகள் விநியோக அனுமதி முறையுடன் ஒருங்கிணைக்கப்படவுள்ளன. இந்நடவடிக்கை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சுடன் இணைந்து செயல்படுத்தப்படவுள்ளது. இது மானிய விலை எரிபொருள் முறைகேட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM தெரிவித்துள்ளது. மாய்மீனா செயலி சம்பந்தப்பட்ட மீனவர்களின் தகுதியையும் வாங்கும் அளவையும் கண்காணிக்கும் அணுகுமுறையை வலுப்படுத்தும் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. 2026 ஹவானா ஊடக கருத்தரங்கு இன்று தலைநகரில் நடைபெறுகிறது. தேசிய செய்தி நிறுவனம் பர்னாமா ஏற்பாட்டிலான அதில் 200க்கும் மேற்பட்ட ஊடக பணியாளர்கள், கல்வியாளர்கள், பொது தனியார் உயர்கல்வி மாணவர்கள், பொது தொடர்பு துறையினர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். நாட்டின் ஊடக அமைப்புகளின் நிகராளிகளும் கலந்து கொள்ளும் அந்த கருத்தரங்கை தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தொடக்கி வைக்கவுள்ளார். இவ்வேளை அடுத்த மாதம் 20ஆம் நாள் பினாங்கு பிகா மாநாட்டு மையத்தில் 2026 தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா கொண்டாடப்படும். உயர்நெறிமிகு ஊடகம் நம்பகத்தன்மைக்கு அடிப்படை என்ற கருப்பொருளை கொண்ட அது நாட்டின் வளர்ச்சியில் ஊடக பணியாளர்களின் பங்களிப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தொடர்பு அமைச்சர் டாத்து ஃபாமி ஃபாடில் கூறினார். குறைந்த கட்டண விமான நிறுவனம் ஏர் ஏஷியா 150 ஏர்பஸ் A220 ரக விமானங்களை வாங்குவதாக அறிவித்துள்ளது. அவற்றின் மதிப்பு சுமார் $19 பில்லியன் என அந்நிறுவன ஆலோசகரும் கேபிட்டல் ஏ தலைமை செயல் அதிகாரியுமான தான்ஸ்ரீ டானி பெர்னாண்டஸ் கூறினார். 2028 முதல் காலாண்டில் விமானங்கள் கட்டம் கட்டமாக தருவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 160 இருக்கைகள் வசதி கொண்ட ஏர்பஸ் A220 புதிய சந்தைகளும் புதிய பயண பாதைகளுக்கும் வழி ஏற்படுத்தி தரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று தொடங்கி 13ஆம் நாள் வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். ரான் 97 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது லிட்டருக்கு 4.90 ரிங்கிட் நிலைநிறுத்தப்படுவதாக நிதியமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உதவித்தொகை வழங்கப்படாத ரான் 95 பெட்ரோல் லிட்டருக்கு 4.02 ரிங்கிட் விற்கப்படும். பூடி மடானியின் கீழ் ரான் 95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் நிலைநிறுத்தப்படுகிறது. தீபகற்பத்தில் டீசல் விலை 5.17 ரிங்கிட் விற்கப்படும். சபா சரவா லாபுவானில் டீசல் லிட்டருக்கு 2.15 ரிங்கிட் விற்கப்படும். சரவாக்கில் பாக்குன் பாத்தாங் ஆய் மூரும் அணைப்பகுதிகளில் மழைப்பொழிவை அதிகரிக்கும் வகையில் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா மேக விதைப்பை மேற்கொள்ளும். இம்மாதம் 11ஆம் 12ஆம் நாள்களில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மா, அரச மலேசிய வான்படை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பின் மூலம் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு பரிதா.rtm.gov.my விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: ரஷ்யாவில் இம்மாதம் 9 நடைபெறவிருக்கும் வெற்றி நாள் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் யுக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல்கள் நடத்தப்படும் என மோஸ்கோ எச்சரித்துள்ளது. இந்நிலையில் கீவிலிருந்து தங்கள் தூதர்களையும் பணியாளர்களையும் வெளியேற்றுமாறு வெளிநாடுகளை ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இவ்வேளை இந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு 8-9 ரஷ்யா ஒரு தலைபட்சமான போர் நிறுத்தத்தை செயல்படுத்தும் என்றும் யுக்ரைன் அதை பின்பற்றும் எனவும் கூறப்படுகிறது. மோஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வெளிநாட்டு தூதரகங்கள் உட்பட பன்னாட்டு அமைப்புகள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் மரியா ஜக்காரோவா கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் கட்டத்தில் அமெரிக்காவும் ஈரானும் இருப்பதாக ஆக்சியஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் அணு செறிவூட்டலுக்கு தற்காலிக தடை விதிக்க ஒப்புக்கொள்ளுதல், அமெரிக்கா தடைகளை நீக்க இணங்குதல், இருதரப்பும் ஹாமஸ் நீரிணை போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் ஆகியவை அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே யுரேனிய செறிவூட்டல் மீதான தடையின் காலவரம்பு இன்னும் கலந்துரையாடல் நிலையில் உள்ளவேளை அது சில ஆண்டுகள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதநேய உதவிகள் முடுக்கிவிடப்பட்ட நிலையிலும் காசா முழுவதும் பட்டினி நிலை கடுமையாக உள்ளது என ஐநா தெரிவித்துள்ளது. மில்லியன் கணக்கான மக்கள் போதுமான உணவை பெற போராடி வரும் அவல நிலை அங்கு ஏற்பட்டுள்ளதாக அந்த உலக அமைப்பு மேலும் கூறியது. மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓச்சா தரவுகளின் அடிப்படையில் 21 மில்லியன் காசா மக்கள் தற்போது அப்பகுதியில் அந்நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக ஐநா பேச்சாளர் ஸ்டெஃபான் ஜுஜாரிக் தெரிவித்துள்ளார். விவசாய நிலங்கள், உணவுப் பொருள்கள், அத்தியாவசிய சேவைகள் ஆகியவற்றுக்கான அணுகல் தடைப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அட்லாண்டிக் பெருக்கடலில் பயணித்த சொகுசு கப்பல் ஒன்றில் இருந்த பயணிகளிடையே அடையாளம் காணப்பட்ட ஹந்தா நச்சுயிரியால் பொது சுகாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கம் குறைவாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் WHO தலைமை இயக்குநர் டெட்ரஸ் அடனம் கப்ரியசிஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக அந்த சொகுசு கப்பலில் ஆண்டஸ் ஹந்தா நச்சுயிரி கண்டறியப்பட்டதாகவும் தென்னாப்பிரிக்கா சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட சோதனை மூலம் இது உறுதி செய்யப்பட்டதாகவும் அது தெரிவித்தது. சுவிட்சர்லாந்துக்கு திரும்பிய ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டதையடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. இந்தியா மேற்கு வங்காளத்தில் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வன்முறை தலைதூக்கியுள்ளது. அகில இந்திய, திரிணாமுல் காங்கிரஸ், TMC, பாரதிய ஜனதா கட்சி, பாஜகவிடம் தோல்வியடைந்ததையடுத்து நடத்தப்பட்ட கலவரத்தில் குறைந்தது 3 உயிரிழந்தனர். இதற்கிடையில் கொல்கத்தா அருகே மத்யாம்கிராம் பகுதியில் மாநில மூத்த பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளரான சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். திங்கட்கிழமை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதையடுத்து மாநிலம் முழுவதும் பல தீச்சம்பவங்களும் குண்டர் கும்பல் தாக்குதல்களும் பதிவாகியுள்ளன. விளையாட்டு 2025-2026 ஆசியான் கிளப் வெற்றியாளர் கார்பந்து போட்டி அரையிறுதியின் முதல் சுற்றில் ஸ்லாங்கோ FC வியட்நாமின் நாம்தீன் FC 2-1 என்ற கோல்களில் வென்றது. நேற்று இரவு பத்தலிஞ்சயா மாநகரமன்ற அரங்கில் நடைபெற்ற வாட்டத்தில் ஸ்லாங்கூர் FC அணியினர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக அதன் தலைமை பயிற்றுநர் கிம்பான்கோன் கூறினார். விளையாட்டு UEFA வெற்றியாளர் லீக் கார்பந்து அரையிறுதியின் 2 சுற்றில் பயர்ன் முனிக்கும் பாரிஸ் சென் ஜெர்மெயின் PSG 1-1 என சமம் கண்டன. பயர்ன் முனிக்கான கோலை 94th நிமிடத்தில் ஹாரிகேனும் PSG கோலை 3 நிமிடத்தில் ஒஸ்மானி டெம்ப்ளேயும் புகுத்தினர். PSG 6-5 என்ற திரட்டு கோல் எண்ணிக்கையில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. PSG ஆர்சனல் மோதும் இறுதியாட்டம் புடாபெஸ்டில் இம்மாதம் 30 நடைபெறும். குடியேற்றக்காரர்களின் பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்த இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சும் ஃபெல்டாவும் ஒத்துழைப்பு. மீனவர்களுக்கான உதவித்தொகை பெட்ரோல் விநியோகத்தை கண்காணிக்க மாய் மீனா செயலி ஒருங்கிணைக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும். இது வணக்கம் மின்னல், இணைந்திருப்பதற்கு நன்றிங்க.
1: கடவுச்சொல் தினம் இன்று ஒரு சிறப்பான காணொலி தயாராகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக பதிவேற்றம் பண்ண வருகின்றோம்.
0: எவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுச்சொல்லாம் நாங்க வச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதா அந்த காணொலியோட கருவி.
1: ஆமா,
0: பாப்பா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு
1: காணொலியோடைய இந்த காணொலியில சொல்ல விருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுச்சொல்ல மறக்காதீங்க,
0: மறக்காதீங்க. சரி, 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். அடுத்து விழிகளிலே பாடல் உங்களுக்காக வருதுங்க, கேட்கலாம்.

0: தொழில்நுட்ப ரீதியா உயர்தர மிக்கதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் நம்ம கடப்பிதழும் கூட. அதுல இருக்கக்கூடிய சிப்ஸா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், அதே நேரத்துல அந்த கடவுச்சொல்ல இருக்க கடப்பிதழ்ல இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், அது மிக மிகப்பெரிய உயரிய தொழில்நுட்பமா பார்க்கப்படுது. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, புது வகையில புது மாதிரியாக அதை தயார்படுத்த போறதா சொல்லி இருக்கிறாங்க.
1: ஆமா, இது எதுக்கு அப்படின்னா, பாதுகாப்பு கருதி சில மாற்றங்களை முன்வைப்பது அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ கடப்பிதழ் அப்புறம் அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நமது அடையாளமா இருக்கு இல்லையா, அதனுடைய பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கமும் பல முன்னெடுப்பை தொடர்ந்து எடுத்து வராங்க.
0: புதிய வடிவமைப்பிலான மைக்காட்டும் புதிய வடிவமைப்பிலான கடப்பிதழும் இப்ப வந்து ஜூன் மாதத்திலிருந்து அறிவிக்க போறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக ஒருவேளை நம்மளாம் வந்து இப்ப கடப்பிதழ் இருக்கு மைக்காட் இருக்கு இப்ப பயன்பாட்டுல இருக்கும், உடனடியே போய் மாத்தணுமா அப்படின்னா, அதை நம்ம புதுப்பிக்கும் நாள் வரும் பாருங்க, அந்த நேரத்துல நம்ம மாத்துறது சரியான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது.
1: அடுத்து உங்களுக்காக பைரவா திரைப்படத்திற்காக பாடல் வருது, கேட்கலாம்.

0: பைரவா திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடிய பாடலை நம்ம கேட்டோம். தீயணைப்பு துறை இந்த ஒரு முக்கியமான விபரத்தை வெளியிட்டு இருக்காங்க போவனா. இப்போ இந்த பிராங்க் கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி நம்ம இணைய மோசடி அழைப்புகளை பத்தி பேசுறோமோ, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக அழைத்து இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சில அழைப்புகள் வந்து சில வருடங்களாகவே ரொம்ப அதிகமா நாங்க எதிர்நோக்குறோம். அந்த மாதிரி அழைப்புகளை நாங்க எடுக்கிறோம், இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நினைவூட்டல தீயணைப்பு துறை வந்து மலேசியர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க.
1: இப்போ நம்ம நாட்டில் இந்த அவசர அழைப்பு எண் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்க போறது. 999 2007 இருந்து பாத்தீங்கன்னா இந்த 999 எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணா பார்க்கப்படுது. குறிப்பாக நம்ம வந்து அவசரத்துக்கு தீயணைப்புக்கு அழைக்கணும், அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடணும் அப்படின்னா நம்ம அழைக்கிறோம். இப்போ ஒரு பிராங்க்காக நம்ம பண்றது உண்மையிலேயே அவசரத்துக்கு ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அது தடையா இருக்கும். உண்மையிலுமே அவசரத்துல அழைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
0: என்னன்னா இப்போ அந்த நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி சில முக்கியமான அழைப்புகள்லாம் வரலாம், இது வந்து அவங்க எடுப்பதற்கான சில இடையூறா இந்த மாதிரி அழைப்புகள்லாம் வருது. அதனால இப்போ கடும் நடவடிக்கை ஒருவேளை இந்த மாதிரி போகும்போது எடுக்க கூடும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தல சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வேளையில் அவசர எண்கள் நமக்கு தெரியும், இதை வந்து இந்த மாதிரி நம்முடைய மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க.
1: 24 மணி நேரமும் அவசரத்துக்கு தேவைப்படுறவங்க இல்ல அவசரத்துல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக, இப்போ ஒரு சாலையில விபத்தே ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதுக்கு வந்து தீயணைப்பு துறையினரோட உதவி வேணும் அப்படின்னா, ஆம்புலன்ஸோட உதவி வேணுமா, அந்த அவசரத்துக்கு அழைப்பதற்காகத்தான் நம்மளுக்கு பொழுது போகலையே அப்படின்னு நம்ம அழைக்கிறதுனால மத்தவங்க இதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஏன் இன்னொருத்தவங்களுக்கு உண்மையிலுமே உதவி தேவைப்படுறவங்களுக்கு போகலாம் அவங்க, இங்க ஒரு பிராங்க் அழைப்பு வந்தனால இங்க தேடி எத்தனை தடவை போயிருக்காங்களா மோகன், அந்த மாதிரி போற இடத்துல அந்த மாதிரி ஒரு அழைப்பு இல்ல.
0: ஆமா, சமீப காலமாவே அது கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைவூட்டல் வழங்கியிருக்காங்க. அடுத்து உங்களுக்காக பால் தபா பாடிய பாடல் வருது கேக்கலாம்.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: அடுத்து நம்ம சொல்ல போகிற ஒரு சம்பவம் வந்து நம்ம நாட்டுக்கு என்னமோ புதுசல்ல, இது பலமுறை நடந்திருக்கு, பலமுறை நம்ம எடுத்து சொல்லியும் இது இன்னும் ஒரு சில பேர் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் நமக்கு தெரியல.
2: ஆமா, இப்போதுமே இந்த கார் நிறுத்தும் இடம் இருக்குது இல்லையா, கார் நிறுத்தும் இடத்துல கார் நிறுத்துற இடத்துல நிறுத்தணும் அப்படி, இது நம்மளே நிறைய தடவை நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம். இந்த டபுள் பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வசதிக்கு நம்ம போட்டு போயிடுறோம், ஆனா மத்தவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய சிரமத்தை கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிரமத்தை கொடுக்குது. குறிப்பாக என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒருத்தர் உங்க கார் முன்னாடி வந்து டபுள் பார்க் பண்ணிருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அரை மணி நேரம் காத்திருந்திருக்கிறாரு. இல்ல அப்புறம் அவர் அவசரமா போகணுமே, என்ன பண்றது, அதனால 53 வெள்ளி கட்டி கிராப்ல போயிருக்கிறாரு. போயிட்டு வந்தும் அவர் கார் பிளாக்ல தான் இருக்குது, 10 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அப்புறம் காவல்துறையினருக்கு கூப்பிட்டு அவங்க வந்து அந்த காரை நவுத்தி அதுக்கப்புறம் அவரை வந்து போலீஸ்ல வந்து புகார் பண்ணிருக்கிறாங்க.
1: என்னன்னா, இப்போ ஒரு வாகனத்துக்கு முன்ன நிறுத்துறோம் அப்படின்றது சரி, இங்க பக்கத்துல ஏதோ கடைக்கு போலாம், இந்த மாதிரி சில காரணங்களை முன்வைக்கலாம். 10 மணி நேரம் எப்படி அவங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்கு. இது நடந்திருக்கு இல்லையா நம்ம நாட்டுல.
2: அதனால என்ன சொல்றாங்கன்னா, டபுள் பார்க்கிங் அப்படின்ட்டு நம்ம வசதிக்கு பண்ணிட்டு போயிடுறோம், ஆனா மத்தவங்களுக்கு அது மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குது. ஒருவேளை உங்க காரை அவங்க ஏதாவது சேதப்படுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றது ஒரு கேள்வி குறிய வைக்கிறாங்க. என்ன பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா மத்தவங்களுக்கு எந்த சிரமத்தை கொடுக்காம நம்ம பண்ணோம்னா அது வந்து அவங்களுக்கு வசதியா இருக்கும்.
1: ஏன்னா நம்ம என்ன அவசரத்துல இருப்போம்னு தெரியல இல்லையா. அது நீங்களும் வேற பெரிய கோபக்காரவங்க வேற.
2: எதுக்கு
1: தொடர்ந்து பேசலாங்க, இணைந்திருங்கள்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாது ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-9-1-9.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பிரதீப் குமார், ஸ்ரேயா கோஷால் பாடிய பாடலை நம்ம கேட்டு அடுத்து வரும் பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க.
1: ஆமா, ஒரு காணொலி பதிவாயிருக்குன்னு சொல்லி பதிவாயிருச்சு. போங்க, உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இதற்கிடையில உங்களோட கடவுச்சொல்ல மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, எத்தனை வந்தாலும் கடவுச்சொல்றது ரொம்ப ரொம்ப பலமா நம்ம வச்சுக்கணும், அது நல்லன் கருதி தான். சரி,
1: ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு பகிர்ந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாதுங்க. நாளைக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையில வரும். ஏன்னா நிறைய பேர் இதனால மாட்டிக்கிட்ட சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
0: அதே சமயத்துல இப்போ மதியம் இல்ல சாயந்திர வேளையில தூங்கிட்டு எழுந்தோடனே விடுந்திருச்சா அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நிறைய நேர்கள் பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்து இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில காலை 10 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் அஸ்வினி உங்களோட பேசுகிறத காத்துட்டு இருக்காங்க. விடைபெறுகின்றேன், நான் உங்கள் மோகன்.
1: நான் புவனா வீரமோகன்.
0: மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவில் கிட்டத்தட்ட 66 விழுக்காட்டு தாய்மார்கள் தங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதில் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். இது குடும்பம், பணி, நல்வாழ்வு ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதில் உள்ள தொடர் சவால்களை காட்டுவதாக தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN-இன் ஆய்வு கூறுகிறது. இன்றைய தாய்மார்கள் வெறும் இல்லத்தரசிகளாகவும் கல்வியாளர்களாகவும் மட்டுமல்லாமல் பல்வேறு இதர பொறுப்புகளையும் சுமப்பதை LPPKN தலைவர் டத்தோஸ்ரீ ரொஹானி அப்துல் கரீம் தெரிவித்தார். தொலைபேசி மோசடி மூலம் வணிகர் ஒருவர் 882,920 ரிங்கேட்டை இழந்துள்ளார். கடந்த மார்ச் 23 50 வயது வணிகர் எத்திகா தகாஃபுல் நிறுவனத்திலிருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றதாக குளத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். மருத்துவமனையில் போலி மருத்துவ காப்பீட்டு விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவரின் பெயர் பயன்படுத்தப்பட்டதாக அந்த சந்தேக நபர் கூறி மோசடி நிகழ்ந்ததாக ACP அஸ்லி முகமது கூறினார். மலேசியாவில் 2026 உலக கிண்ணத்தை அதிகாரப்படியாக ஒளிபரப்பும் உரிமம் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்

சித் ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். இவ்வளவு மெல்லிசையா அப்படியே ரசிக்க முடியா இருந்ததுல. சரி, மோகன்லால் மற்றும் ஷோபனா நடிப்பில் வெளியான மலையாள த்ரில்லர் திரைப்படமான தொடரும் அப்படின்ற ஓடிடி தளத்துல வந்து வெளியாகி இருந்தது. ஓடிடி உரிமம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாருக்கு விற்கப்பட்டிருக்குங்க. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா சங்கராந்திக்கு வெளியாகும் அப்படின்னு ஊகிக்கப்பட்டிருந்த இந்த படத்தின் அறிமுக தேதி தள்ளி போனது. அதன் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதனை வந்து முன்னதாகவே இறுதி செய்துட்டாங்க. இந்த படத்தை எப்போ பார்க்கலாம், எங்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், மோகன்லால் மற்றும் ஷோபனா நடித்த இந்த த்ரில்லர் படமான தொடரும் திரையரங்குகளில் வெளியான பிறகு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வெளியேற்படும் அப்படின்னு கூறப்பட்டது. இப்போ இன்னமும் அதுக்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தை பலரும் பார்த்து ரசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய கதை அம்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு களமாக இருந்ததுனால தான் இந்த திரைப்படத்தை வந்து ஓடிடி தளத்திலேயும் வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப்

மீனா கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, உங்க குரலை வானொலியில கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான தருணங்க. நீங்க ஒரு நீரின் குரல் நிகழ்ச்சியில தாராளமா கலந்துக்கலாம். நீங்க அறிவிப்பாளர் மாதிரி அறிவிப்பு செய்து குரல் பதிவாக எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, எழுத்து படிவத்தோடு சேர்த்து storybox.minnal@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க போறீங்க. மறந்துடாம உங்களுடைய பெயர், கைபேசி எண் இதெல்லாம் குறிப்பிட்டுருங்க, அப்போதான் உங்களுக்கு நாங்க அழைக்க முடியும். நல்ல குரல் வளமோ உச்சரிப்போ இருந்தா நீங்களும் ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில தாராளமா கலந்து கொள்ளலாம். அதனால நீங்க கலந்துக்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ எங்களுக்கு மின்னஞ்சல்

0: எந்த இல்லை
1: அல்போன் ஜோசப் மற்றும் ஷெல்டன் ஃபின் ஹீரோ கொண்டு வந்த பாடலை தாங்க கேட்டிருந்தோம். அடுத்ததாக ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிவேஷ் கொண்டு வரும் பாடல். சில பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான கதை வைத்திருக்கோதுன்னு நினைக்கலாம்.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: இன்றைய வணக்கம்
1: அதாவது பகல் நேரத்துல தூங்கி இரவுல எந்திரிச்சோனே இந்த 6-7 மணி எல்லாம் பார்த்தோம், ஐயோ வேலைக்கு மணியாச்சே பள்ளிக்கு மணியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பரிதவிச்சு போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
3: எனக்கு நடந்திருக்கு மோகன், ஒரு தாட்டி நான் நார்மலா மதியம் டைம்ல தூங்குற ஆள் இல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்ததுனால ஒரு 5:30 போல படுத்தேன். என்னோட பேட் டைம் என்னன்னா வீட்டுல அம்மா இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் ஒண்டிதான் இருந்தேன். 5:30 படுத்து 7:20 ஆச்சு. நான் வெளியில பாக்கல, கடிகாரத்தை பார்த்தோன்னு ஐயோ மணி 7:20 ஆச்சு.
2: காலையில
3: அப்புறம் கிளம்பின மாதிரியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

சரி, உங்களுக்காக வந்து ஒரு விஷயம் கைவசம் வைத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். உங்களுடைய கைபேசியை நீங்க இப்போ எல்லாம் முழுக்க அடைத்து வைப்பீங்க. அடைக்கிறதா, அதை அடைச்சதே இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இது வந்து முழுக்க முழுக்க முடிந்த பிறகுதான் அதை அடைச்சிக்கும். அதற்கு பிறகுதான் நம்ம வந்து ஓ சரி, நம்ம கைபேசி வந்து இதற்கு மேல அது வந்து பயன் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு போறோம். இந்த மாதிரியான சூழல்ல பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்மார்ட் போன் வைத்திருக்காங்க. அதாவது இந்த கைபேசி எல்லாம் வைத்திருக்கோம் இல்லையா, அதை எப்போதுமே அவங்களோடு எழுத்து போறோம், நம்ம வந்து வேலை செய்யறோம், 24 மணி நேரமும் பயன்படுத்துவோம், முடிஞ்சாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை முறை உங்களுடைய கைபேசியை நீங்க வந்து ஆஃப் செய்யறது அப்படின்றது உங்களுடைய பேட்டரி இருக்கு இல்லையா, இதனுடைய அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்க கைபேசியை எப்போதுமே ஆன் செய்து நீங்க வைத்திருந்தீங்க, பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பேட்டரி வந்து அதிக வெப்பம் அடையிறது அல்லது செயல்திறன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய கைபேசியை வந்து நீங்க ரீஸ்டார்ட் அல்லது அடைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 நிமிடமாவது இது வந்து உங்களுடைய பேட்டரியுடைய அழுத்தத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய எண்ணத்திற்குமே இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா கைபேசி பயன்படுத்துறவங்களா நீங்க அப்படின்னா இந்த ஒரு வழிமுறையை பயன்படுத்தி பாருங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக உடன்பாட்டினை எட்டும் இறுதிக்கட்ட பேச்சினை ஐரோப்பிய நாடாளுமன்றமும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் சமரச பேச்சாளர்களும் நெருங்கியுள்ளனர். இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆக்கப்பூர்வமாக முடிவடைந்தது என ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் பர்ன்ட் லாஞ்ச் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு வழிமுறைகள் உட்பட பரிந்துரைக்கப்பட்ட விதிகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். இந்நிலையில் தொடர் கலந்தாய்வுகளை பேச்சாளர்கள் விரைவாகவும் பொறுப்புடனும் தொடர்ந்து மேற்கொள்வர் என அவர் குறிப்பிட்டார். நடுநிலையான கடல்சார் நடவடிக்கைக்கு தயாராகும் வகையில் பிரான்ஸ் தனது சார்ல்ஸ் டே கோல் விமானம் தாங்கி கப்பலையும் அதனுடன் இணைந்த போர்க்கப்பல்களையும் ஹோமஸ் நீரிணைக்கு கொண்டுவரும் பணியில் முனைந்துள்ளது. அந்த கப்பல் ஸ்வேஸ் கால்வாயை கடந்து தென் செங்கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த வட்டாரத்தில் போர் நடவடிக்கைகள் முடிவடைந்த பின் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் பிரான்ஸ் பிரிட்டன் தலைமையிலான பன்னாட்டு கடற்படை பணிக்கான நேரத்தை குறைக்கும் நோக்கில் இந்த படைகள் நிறுத்தப்பட உள்ளன. அமெரிக்க ராணுவம் செயற்கை நுண்ணறிவு AIயின் பயன்பாட்டை விரிவுபடுத்தும் முயற்சிகளுக்கு இணங்க பெருமளவிலான தரவுகளை ஆய்வு செய்வதற்கு மேட்டாவின் ஆதரவு பெற்ற ஸ்கேல் AI நிறுவனத்திற்கு $500 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை பென்டகன் வழங்கியுள்ளது. 2025 அந்நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட $100 மில்லியன் ஒப்பந்தத்தை விட இது 5 மடங்கு அதிகமாகும். முன்னதாக அந்த தொடக்கக்கட்ட ஒப்பந்தத்தின் வரம்பை மீறி பென்டகன் செயல்பட்டதாக ஸ்கேல் AIயின் பொது வணிகத்துறை தலைவர் டான் டெட்ரோஸ் குறிப்பிட்டிருந்தார். இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியை குறிக்கும் வகையில் மே 9 யுக்ரைனில் நடத்தப்படும் நிகழ்ச்சியின்போது ரஷ்யா தாக்குதல்களை நடத்தும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கீவிலிருந்து தங்கள் தூதர்களை வெளியேற்றுமாறு வெளிநாடுகளை ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக இந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு மே 8-9 இடையில் யுக்ரைனுடன் ஒரு தலைபட்சமான போர் நிறுத்தத்தை மோஸ்கோ செயல்படுத்தும் என்று அறிவித்திருந்தது. கடந்த மாதம் ஹஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பிறகு இஸ்ரேல் பெய்ரூட்டில் மீண்டும் தாக்குதலை நடத்தியது. மேலும் ரட்வான் படையின் தளபதியையும் குறிவைத்து அந்த யூத படை தாக்குதலை மேற்கொண்டது. இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன. லெபனான் போர் நிறுத்தம் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. மேலும் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்துவது ஈரானின் முக்கிய கோரிக்கையாகும் என்று கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளவுபட்ட தீபகற்பத்தை ஒன்றிணைப்பது குறித்த அனைத்து குறிப்புகளையும் வடகொரியா நீக்கிய போதிலும் தமது அமைதி முயற்சிகளை தொடரப்போவதாக தென்கொரிய அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 1950 முதல் 1953 வரைக்குமான மோதல் போர் நிறுத்தத்தில் முடிவடைந்த போதிலும் அமைதி உடன்பாட்டினை எட்டவில்லை. ஆகையால் நுட்ப ரீதியில் இன்னும் போரில் உள்ளன. முன்னதாக தீபகற்பத்தை மீண்டும் இணைக்க உள்ளதாக வடகொரிய அரசியலமைப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் பியோங்யாங்கின் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் போக்கு தொடர்பான விவகாரங்களை தமது தரப்பு விரிவாக ஆய்வு செய்ய உள்ளதாக தென்கொரியா அதிபர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. அர்ஜென்டினா ஆட்டக்காரர் ஜான்லூகா பிரஸ்டியானி உலக கிண்ண கார்பந்தாட்டத்தின் தொடக்க ஆட்டத்தை தவறிவிடுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன. உலக கார்பந்து அமைப்பு அவர் பங்கேற்கும் 6 தடையை உலகளவில் நீட்டித்ததைத் தொடர்ந்து இந்த கூற்று வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரியில் நடந்த ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் தகுதி சுற்றின்போது அவர் ரியால் மேட்ரிட் நட்சத்திரம் வினிஷியஸ் ஜூனியரை நோக்கி இழிவுபடுத்தும் சொற்களை பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து யுவேஃபா இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மற்றும் அனுரக் குல்கர்னி கொண்டு வரும் பாடல தான் அடுத்ததா நாம கேட்க போறோம். ஆனா அதற்கு முன்னதாக 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம திரும்ப நிறைய கதைகள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த நேரத்துல நீங்க பிடிச்சவங்களுக்காக நினைச்சவங்களுக்காக பாடலை அழைத்து கேட்கும் நேரமும் வந்தாச்சு. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 அல்லது இன்ஸ்டாகிராம் வாயிலாக குரல் பதிவும் நீங்க தாராளமா அனுப்பலாம். எங்களுக்கு அனுப்புங்க அல்லது எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க என்ன பாடலை கேட்க போறீங்க, யாருக்காக கேட்க போறீங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: கையில் நாட்டு சர்க்கரை, இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், 3331672173.

அழைக்க மறந்துடாதீங்க. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு புது அறிமுகம் ஓகே டிவியில பார்த்தீங்கன்னா சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக ஒளிபரப்பாக போகுது. அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக ஹபீபி டன் ஐநூன் அப்படின்ற ஒரு நாடகம் ஒளிபரப்பாக உள்ளது. தாதியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கிளினிக் மிஸ்திக் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மே 12 செவ்வாய்க்கிழமை 9:30 ஒளிபரப்பாக உள்ளது. ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி மைன் மைன் ஹந்து மே 16 9:30 ஒளிபரப்பாக உள்ளது. இதோட மட்டும் இல்லைங்க, பள்ளி விடுமுறை முழுக்க பல சிறப்பு நிகழ்ச்சிகளை நமக்காக கொண்டு வர போறாங்க. மே மாதம் முழுக்க குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்க. ஓகே டிவி உங்களின் சரியான தேர்வு.

0: இன்றைய நிகழ்ச்சியில நீங்களும் நேயர்கள் அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அந்த வகையில அடுத்ததாக ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, சுசிலா பேசுறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கா ஸ்வேதி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா சிறப்பா இருக்கும். என்ன சமையல் இன்றைக்கு வீட்டுல?
1: இன்னைக்கு சமையல் வந்து மீன் சப்புல், சயிர் சம்பூர் பண்ணாங்க.
0: அட்டட்டா, சரி சரி, நிச்சயமா
1: ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல, சயிர்ல நிறைய சாப்பிடலாம்ல.
0: ஓ, சயிர் சாப்பிட்டா வெயில் குறைவா அடிக்குமாமா?
1: வெயில் நம்ம உடம்புக்கு கொஞ்சம்
0: நல்லது. ஆமா, உடம்புக்கு நல்லது, உண்மைதான். சும்மா
1: நிறைய நிறைய அந்த இளநி தண்ணி எல்லாம் குடிக்கணும்.
0: ஆமா,
1: உடம்பு சூட்டை குறைக்கும். ரொம்ப வெயில்,
0: ரொம்ப வெயில். எந்த மாநிலத்துல இருக்கீங்க?
1: நான் வந்து உள்ளாங்கட்ல
0: இருக்கீங்க. அனுப்பி வைக்கிறோம் தலைநகர்ல. அப்ப லேசா மழை இருக்கு
1: இல்ல? வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அது அவரே வந்துரு, அவங்களே வந்துருவாங்க.
0: சரிம்மா, சரி. இன்றைக்கு யாருக்காக பாடல் கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: நான் யாரு பாட்டு இந்த நேரத்துல எல்லாரும் அக்கா சேர்த்து, நான் யாரையும் பிரிச்சு சொல்லல, எல்லாருக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து நான் விஜய் பாட்டு கேக்குறேன்.
0: ஏன் அது குறிப்பிட்டு விஜய் பாட்டு அந்த மாதிரி? சரி,
1: பதில உட்கார்றா.
0: சரி சரி, நிச்சயமா அடுத்ததா நம்ம வந்து பாடலை கேட்கலாம், சரிங்களா?
1: ரொம்ப நல்லது. நான் பசியாட்டீங்களா?
0: ஆ, பசியாரிட்டமா? நீங்க பசியாரிட்டீங்களா?
1: நான் பசியாட்டேன், தோசை வாங்கி வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டேன்.
0: நன்றிமா,
1: ரொம்ப நன்றிமா.

நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நீங்க யாருக்காவது பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 or 4-7-6-8 அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க அடுத்ததாக நாம நிகழ்ச்சியில் 6:10 பாடலை கேட்டு வரலாம்.

0: ஆறா பத்துக்கு பத்து பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். அடுத்ததாக ரேவதி அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். ரேவதி எப்படி இருக்கீங்க அந்த பக்கமா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சிறப்பா இருக்கோம். இன்றைக்கு என்ன மதிய உணவுக்கு சாப்பாடு?
1: இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி கறி வைக்கிறேன்.
0: நாட்டுக்கோழி கறியா? அது என்ன நாட்டுக்கோழி?
1: நாட்டுக்கோழி
0: கம்பத்து கோழி சொல்லுவாங்க அதுவா? கோழிக்கறி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது சின்ன குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நேயர்களுக்கு?
1: இது நான் கொடுக்கறத விட அம்மா அம்மாமார்கள் கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்குமே.
0: பரவாயில்லக்கா, சொல்லுங்க சும்மா ஏதாவது. நன்றி. எப்படி வந்து அன்பு கொடுக்கறது? கறி கிட்ட பேசணுமா அன்பா?
1: அன்பா எப்படி பிடிச்சோமா டைம் எடுத்து நம்ம சமைச்சோமா அதோட ருசி தனி ருசி
0: தான். சரி சரி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. யாருக்காக பாடல கேட்கிட்டு அழைத்திருக்கீங்க?
1: இது என்னோட மகள் யதுமித்ரா. நாளைக்கு வந்து அவங்க பிறந்தநாள் கொண்டாட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சமா ஒரு கோல்டன்ஸ் பார் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நான் விரும்பி கேட்கிறேன்.
0: அடட்டா, சரி. அம்மா மகளுக்காக அந்த பாடல பாடுவீங்களா?
1: கண்டிப்பா
0: முடியாது. பாடலை கேட்கலாம். என்ன பரிசு கேட்டிருக்காங்க?
1: அவங்க எதுவும் கேட்கல. உங்க விருப்பம், என்ன வேணா வாங்கி கொடுங்க அப்படின்னு
0: சொல்லிட்டாங்க. நல்ல குழந்தையா இருக்காங்களே. நல்லா இருந்தா அம்மாவுக்கு நல்லா முயற்சி வச்சிருப்பேன். சரி, அடுத்ததான் பாடலை கேட்கலாம். மிக்க நன்றி.
1: நன்றி.

0: மடானி உங்களுக்காக.
1: மடானி அரசாங்கத்தின் எரிபொருள் உதவித்தொகை 5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. ஜனவரியில் இது 700 மில்லியன் ரிங்கிட்டாக மட்டுமே இருந்தது.
0: மடானி உங்களுக்காக.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அதே சமயம் நேர்களும் அழைத்து நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். சொல்லுங்க, இன்றைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டுல?
1: மகன் பேர் வந்து தினேஷ் குமார். ஹலோ.
0: சரி.
1: ஓகே, மகன் பேர் வந்து தினேஷ் குமார். ஓகே, அவர் அக்குபுடா கோபின்னு சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் ஃபேமஸ் தான். அவருக்கு வந்து நாளைக்கு வந்து 2-in-1 அப்படின்னா நிச்சயதார்த்தம் பிளஸ் பொண்ணு பார்க்க போறோம்.
0: சரி,
1: அதனால வந்து அவ்வளவு சந்தோஷம், அதனால தான் ஷேர் பண்ணோம்னு நான் போனு கடைச்சிருச்சுலேன்னு, அதனால வாழ்த்து சொல்றேன்.
0: சரி, அவருக்காக ஒரு பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்களா?
1: அப்புறம் வந்து அவர் ரொம்ப வாழ்க்கையில எப்படி சொல்லுவாங்க, அச்சீவ் பண்ணி வந்துட்டாரு, ஒன்னும் மீனும் நிறைய ஸ்டெப் ஒன்னும் போகணும்
0: நன்றி.
1: வணக்கம்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் பார்த்தீங்கன்னா நேர்கள் எல்லாரும் பாடல்களையும் விரும்பி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அழைத்த பாடல்களை கேட்டமைக்கு. அப்படியே நீங்க பயணத்துல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன புன்னகை வந்திருந்தாலும் அதில் எங்களுக்கு அதீத மகிழ்ச்சிங்க. சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம சில பாடல்களை கேட்ட பிறகு 12 மணிக்கான செய்திகள் ஒளிபரப்பாகும். அதற்கு பிறகு கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொல்ல போறோம். நீங்க நாங்க ஒளிபரப்பும் அந்த ஒரு பாடல் மிட்டை நீங்க வந்து பாட போறீங்க எங்களுக்காக. என்ன பாடல், என்ன வரிகள் அப்படின்றதெல்லாம் இன்னும் சிறிது நேரத்துல பாக்கலாம். ஆனா எங்களுக்காக பாட நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்றத ஒரு குட்டி நினைவூட்டல். 12 மணிக்கு மேல அழைத்து நீங்க எங்களுக்காக பாடலாம். சரி, இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகாஷா ஜீஸ் மற்றும் தீபக் ப்ளூ கொண்டு வரும் பாடலை நாம கேட்க போறோம். அப்படியே இன்னைக்கு போதுமான அளவு சிரிக்கலனா, போதுமான அளவு தண்ணீர் குடிக்கலனா, போதுமான அளவு சாப்பிடலனா, இதெல்லாம் பண்ணிருங்க. நீங்க நலமா இருக்கிறதும் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறதும் எங்க கையில இருக்கிறதுனால அந்த பொறுப்பின் அடிப்படையில நாங்க கேட்டுக்கிறோம்.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜஹோர் சட்டமன்றம் இன்று கலைக்கப்படும் என வெளியாகியுள்ள வதந்தியை மந்திரி பசார் டத்துஸ்ரியோனா சிஸ்காசி சாடியுள்ளார். மக்கள் நலனை முன்னிறுத்தி சேவையை தொடரும்படியும் மாநில தேர்தல் தொடர்பான விவகாரத்தை புறந்தள்ளுமாறும் அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வலியுறுத்தியுள்ளார். எஸ்பிஎம் முடித்த மாணவர்களுக்கான பொது பல்கலைக்கழகம், பொது உயர்கல்விக் கழகம், மாரா உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றுக்கான விண்ணப்ப முடிவுகள் இம்மாதம் 22ஆம் நாள் தெரிய வரும். அன்றைய தினம் நண்பகல் 12 மணி முதல் 31ஆம் நாள் மாலை 5 மணி வரை முடிவுகளை upu.mohe.gov.my அகப்பக்கம் அல்லது மொபைல் மை ஜிஓவி யுபியு அப்போகேட் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ கத்தோலிக்க தலைவர் பாப்லியோவை சந்திக்க உள்ளார். வாஷிங்டனுக்கும் வத்திகனுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் நோக்கம் உட்பட அதிபர் டொனால்டு டிரம்பின் விருப்பங்களை முன்னிறுத்தும் விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடலை மேற்கொள்ள இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. உலகின் 1.4 பில்லியன் கத்தோலிக்கர்களின் தலைவரான போப் லியோவின் போர் எதிர்ப்பு நிலைப்பாடு குறித்து டிரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார். நாட்டின் முதன்மை எரிவாயு ஏற்றுமதியாளர்கள் எரிபொருளில் 20% உள்நாட்டு பயன்பாட்டிற்காக ஒதுக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய அரசாங்கம் வலியுறுத்துவதாக ஆற்றல் அமைச்சர் கிறிஸ் போவன் எச்சரித்தார். எரிசக்தி நெருக்கடியிலிருந்து நாட்டை பாதுகாக்க 1 பில்லியன் லிட்டர் தேசிய எரிபொருள் கையிருப்பை அரசாங்கம் அறிவித்த ஒரு நாளுக்கு பின் அவர் இவ்வாறு கூறினார். இவ்வாரம் ஓர்மோஸ் நீரிணையில் தென்கொரியா கப்பலொன்று தாக்கப்பட்ட சம்பவத்துக்கும் தனது ஆயுத படைகளுக்கும் தொடர்பிருப்பதாக கூறப்படுவதை ஈரான் மறுத்துள்ளது. அந்த குற்றச்சாட்டை தெஹரான் உறுதியாக மறுப்பதாக சோலில் உள்ள அதன் தூதரகம் அறிக்கை வழி தெரிவித்துள்ளது. விளையாட்டு யுஎஃப்ஏ வெற்றியாளர் லீக் கார்பந்து அரையிறுதியின் 2ஆம் சுற்றில் பாயன் முனிக்கும் பாரிஸ் ஜெர்மைன் PSG-யும் 1-1 என சமம் கண்டன. PSG 6-5 என்ற திரட்டு கோல் எண்ணிக்கையில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியது. இதற்கு முன் நடைபெற்ற மற்றோர் அரையிறுதியில் ஆர்சனல் 2-1 என்ற திரட்டு கோல்களில் அட்லெட்டிகோ மேட்ரிட்டை வீழ்த்தி இறுதியாட்டத்திற்கு தேர்வானது. PSG ஆர்சனல் மோதும் இறுதியாட்டம் புடாபெஸ்டில் இம்மாதம் 30ஆம் நாள் நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை லேசா கொடுமைப்படுத்த போறோம். பரபரப்பான ஒரு நாள்ல நீங்க வந்து எங்களுக்காக இந்த பாடலை சரியா பாடிட்டீங்க, நல்லபடியா பாடிட்டீங்க, வெக்கப்படாம பாடிட்டீங்க, தயங்காம பாடிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்த்து சொல்லலாம், பாடலை கேட்கலாம் அப்படின்ற ஒரு பரிசை உங்களுக்காக நாங்க வழங்குவோம். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்களுக்காக அழைக்க போறீங்க, அழைத்த பிறகு உங்களுக்காக நாங்க உங்க ஒரு பாடலை கொடுப்போம். அந்த பாடலையும் நீங்க தான் தேர்வு செய்வீங்க. ஒரு நான்கு பாடல்களை வைத்திருக்கோங்க, அந்த பாடல்ல எந்த பாடல் வேண்டும்னு நீங்க தேர்வு செய்வீங்க. அந்த பாடலை சரியா பாடிட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாடலையும் வாழ்த்தையும் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு கொடுக்கிறோம். அதனால நீங்க எங்களுக்கு அழைத்து பேச மறந்துடாதீங்க. சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

தச்சையலை அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் நீங்க இப்போ அழைக்க தொடங்கலாம். உங்களுக்காக பாடல்களை எல்லாம் நாங்க கைவசம் வைத்திருக்கோம். நகைச்சுவையான பாடல்களும் இருக்கு, நிஜமா பாடக்கூடிய பாடல்களும் இருக்கு. நீங்க எந்த எண்ணை தேர்வு செய்யுங்க அப்படின்றது உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. முன்னதாக அழைத்த நேர்கள் புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு குட்டி குட்டி நினைவூட்டல். அதே சமயம் நேர்கள் நீங்களும் அழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் ஒரு முறை எண்களை நாங்கள் சொல்றோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க கொஞ்சம் ஆவலா அப்படியே ஆர்வமா அமர்ந்திருக்கோங்க. வாங்க அழைத்து பேசுங்க, பாடலையும் பாடுங்க.

0: அனிருத் கொண்டு வந்த பாடலை தான் நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில நேர்களும் நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல வாய்ப்பு கிடைத்த நேர் நம்மோடு அழைப்பிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: குணசுந்தரி. என்ன அப்படி கொஞ்சம் சோர்ந்து போய் வணக்கம் சொல்லுங்க. நல்லா உற்சாகமா சொல்லுங்க.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம். அதான் அதிகபட்ச உற்சாகமா? ஒரு என்ன பாடல் கேக்கலாம்? என்ன குணசுந்தரி, இதுல நல்ல இசைதான், ஆனா வரிகள் மட்டும் தான் கொஞ்சம் சவாலா இருக்கும். இன்னொரு முறை கேட்க போறீங்களா எப்படி?
1: ஓகேடாக்கா.
0: சரி கேளுங்க. சரி, பாட தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: நிச்சயமாவா? சரி பாடுங்க பாப்போம்.
1: ஓ மகசியா, ஓ மகசியா, நக்க முக்க நாக்கா, ஓ சக்கலாக்கா, ஓ ரட்டக்கா.
0: எப்படி? பரவாயில்லையே, எனக்கு பெருமையா இருக்கு உங்களை நினைச்சா. சரி, என்ன பாடலை கேட்க போறீங்க? நல்லா பாடிட்டீங்க, வேற பாடலை கொடுக்கலன்னா எப்படி இல்லையா?
1: யாருக்காக
0: வேணாலும் கேக்கலாம். ஆனா யாருக்கு கேட்க போறீங்க? கொஞ்சம் பயங்கரமா கேக்குறீங்க.
1: என்னோட அம்மாக்கு தான் கேட்க போறேன். நாளைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே.
0: சரி,
1: எங்க அம்மா பேரு வந்து சரோஜா. அம்மாக்கு வந்து ஹாப்பி பர்த்டே மாதிரி ஒரேடியா விஷ் பண்ணிடலாம்னு இருக்கா.
0: கொஞ்சம் வசதியா போச்சு, ஒரே பரிசா கொடுத்து முடிச்சிடலாம்ல.
1: ஆமாக்கா.
0: சரி, இப்போ அம்மாவுக்கு பொதுவா என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்?
1: அம்மாக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க.
0: எப்படின்னா
1: வந்து அவங்களோட சாப்பாடே வேறமா இருக்கும். ஏன்னா அவங்க எங்க அம்மாக்கு வந்து 60 வயசு மேல ஆச்சு. ஆனா சாப்பாடு எல்லாம் வந்து வீட்டு சாப்பாடு தான், கடை சாப்பாடு ரொம்ப குறைவு.
0: பாருங்க அம்மா எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க.
1: ஒரு
0: செல்லமான ஒரு குறிப்பு சொல்லணும், ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இப்ப என்ன சொல்வீங்க? அம்மா கேட்டுட்டு இருந்தா
1: எங்க அம்மாக்கு என்ன சொல்ல போறேன்னா, எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான்க்கா. சோ எங்க அம்மா வந்து நோய் நொடி இல்லாம எப்பவுமே சந்தோஷமா நல்லா இருக்கணும்.
0: நிச்சயமா நிச்சயமா, உங்களை மாதிரி ஒரு மகள் வச்சுட்டு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியுமா? சரி சரி, அடுத்ததாக நம்ம பாடலை கேட்கலாம். அம்மாவுக்காக ரொம்ப நன்றி, அழைத்து வைக்கு.
1: ஓகேக்கா, தேங்க்யூ.

0: பாதுகாப்பான பயணம் தானே? நாங்க வந்து ப்ளூடூத்லதான் இருக்கோம், எங்களுக்கு கேக்குது. சரி, உங்களுக்காக ஒரு பாடலை ஒளிபரப்புறோம், நீங்க அப்படியே பயணத்திலேயே எங்களோட பாட போறீங்க, சரிங்களா? சரி, ஒன்றிலிருந்து மூன்றுக்குள்ள ஒரு எண்ணை சொல்லுங்க.
1: மூன்று
0: என்ன இசை உங்களுக்காக பின்னணியில் இருக்குன்னு கேக்கலாம்.
2: கண்கள்.

0: அந்த ஜதி அந்த சங்கதி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சரியா இருக்கணும் சரிங்களா. எங்க முயற்சி பண்ணலாமா, இன்னொரு முறை கேட்க போறீங்களா?
1: இன்னொரு முறை
0: பவுளி பரப்புறோம்.

கேட்டீங்களா? சரி கேட்டாச்சு, பாடுங்க. என்ன ரெண்டு முறை கேட்டு தவறா பாடினா நியாயமா? நீங்க சொல்லுங்க, இப்ப எல்லாரும் நெஞ்சில கைய வச்சிருவா. ஐயோ ஐயோ, மணிக்கலாம், பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறீங்க? ஒரே விஷயத்துக்காக திட்டினதெல்லாம் இல்லன்றீங்க. சரி சரி, அப்ப நீங்க சமத்த புள்ள சாந்தா. நன்றி. அடுத்ததாக பாடலை கேட்கலாம், அம்மாவுக்காகவும் எல்லா தாய்மார்களுக்காகவும். சரிங்களா? நன்றி.

0: சின்ன சின்ன சீனி கல்லு விஜயேஸ்தா சின்மயி ஸ்ரீபதா இருவருடைய குரலுமே ரொம்ப அதிகமா விரும்பக்கூடிய ஒரு குரல். அவங்க குரல்ல ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி இருக்கும் போது இவ்வளவு ரசிக்கும்படியா இருக்குல்ல. சரி, இன்றைக்கு நேயர்கள் நீங்களும் அழைத்து பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன ஒரு வம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்கு பாடல்கள் வைத்திருந்தோம். கொஞ்சம் நல்ல நல்ல பாடல்கள் முதல்ல வந்தாச்சு. இதற்கு பிறகு நகைச்சுவையான பக்கத்துல இருக்கிற இரண்டு பாடல்கள் தான் இருக்கு. இதுல எதுல உஷா மாட்ட போறாங்க அப்படின்றத பாக்க போறோம். உஷா மாட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? முடிவு பண்ணியாச்சு, மாட்ட வேண்டிதான்றீங்க. சரி உஷா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்க இரண்டில் ஒரு எண்ணை தேர்வு செய்யணும். ஒன்றா இரண்டா? ஒன்றா? ஐயோ, சரி நானே ஒளிபரப்பிடுறேனே, கேக்குறீங்களா? கேட்டீங்களா? இதே மாதிரி இதே பாணியில பாடணும், வாய்ப்பு இருக்குங்களா? நிஜமா? சரி, இன்னொரு முறை கேட்க போறீங்களா? கேளுங்க. உஷா, ஒன்று இரண்டு மூன்று பாடுங்க.
1: அம்மா பேச்ச, ஐயா பேச்ச,
0: அவங்களுக்கு பதிலா உங்களையே பாட வச்சிருக்கலாம் உஷா. சரி, ரொம்ப நன்றி எங்களுக்காக உங்களுடைய இனிமையான குரல்ல பாடியதற்கு. இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறீங்க? இருவருக்கும் ஒரே நல்ல கொண்டாட்டம் அப்படின்னா, செலவு மிச்சமா செலவு அதிகமா? ஒரு பாவம் அப்பா இத கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவாரு தெரியுங்களா?
1: நிகழ்ச்சியில
0: பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி உஷா அழைத்து பாடியதற்கு.

0: நம்மை சுற்றி.
1: மலேசிய சுந்தரர் சிவயோக ஆசிரமத்தின் ஏற்பாட்டில் மலேசிய விவேகானந்தா ஆசிரமத்தின் ஆதரவில் தினமும் திருமுறை நூல் வெளியீட்டு விழா 10 ஞாயிறு காலை 8:30 தொடங்கி தலைநகர் துன் சம்பந்தன் சாலை கந்தையா மண்டபத்தில் நடைபெற உள்ளது. கோவை பெரூர் ஆதினம் தவதிரு மருதசால அடிக்கலார் முன்னிலையில் இந்த நூல் வெளியீடு நடைபெறும். சமய அறிஞர், ஆய்வியல் அறிஞர், தெய்வ பெருதிரு SRM பழனியப்பன் ஐயா இறையடி சீரும் முன்னர் இயற்றிய இறுதி நூல் இது. பழனியப்பன் ஐயா மலேசிய வானொலியின் முன்னாள் ஒளிபரப்பாளரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. நூல் வெளியீடு குறித்த சில மேல் விவரங்களை வழங்குகிறார் சுந்தரர் சிவயோக ஆசிரம ஆலோசகர் CM அண்ணாதுரை.
2: மிக அருமையான ஆய்வுகளை அவர் கொடுத்திருக்கின்றார். ஒரு அந்தாதி முறையிலே பாடல்களை 144 பாடல்களை இந்த நூலிலே அவர் தொகுத்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலுக்கும் அருமையான விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த விளக்கத்தை வேற எங்கேயும் நாம் பார்க்க முடியாது. ஐயா அவருடைய ஆற்றல்ல பலருக்கு, சமய அறிஞர்களுக்கு தெரியும். அந்த வகையிலே அவர் இந்த அவர் ஏற்பாடு அதை எழுதியிருக்கின்றார். ஆகவே இந்த நூலை வந்துட்டு வெளியீடு செய்ய கோவை பேரூர் ஆதீனம் மருதாசல் அடிகளார் அவர்கள் வருகின்றார்கள். மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்களும் டத்தோ பா சகாதேவன் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் கல்வி காவலர் தான் ஸ்ரீ டத்தோ அம்பிகை பாகன் கந்தையா அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சமய அறிஞர்கள், தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு இந்த திருமுறைகளின் பால் ஈடுபாடு கொண்ட யாவரும் இந்நூலினை வாங்கி பயனடைய இந்நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு திருவருள் தாழ் பணிந்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
1: SRM பழனியப்பன் 1960 வானொலியில் சேர்ந்தார். வரலாற்று ஆன்மீக கவிதை நாடகங்கள் தயாரித்து தனி முத்திரை பதித்தவர். வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் செய்தி வாசித்துள்ளார். தொலைக்காட்சி நாடகங்களையும் எழுதியுள்ளார். 2016 SRM பழனியப்பன் இறையடி சேர்ந்தார். மலேசிய வானொலி தொலைக்காட்சி முன்னாள் ஒளி ஒளிபரப்பாளர் SRM பழனியப்பன் அவர்கள் எழுதிய நூல் வெளியிடப்படும் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்குமாறு மின்னல் பண்பலை கேட்டுக்கொள்கிறது.
0: நம்மை சுற்றி
1: விக்னேஸ்வரி சாம்பசிவம் எழுதிய கதம்பம் நூல் April 3 வெளியீடு கண்டது. அந்த நூலின் அறிமுகமும் கலந்துரையாடலும் சனிக்கிழமை 9 ஜலனிப்போ 4 உமாராணி உணவகத்தில் மாலை 5 நடைபெற உள்ளது. இலக்கிய ஆர்வலர்களும் நண்பர்களும் தேநீர் விருந்துபசரிப்போடு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறார் நூலாசிரியர் விக்னேஸ்வரி சாம்பசிவம். மேலதிக விவரங்களுக்கு நூலாசிரியர் சொல்லியம் 1 3 9 2 2 4 9 7 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். சுழியம் 1 2 3 9 2 2 4 9 7.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களை கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
6: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன.

சித்ரா, ரக்கீத் மற்றும் அலம் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. நான்கு பாடல்கள் இன்றைக்கு வந்து பட்டியல்ல இருக்கு. அதில் எந்த பாடல் வேண்டும்னு நீங்க தேர்வு செய்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாருக்குமே நல்ல பாடல்கள் தான் கிடைச்சிருந்தது. நாங்க கூடுதலா வைத்திருந்த பாடல் என்னென்ன காண்பிக்கலாம்னு இருந்தோம், இந்த பாடல தாங்க வைத்திருந்தோம். இந்த பாடலை யாராவது பாட வேண்டிய ஒரு சூழல் வருமா, மாட்டி விடலாமா அப்படின்னு பாருங்க. எல்லாருமே அந்த எண்ணை தேர்வு செய்யல அப்படின்றதுனால யாரும் அந்த பாடலை வந்து பாடக்கூடிய சூழல் வந்து ஏற்படலைங்க. ஆனா இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப அழகா, ரொம்ப அப்படியே யோசிக்காம பாடுறங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருந்தீங்க. நல்லா வயிறுக்குள்ளங்க சிரிச்சிருப்பீங்க, புன்னகைத்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோடு பேச தெய்வீகன் தாமரை செல்வன் ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை நீங்க கேட்கணும் இல்லையா, அதனால நான் கிளம்பித்தான் ஆகணும், வேற வழியும் இல்ல. சரியான நேரத்துல சாப்பிட்டுருங்க, வேலையா இருக்கும் அஸ்வினி, பிறகு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தள்ளி வைத்துறாதீங்க. நீ உங்களுக்கு ஃபர்ஸ்டா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி அப்படிலாம் ஒரு இரு வார்த்தை சொல்லித்தானே ஆகணும், என்ன சொல்றீங்க? சரி, இப்போ நிறைவு பாடல் நக்குல், மெல்வின் மற்றும் ஜி பி பிரகாஷ் கொண்டு வராங்க அன்னியன் திரைப்படத்திலிருந்து பாடலை. நாம கேட்டு ரசிக்கலாம், போயிட்டு வரேன்.

0: 48வது ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் பிலிப்பீன்ஸுக்கு பயணம். துல்லியமான செய்திகளை வெளியிட ஊடகத்தினருக்கு அறிவுறுத்தல். யுபியு விண்ணப்ப முடிவுகளை இம்மாதம் 22ஆம் நாள் தொடங்கி சரிபார்க்கலாம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 48வது ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிற்பகலில் பிலிப்பீன்ஸ் சென்றடைவார். பிரதமரையும் அவரது துணைவி டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயிலையும் ஏற்றிச் செல்லும் சிறப்பு விமானம் பிற்பகல் மணி 1:50 சபு பெனிதோ ஹிபுவான் வான்தளத்தை சென்றடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த இருநாள் அலுவல் பயணத்தில் சில கூட்டங்களில் கலந்து கொள்ளும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் ஆசியான் தலைவர்களுடன் இருவழி சந்திப்பினையும் நடத்துவார். வட்டார ஒத்துழைப்பு குறித்த விவாதத்திற்காக பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மலேசியா, புருனை ஆசியான் வட்டார மேம்பாட்டின் சிறப்பு உச்சநிலை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார். தாய்லாந்து, சிங்கப்பூர், வியட்நாம், லாவோஸ் தலைவர்களையும் அவர் சந்திப்பார். சமூக ஊடக யுகத்தில் செய்திகளை விரைவாக வெளியிட வேண்டுமென்ற அழுத்தத்தை செய்தி நிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ள போதிலும் துல்லியமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் அறிவுறுத்தினார். இலக்கவியல் தளத்தில் அதிவேகமாக பகிரப்படும் தகவல்கள் செய்தி அறைகளின் செயல்பாடுகளை மாற்றியமைத்துள்ளன. அவ்வகையில் இயங்கலை தளத்தின் வேகத்திற்கு ஈடாக பயனர்களை சென்றடைய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு செய்தி நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி 2026 தேசிய ஊடகத்தார் தினம் ஹவானா கலந்தாய்வில் கலந்து கொண்ட பின் துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளை ஹவானாவை முன்னிட்டு நடத்தப்படும் கருத்தரங்கு ஊடகத்துறையினர் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் இத்துறை மீள்திறன் கொண்டதாக நிலைத்திருப்பதை உறுதி செய்யவும் செயல்படுகிறது. உயர் நெறிமிகு ஊடகம் நம்பகத்தன்மைக்கு அடிப்படை என்ற கருப்பொருளில் 200க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கம் வெறும் கலந்தாய்வினை மட்டும் உட்படுத்தியதில்லை என தியோ குறிப்பிட்டார். மாறாக ஊடகத்தாரின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தளமாகவும் விளங்குகிறது என்றார் அவர். இந்த கருப்பொருள் அதிவேகமாக மாறிவரும் தகவல் உலகின் ஊடக மீள்திறன் நிலைத்தன்மை உள்ளிட்ட தொடர்ச்சியான வலிமையுடன் தொடர்புடையது என அவர் சொன்னார். இதனிடையே மார்ச் 29 மற்றும் ஏப்ரல் 30ஆம் நாள்களில் பன்னாட்டு விநியோக நெருக்கடி தொடர்பில் பதிவேற்ற செய்யப்பட்ட 464 போலி உள்ளடக்கங்களில் 312 வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டதை துணை அமைச்சர் தியோனி சிங் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் 65 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. 15 அறிக்கைகள் தேசிய சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக எஞ்சியவை விசாரணையில் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக செயற்கை நுண்ணறிவு கொண்டு இந்த போலி உள்ளடக்கங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன. எஸ்பிஎம் முடித்த மாணவர்களுக்கான பொது பல்கலைக்கழகம், பொது உயர்கல்விக் கழகம், மாறா உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றுக்கான விண்ணப்ப முடிவுகள் இம்மாதம் 22ஆம் நாள் தெரியவரும். அன்றைய தினம் நண்பகல் மணி 12 முதல் 31ஆம் நாள் மாலை 5 மணி வரை முடிவுகளை upu.mohe.gov.my அகப்பக்கம் அல்லது மொபைல் மை ஜிஓவி யுபியு பாக்கெட் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள மே 23 தொடங்கி 31 வரை மாணவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பல வகையான வியூக முனைப்பின் கீழ் பசுமை தொழில்நுட்பம், கனிம வளம் உள்ளிட்ட பல்லுயிர் பாதுகாப்பில் இருவழி ஒத்துழைப்பினை வலுப்படுத்திக் கொள்ள மலேசியாவும் இந்தியாவும் கடப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளன. இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் சயீத் இப்ராஹிம் சயீத்னோ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட மலேசியாவிற்கான இந்திய உயர் ஆணையர் பி என் ரெட்டி இந்த கடப்பாட்டினை வெளியிட்டுள்ளார். இவ்வேளை பன்னாட்டு பிகேட் கூட்டணி ஐபிசிஏவின் உறுப்பினரான மலேசியாவின் பங்களிப்பு குறித்தும் இச்சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இவ்வாண்டுக்கான கெடா ஆட்சியாளர் அல் அமினுல் காரிம் சுல்தான் சலாவுடீன் சுல்தான் பட்லிஷாவின் பிறந்த நாள் ஜூன் 21 நாளிலிருந்து ஜூலை 5 மாற்றப்படுகிறது. இம்மாதம் 6 நாள் மாநில நிர்வாக துணை தலைமைச் செயலாளர் டத்து முகமத் மஹாசி இப்ராஹிம் கையெழுத்திட்ட அதிகாரப்படி அறிக்கையில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கெடாவின் சிறப்பு விடுமுறை மற்றொரு புதிய தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஜோஹர் சட்டமன்றம் இன்று கலைக்கப்படும் என வெளியாகியுள்ள வதந்தியை மந்திரி பசார் டத்து ஒன் ஹபீஸ் காசி சாடியுள்ளார். மக்கள் நலனை முன்னிறுத்தி சேவையை தொடரும்படியும் மாநில தேர்தல் தொடர்பான விவகாரத்தை புறந்தள்ளுமாறும் அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்து கவலை கொள்ள வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளும் முனைப்புகளிலும் கவனம் செலுத்தும்படி அவர் அறிவுறுத்தினார். இந்த மாநிலம் அரசாங்க நிர்வாகம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைகிறது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
0: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக்யோல் 2024 டிசம்பரில் ராணுவ சட்டத்தை இயற்றுவதற்காக மேற்கொண்ட முயற்சியில் இணைந்து செயல்பட்டதற்காக முன்னாள் பிரதமர் ஹன் டக் சோவிற்கு விதிக்கப்பட்ட 23 சிறை தண்டனை 15 ஆண்டுகளுக்கு முறையீட்டு நீதிமன்றம் குறைத்துள்ளது. அந்த ராணுவ சட்டம் கிளர்ச்சிக்கு காரணமானதாகவும் அதிகார முறைகேடு தொடர்பில் ஹன் குற்றவாளி என கண்டறிந்த பின்னர் சோல் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது. அவர் 50 மேலாக அரசாங்க அதிகாரியாக பணியாற்றியதை கருத்தில் கொண்டு முறையீட்டு நீதிமன்றம் தண்டனைகளை குறைத்ததாக ஊடகங்கள் கூறின. வாஷிங்டனுக்கும் வத்திகனுக்கும் இடையிலான பதற்றங்களை தணிப்பதோடு அதிபர் டொனால்டு டிரம்பின் நலன்களை முன்னிறுத்தும் நோக்கில் உலக கத்தோலிக்க தலைவர் போப் லியோவை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ சந்திக்கவுள்ளார். லியோவின் போர் எதிர்ப்பு நிலைப்பாட்டை டிரம்ப் கடுமையாக விமர்சித்த சில வாரங்களுக்கு பிறகு இச்சந்திப்பு அமைந்துள்ளது. மேலும் இந்த சந்திப்பை வாஷிங்டனே முன்னெடுத்து மேற்கொள்வதாகவும் வத்திகனின் வெளியுறவு செயலாளர் பியர்தோ பரோலின் கூறினார். ஹோர்முஸ் நீரிணையில் தென்கொரிய கப்பல் மீது நிகழ்ந்த வெடிப்புச் சம்பவத்தில் தங்களது ஆயுதப்படைகளுக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படுவதை ஈரான் தூதரகம் மறுத்துள்ளது. அந்த கப்பலில் 24 மாலுமிகள் இருந்தனர். ஈரான் அந்த கப்பலை நோக்கி சில முறை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மேலும் அந்த நீர்வழி பாதையில் இயல்பான போக்குவரத்தை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட அமெரிக்க நடவடிக்கைகளில் தென்கொரியா இணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் ஆயுத படைகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் எந்தவொரு குற்றச்சாட்டுகளையும் தெஹரான் தூதரகம் உறுதியாக நிராகரிப்பதாகவும் திட்டவட்டமாக மறுப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள லெபனானின் எரிசக்தி துறைக்கு ஆதரவளிக்கும் தொடர் முயற்சிகளுக்கு மத்தியில் அதன் எரிவாயு குழாய்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை சீரமைப்பதற்காக எகிப்து உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளது. அந்த எரிவாயு குழாய் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதில் ஒத்துழைப்பதற்கான திட்டத்தை ஜோர்டான், சிரியா, லெபனான் அறிவித்த 2 பிறகு இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டில் எகிப்திய பெட்ரோலிய அமைச்சர் கரீம்

48வது ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் பிலிப்பீன்ஸுக்கு பயணம். துல்லியமான செய்திகளை வெளியிட ஊடகத்தினருக்கு அறிவுறுத்தல். யுபியு விண்ணப்ப முடிவுகளை இம்மாதம் 22ஆம் நாள் தொடங்கி சரிபார்க்கலாம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

கருப்பு அப்படின்ற படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடலோடு இன்றைய இசையும் இசையும் தொடங்கி இருக்கிறது. எல்லோருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நல்ல பொழுதில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் தனி மகிழ்ச்சி. இன்றைக்கு மே 7 2026 வியாழக்கிழமை. அப்பா நல்லா சாப்பிட்டுட்டு இல்லை இப்பதான் வேக வேகமா ஓடுவீங்க, பசி எடுத்திருக்கும். எதுவா இருந்தாலும் ஆறப்போடக்கூடாது, எப்போதும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால வயிற்றுக்கு மட்டும் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, சரியான நேரத்தில் ஆகாரம் போயிடணும் அப்படின்னு நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்களை வழங்குவது உங்கள் இளமை புதுமை இனிமை மின்னல் எஃப்எம். முதல்ல கேட்ட பாட்டுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய பாடல் கொஞ்சம் அமைதியாக உங்களை கொண்டுட்டு போற மாதிரி பாடல். இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். சிறை படத்துக்காக சுராஜ் சந்தோஷ் சின்மாய் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: மடானி உங்களுக்காக.
5: மடானி அரசாங்கத்தின் எரிபொருள் உதவித்தொகை 5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. ஜனவரியில் இது 700 மில்லியன் ரிங்கிட்டாக மட்டுமே இருந்தது.
4: மடானி உங்களுக்காக.
6: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
7: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
6: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

முதல் நீ முடிவும் நீ கேட்டோம். 1:26 தீரா இசை 4 மணிக்கு இடம்பெறும். இப்ப வருவது இசையும் இசையும் 4 மணிக்கு மேல நிகழ்ச்சி கேளு, அது பழக்க தோஷம். இங்க வருவது குறைவு இல்லை, அதனால வந்தோடனே இந்த தீரா இசைன்னு சட்டென்று வந்தது. மதியம்னா அப்படிதானே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இந்த பிள்ளைங்க இருக்காங்களா, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென் ஜி ஆல்பா இவங்களெல்லாம் வேறு மாதிரி கவனிக்க கூடிய சூழல். ஆனா அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க என்ன திரும்ப சொல்றாங்க, ஏன் என்ன வேற மாதிரி பாக்குறீங்க, என்னையாவே பாருங்களேன், ஏன் வேற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. காலம்தான் இது பதில் சொல்லக்கூடிய ஒன்று. இப்ப எப்படின்னா, நம்மளை வளர்க்கும் போது நம்ம அம்மா அப்பா ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்களே அதே சூழல் தான். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா, ஏன் இவங்க இதை சொல்லிட்டே இருக்காங்கன்னு. இப்போ நம்ம பெற்றோர்கள்லாம் மாறும்போது அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது நம்ம அவங்க கிட்ட அதை சொல்லுவோம், அவங்க நமக்கு கிட்ட இதை சொல்றாங்க. அது வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் தானே, அப்படிதான் போயிட்டே இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு சாப்பிட்றத பெருசா கருத மாட்டாங்க. ஒரு பிள்ளைகள் ஒரு சில தரப்பினர் வந்து முதல் சாப்பிட்டுருவாங்க, இந்த தரப்பு வந்து சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா, அவங்களை சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா பிள்ளைகள் மத்தியில அவங்களுக்கு வயிறு கோளாறு ஏற்படுற சூழல் அதிகமாக காண முடியுது. காத்து புகுந்துடுறது, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுவது, இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல காலை சிற்றுண்டி முடிந்து சில பிள்ளைகள் மத்தியானம் அங்கே சாப்பிடுற சூழல் இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து சாப்பிடலாம்னு நினைப்பாங்க இல்லையா, அதனால அவங்க சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா நீங்க அதை சொல்லிருங்க. ஒருவேளை நீங்க வேலையில இருக்கீங்க, பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா ஞாபகப்படுத்திருங்க. இப்பதான் எல்லாம் தொடர்பு சாதனங்கள்லாம் இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறது உங்களுடைய பொறுப்பு. அடுத்தது ஸ்டீபன் சக்கரையா பிரியங்கா பாடிய பாடல் தான் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அள்ளிப்பூக்கள் உங்களுக்கு பிடிக்குமா, வாங்க எடுத்துக்கோங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
1: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
2: பாபா பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா, இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்னு
1: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென்யு பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
2: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ். Thank you.

0: தோழி.
1: ஆனா இப்ப எல்லாம் தோழிக்கிட்ட இவ்வளவு மெதுவா உட்காந்து பேச முடியுது? முடியும். தோழிக்கிட்ட சில நேரத்துல உண்மையிலேயே பிரச்சனைகள் இல்லை ஏதாவது கவலைகள் வரும்போது தோழன் கிட்ட பேசுறதை விட தோழிக்கிட்ட பேசுறது அது ஒரு தனி மனசுக்கு ஒரு திருப்தி. ஒருவேளை இது ஒப்போசிட் அட்ராக்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அப்படின்றதுனால அப்படி இருக்கோ என்னமோன்னு தெரியல. அது ஆண்களுக்கு வழக்கமா பெண்கள் கிட்ட பேசும்போது அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்கள் அல்ல ஒரு ஆண் கிட்ட அதை சொல்லும் போது இன்னும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க அவங்கள பொறுத்து இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரி, இப்போ வியாழக்கிழமைகள் நம்ம உணவு நம்முடைய ஆரோக்கியம் இதை பத்தி எல்லாம் பேசும்போது பெரும்பாலும் வந்து நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுருங்க, எப்போதும் வந்து மாறி மாறி எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ஏன் அப்படின்னு தேடி பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த ரொம்ப தாமதமா சாப்பிடக்கூடியது குறிப்பாக இரவுல ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு, ஒரு நாளைக்கு 12, 1 மணிக்கெல்லாம் சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய உடலை ஒரு வகையான குழப்பமான சூழல் கொண்டு போகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் குறிப்பிட்டு ரொம்ப அதிகமா ரொம்ப பலமான சாப்பாடை நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, ரொம்ப தாமதமா. சில பேர் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கெல்லாம் போயிட்டு நள்ளிரவில் ஒரு பெரிய தட்டில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க, மதிய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உடல் புதுசா எதையோ ஏற்கின்றது, அதே நேரத்தில் தூக்கத்தை களைத்து அதுக்கப்புறம் நம்முடைய இந்த ஜீரண சக்திக்கு ஒரு வகையான பிரச்சனையை கொண்டு வர்றதுனால அது வந்து உணவு நமக்கு ஏதோ ஒரு வகையான ஆபத்தை தான் கொண்டு வருது அப்படின்னு நம்முடைய உடல் நினைச்சுக்குதான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வயிறு உப்பேசம் அப்புறம் மத்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றோம். காலையில எழுந்திருச்சுன்னு ஓடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய உணவு ஜீரணமாகல. அதனாலதான் ஒரே நேரத்துல சாப்பிட பயிலுங்கள் அப்படின்னு சொல்றது வழக்கமாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இரவு உணவை ரொம்ப தாமதமாலாம் எடுக்காதீங்க, அதுவும் ரொம்ப பலமான உணவெல்லாம் எடுக்கிறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நாங்க கண்டுபிடிச்ச ஆய்வில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். இது பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது பார்வைகள் இருந்தா இங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் எங்களுடைய டிக்டாக் ஃபேஸ்புக் இருக்கீங்கெல்லாம் வந்து சொல்லலாம். அடுத்தது துரந்தூர் படத்துல இருந்து பாடல் வருது, ஹரிச்சரண் பாடுறாரு, கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்,
1: அதாவது பகல் நேரத்துல தூங்கி இரவுல எந்திரிச்சோடனே இந்த 6-7 மணி எல்லாம் பார்த்தோம், ஐயோ வேலைக்கு மணியாச்சு, பள்ளிக்கு மணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பரிதவிச்சு போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
3: எனக்கு நடந்திருக்கு மோகன், ஒரு தாட்டி நான் நார்மலா மதியம் டைம்ல தூங்குற ஆள் இல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தனால ஒரு 5:30 போல படுத்தேன். என்னோட பேட் டைம் என்னன்னா, வீட்டுல அம்மா இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் ஒண்டிதான் இருந்தேன். 5:30 படுத்து 7:20 ஆச்சு, நான் வெளியில பாக்கல, கடிகாரத்தை பார்த்தோன்னா ஐயோ மணி 7:20 ஆச்சே காலையிலன்னு சொல்லி ஏஞ்சி குளிச்சு கிழிச்சிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா எங்க வீட்டு கீழ வந்து பர்கர் கடை இருக்கும். காலையில 7 மணிக்கெல்லாம் பர்கர் கடை போட்டு, அப்புறம் எனக்கு நான் அந்த பதட்டத்துல மோகன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன அது இதுன்னு சொல்லி போனை எடுத்து பார்த்தாதான் தெரியுது 7 மதியம் அப்படின்னு.
1: ராத்திரிங்க மதியம் கூட
2: அப்புறம் நினைக்கிறேன் ஒரு பகர் ஒண்ணு வாங்கிட்டு போய் திரும்பி தூங்கலாம் போல எழுந்த நேரத்துல.
3: அப்புறம் கிளம்பின மாதிரியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

அண்மையில மனம் கவர்ந்த பெயர் இது, ரத்னமாலா. என்னங்க இது அழகான பேரு. ஜிமியுடைய இசையில வந்து பாடல் தான் அது, ரத்னமாலா அப்படின்ற பெயர். அதனால அந்த பாட்டும் பெயரும் பிடிச்சிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இசையும் இசையும் ஒரு நேயரின் குரல். இந்த நிகழ்ச்சி நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் குரல் வானொலியில கேட்கணும் அப்படின்னா ஒரு நேயரின் குரல் உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. இந்த ஒரு நேயரின் குரல்ல நீங்க பங்கெடுக்கணும்னா நீங்க உங்களுடைய குரல் பதிவை எங்களுக்கு அனுப்பணும். அந்த குரல் பதிவோட நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க, நீங்க ஒரு நாள் அறிவிப்பாளர் ஆனீங்கன்னா என்னெல்லாம் நீங்க பேசுவீங்க அந்த அரை மணி நேரத்திற்கு அப்படின்றத நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எங்களுக்கு உருவாக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க, உதவியா இருக்கும். என்னெல்லாம் நீங்க பேச போறீங்க, எதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க குறிப்புகள் எழுதி வைப்பீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க storyboxminnal@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப போறீங்க. storybox.minnal@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பி வைக்க போறீங்க. இதுல உங்களுடைய பெயர் இருக்கணும், உங்களுடைய கை தொலைபேசி எண் நிச்சயமா இருக்கணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நல்ல குரல் வளம் உச்சரிப்பும் இருந்தால் நீங்க ஒரு நேயர் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியும். உங்களுடைய மின்னஞ்சல் கிடைத்த பிறகு நீங்க ஏற்புடையவராக இருந்தால் உங்களுக்கு விரைவில் அழைப்பு வரும். உங்களை அறிவிப்பு அறையில சந்திக்கிறதுக்கு நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். எங்கள்ல ஒருத்தரா உங்களை பாக்குறதுல அதுல ஒரு தனி இன்பம். வாங்க, ஒரு நேயரின் குரல், யார் அந்த குரல் அப்படின்ற தேடும் வேட்டை தொடர்கின்றது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மேற்காசியாவில் நிலவும் புவிசார் அரசியல் நெருக்கடி குறித்து விவாதிப்பதற்காக ஜூன் மாத தொடக்கத்திற்குள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துமாறு மக்களவையில் பன்னாட்டு உறவுகள் வர்த்தக செயற்குழு பரிந்துரைத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் 12 செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உள்ளடக்க பயன்பாட்டு சேவை வழங்குநர்கள் CASP-களுக்கு தெளிவான சேவைகளை நிர்ணயிக்கும் கட்டாய சேவை தர நிர்ணயங்களில் மேம்பாடுகளை செய்வது வாடிக்கையாளர் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. இற்றைப்படுத்தப்பட்ட உள்ளடக்க பயன்பாட்டு சேவை தரநிலை அதன் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக MCMC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மலேசியாவின் உற்பத்தியாளர் சேவை விலை குறியீடு 2.1% அதிகரித்துள்ளது. இது 2025 நான்காம் காலாண்டில் 1.0% இருந்தது என்று மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கு உணவு, பானம், தங்கும் விடுதி, போக்குவரத்து, கல்வித்துறைகள் பங்களித்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் தெரிவித்தார். போதைப்பொருள் ஆயுத கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரூபன் ரோச்சா மொயா உள்ளிட்ட மேலும் 9 அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஆதாரங்களை வழங்குமாறு மெக்சிகோ அமெரிக்காவை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து ரூபன் செனட்டர் பதவியிலிருந்து விலகினார். பின்புறம் பொருத்தப்பட்டுள்ள மறைக்காணிகள் படங்களை காண்பிப்பதில் ஏற்படும் தாமதத்தினால் ஏற்படும் விபத்துகள் ஆபத்தினை அதிகரிக்கும் என்பதனால் டெஸ்லா நிறுவனம் அதன் 218,868 வாகனங்களை திரும்ப மீட்டுக் கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாடல் 3, மாடல் Y, மாடல் S உள்ளிட்ட மாடல் X வாகனங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. 2வது உலகப்போரின் நிறைவாண்டு கொண்டாட்டத்திற்கு ஒரு நாளுக்கு முன் நள்ளிரவு 300 யுக்ரேனிய திருகூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணி தொடங்கி அதிகாலை 4 வரையில் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் இரண்டாவது பகுதிக்குள்ள வந்தாச்சு. முதல்ல கேட்ட பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும். இப்போ 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 60-70 ஆம் ஆண்டு பாடல்கள் நம்முடைய நினைவுகளை அப்படியே பின்னால கொண்டுட்டு போய் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரியான தருணங்களை கொடுக்க காத்திருக்கின்றது. சுசிலா அவர்களுடைய குரலில் முதல் பாடல் இன்றைக்கு வருகின்றது. ரொம்ப அப்படியே ஓரமா இருந்தெல்லாம் நிகழ்ச்சி கேட்க வேண்டாம், வாங்க அப்படியே ரசிங்க, உட்காருங்க. உங்களுக்கு இசை விருந்து கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம். மறைந்திருந்து பார்க்கும் முகமும் அது.

உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

யார் வந்தது அங்கே, யார் வந்தது இங்கே? வந்தது உங்கள் தெய்வீகன் தாமரை செல்வன். இசையும் இசையும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 60-ஆம் ஆண்டு பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா 2:12 ஆயிருச்சு. நீங்க சாப்பிடாம இருந்தா போய் சாப்பிடணும். ரொம்ப முக்கியமா உங்கள யாரெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணுமோ அதுக்கு காலம் தாமதிக்காது. எதை மருத்துவர்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்களோ அதை சரியா கடைபிடிச்சிருங்க. சில பேருக்கு இனிப்பு நீர் மருந்து சாப்பிட்ற பொறுப்பு இருக்கும், சில பேருக்கு ப்ரெஷர் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு மற்ற ஏதாவது வைட்டமின் ஊட்டச்சத்து மருந்துகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பரவாயில்ல அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏற்கனவே டாக்டர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஏன் இதுக்கு காரணம் இருக்கு, இதை மத்தியானம் சாப்பிடணும், இதை சாயங்காலம் சாப்பிடணும், இதை இரவில் சாப்பிடணும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, சில மருந்துகள் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தூக்கம் வர வைக்கும், அதனால இரவில் கொடுப்பாங்க, நம்ம போய் தூங்கிடலாம் அப்படின்னு. சிலது மத்தியானம் கொடுப்பாங்க, ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிப்போம், அப்பதான் அது வந்து சரியா சரிமானம் ஆகும் அப்படின்றது. அதனால காலையில போடுறத இரவிலையும், இரவில் போடுறத மத்தியானமும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து பண்ணிராதீங்க. ரொம்ப முக்கியமா குறிப்பிடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்தெந்த மருந்து எப்பப்போ சாப்பிடணும் அப்படின்ட்டு. நீங்க நல்லா இருந்தாதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி, நீங்க நலமா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அடுத்த பாடல் TMS வாணி ஜெயராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடக்கூடிய பாடல் அவன் தான் மனிதன் படத்துக்காக வருகிறது. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, நல்ல ஒரு பாட்டு, வாங்க கேட்கலாம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும் யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா கூட சேர்ந்து பாடிய பாடல் 60-ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தது சர்வ சுந்தரம் படத்துல இருந்து நம்ம பாடல் கேட்க போறோம். அதுக்கு முன்னதாக அந்த படத்துல ரெண்டு பேரும் படப்பிடிப்பு தளத்துக்குள்ள போய் அங்கு நடக்கக்கூடிய நகைச்சுவை ஒரு காட்சி ஒண்ணு வரும் பாருங்க, அதுல இருந்து ஒரு பகுதி எடுத்திருக்கிறோம். வாங்க கேட்டு மகிழ்வோம். அப்படியே அந்த நினைவுகளோடு இந்த பாடலையும் கேட்க தயாராகுவோம்.
1: ரோசி, ஐஸ்கிரீம் போன்று குளிர்ச்சி தரும் ஐசும், அந்த ஐஸ் நான் நீ பார்க்கிற நைசும், நயா பைசா பேசின் நடுசென்டரில் நீ வளர்த்திருக்கும் 1.5 இன்ச் சைஸ் நோசும், லூஸாக நீ அணிந்திருக்கும் நெக்லேஸும், லேசி வச்ச உன் பிளவுஸின் மவுசும், நீ பிரீஸ் வாங்கும் கிரேஸும், என் இதயத்தை பீஸ் பீஸ் ஆக்குகிறத கண்ணே.
2: அத்தா
1: அன்பே,
2: நாராசம் ததும்பும் உங்கள் பிம்ப சந்திர வதனம் தான் எனக்கு மடிமுகம். உங்கள் அழகு முகம் என் உள்ளத்தை அப்படியே கொல்லிக் கொண்டிருக்க.
3: ஏன் கட் பண்ணீங்க?
4: அம்மா தமிழ் பேசம்மா, நாராசம் இல்லம்மா நவரசம்.
1: அம்மா இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் படம்.
4: ஏன்
3: நான் பேசுறதுக்கு என்ன?
1: போட்டிருக்கீங்க, இந்த அம்மா தமிழ் பேசுறதே காமெடி மாதிரி தான் இருக்கு, இவங்க போறாதே.
4: சுமார் பாரி, இத பாருமா, நீ மத்த படத்துல எல்லாம் எந்த பாஷை ஒண்ணாலும் பேசு, ஆனா என் படத்துல மட்டும் கொஞ்சம் தமிழ் பேசுமா.
3: சரி சார், இந்த வாட்டி நான் கரெக்ட்.
4: Thank you.
3: Oh, okay.

காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால்

அவனை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது.

டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது அப்படின்ற பாடல் முதல்ல கேட்டு ரசித்திருந்தோம். மணி போ 2:36 ஆயிருச்சு. 60 பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தருணம் தான் இது. அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில் வரக்கூடிய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் வந்து காதலிக்க நேரமில்லை அப்படின்ற அந்த படத்துக்காகவே அந்த தலைப்பிலே வரக்கூடிய பாடல் தான் நம்ம கேட்க போறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் உருவாகிய இந்த பாடல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே அப்படியே மனசுல முத்து மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளோ பசுமரத்தாணி போல பதிந்த வரிகளும் கூட அந்த பாடலை அடுத்து உங்களுக்காக உங்கள் வாலிபத்தின் காதல் கதைகளை அப்படியே நினைவூட்டக்கூடிய வகையில வந்துட்டே இருக்கு. காதலிக்க நேரம் இல்லை, காத்திருப்போர் யாரும் இல்லை. அப்படியா, காத்திருப்பாங்க உங்களுக்காக, இல்லாம இருக்குமா?

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3-3-1-6-7-2-1-7-3.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasnu. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

70 ஆண்டு பாடல்களை ரசிக்கும் தருணம் தான் இது. 2:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையும் இசையும். அடுத்தது எஸ்பிபி ஜானகி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாமா ருக்மணி படத்துல இருந்து பாடல் வருகிறது, நீ ஒரு கொடி மலர். இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா வாங்க கேட்கலாம். 3 மணிக்கு மேல உங்களுடைய வாழ்த்துக்களை கேட்கதற்கும் நாங்கள் காத்துட்டே இருக்கோம்.

திருடி என்ற படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் அது. 2:55 நம்ம நிறைவு பாடலுக்கும் வந்தாச்சு. ஜெயச்சந்திரன் பி சுசிலா பாடக்கூடிய சிந்து நதியோரம் அப்படின்ற பாடல், மலர்களிலே அவள் மல்லிகை படத்துக்காக எடுக்கப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், 3 மணிக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். இது இசையும் இசையும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செபுவில் நடைபெறும் 48வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிலிப்பீன்ஸ் சென்றடைந்துள்ளார். 11 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ள அந்த அமைப்பு வட்டார அமைதி நிலைத்தன்மைக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் அதேவேளையில் மேற்காசிய நெருக்கடி குறித்தும் விரிவாக விவாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஈரான் போரினால் உலக பொருளாதாரம் நலிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பன்னாட்டு நாணய நிதியம் IMF எச்சரித்துள்ளது. சுகாதார அமைச்சு மருத்துவ பயிற்சி பட்டதாரி அதிகாரிகளின் பணி நேரங்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை விரைவில் வெளியிடும் என அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். நாட்டின் மருத்துவ பயிற்சி பட்டதாரி அதிகாரிகள் வாரத்திற்கு 65 முதல் 85 மணி நேரம் வரை பணிபுரிகின்றனர் என்று மலேசிய மருத்துவர்கள் பன்னாட்டு அமைப்பு MMI வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் அவற்றின் பணியாளர்களை தக்க வைத்துக் கொள்ள உதவும் முக்கிய நடவடிக்கைகளில் ஊழியர்களின் காப்பீடு மற்றும் தகாஃபுல் பாதுகாப்பும் அடங்கும் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். ஊழியர்களுக்கு குறிப்பாக நோய்வாய்ப்படும் போது பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அந்த வசதிகள் ஏற்படுத்தி தரப்படுவதாக அவர் தெரிவித்தார். இவ்வாரம் ஹார்முஸ் நீரிணையில் தென்கொரிய சரக்கு கப்பலை தாக்கியதாக கூறப்படுவதை ஈரான் மறுத்துள்ளது. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்ட அதிக சாத்தியமுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறிய போதிலும் பேச்சுக்கள் தோல்வியுற்றால் வாஷிங்டன் மீண்டும் குண்டுவீச்சை தொடங்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்புவில் வார இறுதி முதல் சந்தேகத்திற்கிடமான இணைய மையங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சீனர்கள் வியட்நாமியர்கள் உட்பட 231 வெளிநாட்டினரை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளது. அனைத்துலக குற்றச்செயல் கும்பல்கள் இணையவழி மோசடிகளை நடத்தி பெரும்பாலும் கிரிப்டோ கரன்சி மோசடிகள் போலியான காதல் உறவுகள் மூலம் ஏமாற்றுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் மூன்றாவது பகுதி, மணி 3:06. இனி 3:45 வரைக்கும் நம்ம வாழ்த்தெல்லாம் கேட்க போறோம். நல்ல நல்ல பாட்டெல்லாம் உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கின்றோம். ரசிக்கிறதுக்காக இசையும் இசையும் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. என்ன ஆச்சு பாட்டு வருது? விஜயசுதாஸ், ஜானகி ஐயர் பாடுறாங்க, தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் இளமை புதுமை இனிமை மின்னல் எஃப்எம்.

வாழ்த்து சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பிறந்த நாள் இனிமையான ஒரு நாளா இருக்கட்டும். உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சி இதுக்கு பிறகு வந்து சேரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம். அடுத்தது ஜெய் ஜெய படத்துல இருந்து ஹரிஹரனுடைய பாடல் தான் வந்துட்டே இருக்கு, உனை நான் பாட்டு. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா உங்களுக்காக நான் வழங்கும் இந்த பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருங்கள். இது இசையும் இசையும்

என்ஜாமி தந்தானி தனுஷ் அறிவு பாடிய பாடல் தான் அது. இசையும் இசையும் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம் அப்படின்னு ஷாமினி முதல்ல கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நண்பர் விவேக் அவருக்கு பிறந்த நாள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல்ல பேசின ஒரு நேயர், அவர் பேரை மட்டும் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு கோடான கோடி மக்கள் உங்களுக்கு பிறந்த நாள் என்றால் உங்களுக்கு

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

கண்ணே கண்மணியை கேட்டுட்டு இருக்கிற எல்லா கண்மணிகளுக்காகவும் அந்த பாடல் தேரேஷ்குமேன் படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்து முடிந்தது. இப்போ ஒரு கதை, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை. வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு என்னன்னா, அவங்க வீட்டுல இருந்தே தினம் தினம் அவங்க வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஆற்றல் வரைக்கும் போயிருச்சு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பென்ட்லி கார் இருக்கு இல்லையா, அந்த கார் வந்து லட்சக்கணக்கில் ஓடுது. அந்த காருக்கு சொந்தக்காரவங்க. ஆனா இவங்க ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு உணவகத்துல வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரும்போதும் வேலை முடிச்சு போகும்போதும் இந்த பென்ட்லியில தான் வேலைக்கு வந்துட்டு வேலை முடிச்சு போறாங்க. அதுவும் இவங்களுக்கு ஒரு கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் இருக்காரு. அப்போ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க வந்து இந்த கார்ல வரீங்க, அதாவது ஏதாவது ஒரு வீட்டுல வேலை செய்யறீங்களா, அந்த வீட்டுல இருக்கிற ஓட்டுநர் இந்த பகுதி நேர வேலைக்கு வந்து விட்டுட்டு போறாரா, இல்ல அது என்னுடைய கார் தான், நல்ல வசதியான குடும்பம் தான், ஆனா என்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு வேலையிலிருந்து தான் நான் தொடங்கினேன், அதனால எனக்கு என்னைக்குமே இதை மறக்க கூடாது, என்னென்னமோ தேடி எதையோ சாதிச்சிட்ட பிறகு கூட இங்க வந்து இந்த உணவகத்துல வேலை செய்யற அந்த திருப்தி எனக்கு கிடைக்கல, வீட்டுல இருக்கும் போது ரொம்ப போர் வேற அடிக்குது, பணம் எல்லாம் இருக்கு, வசதியெல்லாம் இருக்கு, அதனாலதான் இந்த வேலையை அப்பப்போ நான் வந்து செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க, வாழ்க்கையில நம்ம எல்லாம் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறவங்க என்ன வந்து செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது நிம்மதி கொடுக்குதோ அதை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க பணமா நிம்மதியா அப்படின்னு யோசிக்கும் போது, எனக்கு என்னமோ இந்த கதையெல்லாம் படிக்கும் போது பணத்தை தாண்டி நிம்மதி ஒரு பெரிய இடத்துல இருக்குதோ அப்படின்னு. ஆனால் பணம் இருந்தா பல பேருடைய வாழ்க்கை நிம்மதி ஆகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருக்கிறவங்களுக்கு அப்படி, இல்லாதவங்களுக்கு இப்படி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்ற ஒரு படத்துக்காக பாடல் எடுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் இந்த பாடலை பாடுறாரு. என் உயிரே அப்படின்னு இருக்கு இந்த பாடல். இரண்டு வேர்ஷன்ல உருவாக்கப்பட்டிருக்கு. பாம்பே ஜெயஸ்ரீ ஒன்று பாடியிருப்பாங்க, கார்த்திக் ஒன்று பாடியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம கார்த்திகோட குரல்ல வரக்கூடிய பாடல் தான் கேட்க போறோம். முதல்ல சொன்ன கதை இருக்கு இல்லையா, அந்த படிப்பினை உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. ஆனாலும் இரவுல போய் தூங்கும் போது மனசு ஒண்ணு நிம்மதியை தேடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு போய் படுக்கிறதுல தான் வாழ்க்கையே இருக்கு. அதனால நிம்மதியை தேடியும் கொஞ்சம் ஓடுவோம் அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க எப்படின்றத யோசிச்சு பாருங்க.

0: அதாவது பகல் நேரத்துல தூங்கி இரவுல எந்திரிச்ச உடனே இந்த 6-7 மணி எல்லாம் பார்த்தோம், ஐயோ வேலைக்கு மணியாச்சே, பள்ளிக்கு மணியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பரிதவிச்சு போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
2: எனக்கு நடந்திருக்கு மோகன். ஒரு தாட்டி நான் நார்மலா மதியான டைம்ல தூங்குற ஆள் இல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தனால ஒரு 5:30 போல படுத்தேன். என்னோட பேட் டைம் என்னன்னா, வீட்டுல அம்மா இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் ஒண்டிதான் இருந்தேன். 5:30 மணிக்கு படுத்து 7:20 ஆச்சு. நான் வெளியில பாக்கல, கடிகாரத்தை பார்த்தோன்னா ஐயோ மணி 7:20 ஆச்சு. காலையிலன்னு சொல்லி ஏஞ்சி குளிச்சு கிழிச்சிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா எங்க வீட்டு கீழே வந்து பர்கர் கடை இருக்கும். காலையில 7 மணிக்கு எல்லாம் பர்கர் கடை போட்டு. அப்புறம் எனக்கு நான் அந்த பதட்டத்துல மொகன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன அது இதுன்னு சொல்லி போனை எடுத்து பார்த்தாதான் தெரியுது 7 மதியம் அப்படின்னு.
0: ராத்திரிங்க மதியம் கூட
1: அப்புறம் நினைக்கிறேன் ஒரு பர்கர் ஒண்ணு வாங்கிட்டு போய் திரும்பி தூங்கலாம் போல இல்ல எழுந்த நேரத்துல.
2: அப்புறம் கிளம்பின மாதிரியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

ரஞ்சித் குரலை கேட்ட பாடல் அது. 3:45 இஸ்லாமிய நிகழ்ச்சி வரலாறு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னதாக ஷபீர் சுல்தானுடைய கேங்ஸ்த பாடல் வருது, வாங்க கேட்கலாம். இது உங்கள் இசையும் இசையும்

0: பிற்பகல் மணி 3:45 இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி வரலாறு.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய வரலாறு என்றால் நபி அவர்களினுடைய வரலாறை சொல்ல வேண்டுமா? இல்லை, நபி அவர்களுக்கு முன்னாலேயும் இஸ்லாம் இருந்துச்சே. அப்ப நபிமார்களை பற்றிய வரலாறு நாம் பேச போகிறோமா என்றால், நபிமார்களுக்கு முன்னாலும் வரலாறு இருக்கின்றதே. இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், 1300 கோடி வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்களே. இப்படி என்றால் இந்த உலகத்தை பற்றிய வரலாறும் இஸ்லாமிய வரலாறு தானே? இந்த உலகத்தை இறைவன் ஏன் படைத்தான் என்ற அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பதுதான் மிக ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். இந்த மாபெரும் அண்ட சராசரங்களை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா 1300 கோடி வருடங்களுக்கு முன்னால், நன்றாக கவனியுங்கள், 1300 வருடங்கள் அல்ல, 1300 கோடி வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் படைத்தான். இந்த அண்டர் சராசரங்கள் என்று சொன்னால், இந்த பூமி பந்தையை சேர்த்து இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்கள் மட்டுமல்ல, சூரிய குடும்பத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பால்வெளி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் ஏன் இதை படைச்சிருக்கான்? ஹதீஸே குதுசியிலே வந்திருக்கின்றது, குன்து கன்சம் மஹ்ஃபியா, நான் ஒரு மறை பொருளாக இருந்தேன். அல்லாஹுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. படைப்புகளுக்கு ஆரம்பம் இருக்கின்றது, முடிவும் இருக்கின்றது. ஆக அல்லாஹ் தன் வல்லமையை வெளிக்காண்பிப்பதற்காக படைப்புகளான நம்மையும், ஜின்களையும், மனித வர்க்கம், தாவர வர்க்கம், இந்த உலகு, இதை சார்ந்த அண்ட சராசரங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் தன் வல்லமையை வெளிக்காண்பிப்பதற்காக படைத்தான். அவனுடைய வல்லமை என்ன என்பதை இவ்வளவு ஒரு அழகான அறிவான மனித படைப்பை படைத்து அல்லாஹ் தன் குதிரத்தை வெளிக்காண்பிக்கின்றான். இந்த உலகு எவ்வாறு அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது! மனித தேவைகளுக்கு தாவரங்கள், மனித தேவைகளுக்கு மற்ற உயிரினங்கள் என்று பல கோடி விஷயங்கள் நுட்பமாக அமையப்பெற்ற இந்த உலகு அல்லாஹ் தன் வல்லமையை வெளிக்காண்பிப்பதற்காகத்தான் படைத்திருப்பதாக சொல்கின்றான். மனித குலத்தை ஏன் படைத்தான்? ஜின் வர்க்கத்தை ஏன் படைத்தான்? முதலிலே எதை படைத்தான்? எந்த விதத்திலே, எந்த அமைப்பிலே வல்ல இறைவன் இவைகளை அமைத்தான் என்ற கேள்விகளுக்கு வரும்பதற்கு முன்னால், முதன் முதலாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எதிலிருந்து அவன் ஆரம்பித்தான் என்று சொல்லும் பொழுது, ஆய்வாளர்கள், உலமா பெருமக்கள், மார்க்க விருப்பினர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதிலே முதலாவது அல் கலம் என்று சொல்லப்படக்கூடிய எழுதுகோலை அல்லாஹ் படைத்ததாக சொல்லுகிறார்கள். வேறு சில உலமா பெருமக்கள் அறிவை முதலிலே படைத்ததாக சொல்லுகிறார்கள். அறிவை அல்லாஹ் படைத்தான். அந்த அறிவை அல்லது எழுதுகோலை அல்லது வேறு மார்க்க விருப்பினர்கள் சொல்லுவது போல நூரே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒளியை படைத்ததாகவும் சில உலமாக்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் முதன் முதலிலே நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய நபிகளாரினுடைய ஒளியை படைத்தான். அல்லாஹ் முதன் முதலிலே எழுதுகோலை படைத்தான். அல்லாஹ் முதன் முதலிலே அறிவை படைத்தான் என்று பல கருத்துக்கள் இருந்தாலும், அது அந்தந்த தலங்களிலே அல்லாஹ் படைத்த முதல் விஷயமாக இருந்திருக்கலாம். அறிவை படைத்த விஷயத்திலே ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அல்லாஹ் முதன் முதலாக அறிவை படைத்த பிறகு அந்த அறிவை பார்த்து சொன்னான், அக்பில், இங்க முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டான் அல்லாஹ். அறிவு என்ற அந்த பொருள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ஆணைக்கு ஏற்ப முன் நடந்து வந்தது. பிறகு அல்லாஹ் சொன்னான், அதுபிர், பின்னாடி போ. இறைவனுடைய சொல் கேட்டு உடனேயே பின்னோக்கி சென்றது. ஏன், எதற்காக முன்னே வரச் சொன்னாய், எதற்காக பின்னே போக சொல்கிறாய் என்பதாக எந்த கேள்வியும் இல்லாமல், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இப்பொழுது பேசுவது அறிவுடன். ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்பதுதான் அறிவு. ஆனால் இறைவனிடத்திலே அந்த கேள்விகள் கேட்க கூடாது என்பது அந்த அறிவுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே இறை கட்டளையை உடனே செய்தது, ஏன், எதற்கு என்று கேட்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவிடத்திலே கேட்டான், நீ யார் என்பதாக. அதே போல நான் யார் என்பதாகவும் அல்லாஹ் கேட்டான். அதற்கு அந்த அறிவு சொன்னது, இறைவா, நான் உன்னால் படைக்கப்பட்ட ஒரு பலவீனமான அடியான், நீ என்னை படைத்த வல்லமை மிக்க இறைவன் என்பதாக பதில் சொன்னது. இதனுடைய சிறந்த பதிலை, அறிவான பதிலை கேட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு ரப்புல் ஆலமீன் சொன்னான், அறிவே, என் மாண்பின் மீதும் மகத்துவத்தின் மீதும் ஆணையாக உன்னை விட மேலான படைப்பை நான் படைக்கப் போவதில்லை. ஏவலையும் விளக்கலையும் நடப்பதையும் நடக்க வேண்டியதையும் உன்னாலேயே படைக்கப் போகிறேன் என்பதாகச் சொன்னான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த அறிவை வைத்து தான் இறை கட்டளைகளிலே செய்ய வேண்டுமென்று சொன்னதை ஒரு மனிதன் செய்வான். அவன் அறிவின் மூலமாக செய்யக்கூடாது என்று இறைவன் தடுத்ததை இந்த அறிவின் மூலமாகத்தான் தன்னை செய்யக்கூடாது என்ற அந்த கட்டளையின்படி தடுத்துக் கொள்வான். அதேபோல ஒரு மனிதன் செய்த தவறுகளுக்கான தண்டனையும் ஒரு மனிதன் செய்த நன்மைகளுக்கான வெகுமதிகளும் இந்த அறிவை அடிப்படையாக வைத்தே இறைவன் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். ஏன் மனிதனுக்கு இறைவன் அறிவு மற்றும் உணர்வுகள் என்ற இரண்டு விஷயங்களை கொடுத்திருக்கின்றான்? அறிவின்படி ஒரு மனிதன் சரியாக நடக்கும் பொழுது அவனிடத்திலே தவறுகள் ஏற்படுவது குறைவு. ஆனால் உணர்வுகளை அடிப்படையாக வைத்து அவன் செயல்படும் பொழுது பல நேரங்களிலே அவன் வழி தவறி சென்று விடுகின்றான். ஆகவே இறைவன் அந்த அறிவை படைத்த பொழுது சந்தோஷப்பட்டு இந்த அறிவின் காரணமாகவே ஏவலும் விலகலும் நல்லவை நடப்பதும் தீமை நடப்பதும் நிகழும் என்பதாக இறைவன் கூறுகின்றான். ஆக முதலாவதாக அல்லாஹ் படைத்தது அறிவு. சில மார்க்க விற்பன்னர்களுடைய கருத்துப்படி எழுதுகோலை அல்லாஹ் படைத்தான். எழுதுகோலை ஏன் படைத்தான்? நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால இதை இப்படி செய்யணும், இதற்கு பிறகு இது வர வேண்டும், அதற்கு பிறகு அந்த செயல் வர வேண்டும் என்பதாக திட்டங்கள் போடுவோம். அதுபோல இறைவன் இந்த மகா பெரிய அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்னால் இந்த முழு திட்டத்தையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற திட்ட ஏட்டை படைத்து அந்த திட்ட ஏட்டிலே பேனாவை வைத்து முழு அகிலத்தினுடைய வரலாறையும் எழுத வைக்கின்றான். நடந்தது வரலாறு, நடக்கப் போவது திட்டங்கள், நமக்கான இந்த வரலாறு இறைவனுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே எழுதப்பட்ட திட்டம். பெரு நிகழ்வுகள், சிறு நிகழ்வுகள், சிறிய அசைவுகள், பெரும் போர்கள் அனைத்தையும் அல்லாஹ் அந்த எழுதுகோலை கொண்டு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டிலே எழுதச் சொன்னான். அந்த எழுதுகோல் கேட்டது, நான் எதை எழுத வேண்டும் இறைவா என்பதாக. நடக்கப் போவது எழுது என்பதாக அல்லாஹ் சொன்னான். இறைவன் மகோன்னதமானவன், அறிவு மிக்கவன், நுண்ணறிவு மிக்கவன். ரப்புல் ஆலமீன் அவனுடைய திட்டங்களை அந்த எழுதுகோல் எழுதியது. அதைத்தான் நம் விதி என்பதாக சொல்கிறோம். என்ன நடக்கப் போகிறதோ அனைத்தும் எழுதப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. நம் வாழ்வில் இன்று நடந்தாலும் அல்லது நாளை நடந்தாலும் அல்லது சில வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் அனைத்தும் நமக்கு நடப்பது, நம் பிள்ளைகளுக்கு நடப்பது, நம் பெற்றோர்களுக்கு நடப்பது, நம்மிலிருந்து முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுக்கு நடப்பது அனைத்துமே இறைவனால் எழுதப்பட்டு விட்டது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஜஃபல் கலம், எழுதுகோல் எழுதி முடித்து விட்டது. இறைவன் எழுதியதுதான் அந்த தக்தீர்தான், அந்த விதிதான் இனி உலக நிகழ்வுகளின் ஆரம்ப புள்ளியாக இருக்கும். உலக நிகழ்வுகள் அனைத்தும் அல்லாஹ் எழுதி முடித்துவிட்டான். இனி அதிலே எந்த மாற்றமும் ஏற்படப் போவதில்லை. ஆக அல்லாஹ் படைத்ததிலே எழுதுகோலை கொண்டு முழு நாம் இன்று சொல்லக்கூடிய வரலாறான ஆனால் அப்பொழுது நம்முடைய விதியான அந்த தக்தீரை அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதுகிறான். அந்த கலம் என்று சொல்லப்படக்கூடிய எழுதுகோல் முழு சரித்திரத்தையும் எழுதி முடிக்கிறது. விதியை எழுதி முடித்த பிறகு ஏக இறைவன் சொல்கிறான், நான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. முஹம்மத் என் திருத்தூதராவார். எவர் நான் அமைத்த இந்த விதியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, என் சோதனையின் மீது பொறுமையை மேற்கொள்ளவில்லையோ, நான் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றியும் செலுத்தவில்லையோ, அவர் என்னை தவிர வேறு இறைவனை தேடுவதென்றால் தேடிக்கொள்ளட்டும். யார் நான் கொடுத்த விதியை, நான் அளித்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நான் சோதனையிலே அவனை ஆழ்த்தும் பொழுது அதை பொறுமையாக சமாளித்து நான் கொடுத்த நலவுகளுக்கும் அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தி வாழ்கின்றானோ அவனை சிறந்த பரிபூர்ணமான மனிதராகிய சித்தீக் என்ற அந்தஸ்தை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துவேன் என்பதாக ஏக இறைவன் கூறிவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கின்றான், இன்ன ரஹ்மதி கலபத் அலா கதபி, என்னுடைய கருணை, என்னுடைய இரக்கம், என்னுடைய பரிவு என்னுடைய கோபத்தையே மிஞ்சிவிட்டது. அல்லாஹ் அமைத்த அந்த விதியை ஏற்றுக்கொள்ளாமல் புலம்புகின்றவர்களையும் இறைவனுடைய ரஹ்மத்தால் மன்னித்து சுவனம் புக வைப்பான் என்பதுதான் இதில் கிடைக்கக்கூடிய மிக சந்தோஷமான ஒரு செய்தி. ஆக அந்த எழுதுகோல் விதியை எழுதியது, எழுதிய பிறகு இறைவன் சொன்ன இந்த வார்த்தைகளையும் எழுதியது. அந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? நமக்கு அமைந்த அந்த வாழ்க்கையை அல்லாஹுக்கு பிடித்தவாறு இருப்பதுதான் விதி. நமக்கு பிடித்தவாறு நாம் எண்ணுவது அது தக்தீர் அல்ல. அல்லாஹ் நினைத்ததுதான் நடக்கும். நாம் நினைத்தது அல்லாஹ் நினைத்ததாக இருந்தால் அது நடக்கும். நாம் நினைத்தது அல்லாஹ் நினைத்ததாக இல்லை என்றால் அது நடக்காது. இதை விளங்கி ஒரு இறை நம்பிக்கையாளன், இது என் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகான வாழ்க்கை என்று நம்பி அதை ஏற்று சந்தோஷ நேரங்களிலே அதற்கான நன்றியை செலுத்தியும் சிரமமான நேரங்களிலே அதற்கான பொறுமையை காத்தும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு இவ்வுலகிலேயே அழகான ஒரு வாழ்க்கையையும் மறுவுலகிலே சுவன வாழ்க்கையும் கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான். ஆரம்பத்திலே இறைவனால் கட்டளையிடப்பட்ட பொழுது அந்த எழுதுகோல் எழுதிய விஷயங்கள் இவைகள்தான். இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்ட சராசரங்களை படைக்கின்றான். இந்த அண்ட சராசரங்கள் என்றால் என்ன? நாம் வாழும் இந்த பூமி ஒரு சிறிய பந்து. இதற்கென்று நிலா இருக்கிறது. இந்த கோலத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய 9 கோள்களும் அதன் தலைமை கோளான சூரியனும் இது ஒரு சிறிய புள்ளிதான். இதுபோல பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இவ்வளவு பெரிய கோள்கள் நிறைந்த ஒரு அண்ட சராசரத்திலே நாம் மட்டும்தான் வாழ்கின்றோமா என்ற கேள்விக்கு விடை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அல்லாஹ் நம்மை பற்றியும் நம் உலகமான பூமியை பற்றியும் இறைவன் சொல்லியிருக்கின்றான். அது அல்லாமல் வேறு அண்டங்களின் பல்வேறுபட்ட கோள்களில் இறைவன் என்ன படைத்திருக்கின்றான் என்பதை ரகசியமாகத்தான் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் நம் அறிவு குறுகியது. நம்முடைய உலகத்தினுடைய அறிவை கண்டுபிடித்து அதனுடைய செய்திகளை கண்டுபிடிப்பதற்கே இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே நமக்கு தேவையான செய்திகளை மட்டும்தான் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த செய்தியிலே ஒரு கேள்வி எழுகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், ஏன் படைத்தான் என்ற கேள்விக்கு பதில் என்ன? அவனுடைய வல்லமையை பறைசாற்ற என்று சொல்லிவிட்டோம். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் என்ன நடந்தது, என்ன இருந்தது? அதே போல ஒரு மிக முக்கியமான கேள்வியான அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் என்றால் அல்லாஹுவை யார் படைத்தார் என்ற அந்த கேள்வி சில இறை மறுப்பாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலும் நாம் வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவன் இந்த உலகத்தை படைத்து அழகான இவ்வுலகை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த உலகை நம் வாழ்விற்கான சோதனை கூடம். இந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையினுடைய நோக்கமாகவும் வாழ்வாகவும் இருக்க வேண்டும். நலவு வந்தால் நன்றி செலுத்த வேண்டும். சிரமம் ஏற்பட்டால் பொறுமை காக்க வேண்டும். இறை திட்டங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் ஒரு மூமீனான இறை நம்பிக்கையாளனுடைய அடையாளம். இறை மறுப்பாளர்கள் கேட்பதைப் போல அல்லாஹுவை யார் படைத்தார் என்ற அந்த கேள்வி தவறானது. ஏனென்றால் அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் படைப்பினங்கள். அல்லாஹ் படைத்தவன். படைப்பினங்களுக்கு ஆரம்பமும் முதலும் உண்டு. அல்லாஹ் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு, ஆதியும் அந்தமுமானவன். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ரப்புல் ஆலமீனுடைய வல்லமையை விளங்கி அவனுக்கு உண்மையான அடியார்களாக வாழக்கூடிய மக்களாக ஏக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
0: இசையும் இசையும் ஒரு நிறைவுக்கு வருகிறது. தீரா இசையில் உங்களோட பேச த்ரேசா லசாரு காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு நிகழ்ச்சியில பேசலாம். உடம்பு மனசை பாத்துக்கோங்க. தெய்வீகன் தாமரை செல்வன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டதுஸ்ரி அன்வார் இப்ராஹிம் 48வது ஆசியான் தொடர்புடைய மாநாடுகளில் கலந்து கொள்வதற்காக இருநாள் அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டு பிலிப்பீன்ஸ் சென்றடைந்தார். பிரதமருடன் அவரின் துணைவி டதுஸ்ரி டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலை ஏற்றியிருந்த விமானம் பிரிகேடியர் ஜெனரல் பெனித்தோ என் இபுவான் வான்படைத்தளத்தில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மணி 1:50 தரையிறங்கியது. ஜஹோரில் 2022 தொடக்கம் குடும்ப வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்து வருகிறது. இதன் வழி நாட்டிலேயே அதிக குடும்ப வருமானம் கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக ஜஹோர் விளங்குகிறது. அம்மாநிலத்தின் நடுத்தர குடும்ப வருமானம் மாதத்திற்கு 6,879 ரிங்கீட்டாகவும் சராசரி குடும்ப வருமானம் 8,517 ரிங்கீட்டாகவும் உள்ளது. 2022 மலேசிய புள்ளியியல் துறையின் தரவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கோலாலம்பூர் மற்றும் ஈப்போவில் இன்றியமையா பொருள் விலைகள் சீரான போக்கை காட்டின. ஆனால் நேற்றுடன் ஒப்பிடுகையில் ஜோஹர் பாருவில் அதன் விலை சற்றே உயர்ந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் பிரைஸ் கேச்சர் செயலியின் வழி மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பில் இத்தகவல் தெரியவந்துள்ளது. நாடு தொழில் முனைவர் சூழலமைப்பை வலுப்படுத்த முயற்சிகளை முன்னெடுத்திருக்கும் இவ்வேளை ஊடகத்தார் தொழில் முனைவு சார்ந்த திறன்களையும் சந்தை இயக்கவியல் குறித்த ஆழமான புரிதலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மின் தலைமை இயக்குநர் அஸ்வட் இஸ்மாயில் அறிவுறுத்தினார். பினாங்கு சுங்கத்துறை கடந்த மாத இறுதியில் புகிட் மர்தாஜாம், தசே குலுகோர் மற்றும் தெலோவாங் ஆகிய இடங்களில் மேற்கொண்ட இரு சோதனைகளில் சுமார் 3.95 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சிகரெட்டுகளையும் வரி செலுத்தப்படாத மதுபானங்களையும் பறிமுதல் செய்துள்ளது. கடந்த 2 வாரம் மேற்கொண்ட அணுக்கமான சோதனைக்கு பின்னர் அவ்விரு இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில சுங்கத்துறையின் இடைக்கால இயக்குநர் ரமீசா பிசாலேகானி தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பெரும்பாலான குடிமக்கள் அமெரிக்காவை நம்பகமான பங்காளியாக கருதவில்லை என்று தெரிவித்துள்ளனர். அந்த அமைப்பின் 27 உறுப்பு நாடுகளிடம் மேற்கொண்ட ஆய்வின் வழி இந்த தகவல் பெறப்பட்டுள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்பின் அண்மைய அறிவிப்புகள் EU-க்கு எதிரான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். 18 முதல் 69 வயதிற்குட்பட்ட 18,000-க்கும் மேற்பட்டவர்களிடம் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மாலை நேரம் மெழுகாய் ஊருக்கு மனசின் ஓசை இசையாய் பிறக்க சாய்ந்த சூரியன் சாட்சி நின்று சிறு நினைவுகள் பாடலாய் மாற மலர்ந்து விட்டது. தீரா இசை காற்றோடு வரும் ராகங்கள் காதில் வந்து கனவுகள் தீட்ட நாளை மறந்து இந்த நொடி இந்த நிமிஷத்துல நாம இருக்கலாங்க. இதயம்தான் அதில் உண்மையான வீடு. அந்த மாலை 4 மணிக்கு மேல் தீரா இசையோடு உங்களோடு இணைகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு. நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: பாடுகிறோம்.
1: இசைஞானி எஸ் ஜானகி இணைந்து கொண்டு வந்த பாடல் தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்களுக்கு பாடணுன்ற ஆவல் இருந்தா இன்னும் எதுக்காக காத்துறீங்க, அழைக்கலாம். ஆமா, ஒரு பாடல்ல இடம்பெற்ற ஒரு சிறிய பகுதியை உங்களுக்காக நாங்க ஒளிபரப்பு செய்வோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மிக்க சுலபம். பாடல் எங்கு அந்த பகுதி நிற்கின்றதோ அங்கிருந்து நீங்க தொடர்ந்து பாடணும், அவ்வளவுதாங்க. உங்களுக்காக கைவசம் பாடல்களை இந்த பக்கமா நாங்க வைத்து காத்திருக்கின்றோம். நீங்க என்ன செய்யணும், அழைக்கலாம். சுழையம் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 என்ற எண்களுக்கு, அதாவது அந்த பாடலில் இடம்பெற்ற பகுதி எங்கே நிற்கின்றதோ அங்கிருந்துதான் நீங்க தொடர்ந்து பாடணும். பாடணும் அப்படின்றதுக்காக நீங்க பாட்டுக்கு பாடக்கூடாதுங்க, அதுல இடம்பெற்ற வரிகளை வார்த்தைகளை சரியாக பிடித்து பாடணும், அவ்வளவுதான்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்,
2: அதாவது பகல் நேரத்துல தூங்கி இரவுல எந்திரிச்ச உடனே இந்த 6-7 மணி எல்லாம் பார்த்தோம், ஐயோ வேலைக்கு மணியாச்சே, பள்ளிக்கு மணியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பரிதவிச்சு போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
3: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
4: எனக்கு நடந்திருக்கு மோகன். ஒரு தாட்டி நான் நார்மலா மதியம் டைம்ல தூங்குற ஆள் இல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தனால ஒரு 5:30 போல படுத்தேன். என்னோட பேட் டைம் என்னன்னா, வீட்டுல அம்மா இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் ஒண்டிதான் இருந்தேன். 5:30 படுத்து 7:20 ஆச்சு. நான் வெளியில பாக்கல, கடிகாரத்தை பார்த்தோன்னா ஐயோ மணி 7:20 ஆச்சே காலையிலன்னு சொல்லி ஏஞ்சி குளிச்சு கிழிச்சிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா எங்க வீட்டு கீழே வந்து பர்கர் கடை இருக்கும். காலையில 7 மணிக்கெல்லாம் பர்கர் கடை போட்டு. அப்புறம் எனக்கு நான் அந்த பதட்டத்துல மோகன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன அது இதுன்னு சொல்லி போனை எடுத்து பார்த்தாதான் தெரியுது 7 மதியம் அப்படின்னு.
2: ராத்திரிங்க மதியம் கூட
3: அப்புறம் நினைக்கிறேன் ஒரு பகர் ஒண்ணு வாங்கிட்டு போய் திரும்பி தூங்கலாம் போல எழுந்த நேரத்துல.
4: அப்புறம் கிளம்பின மாதிரியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பம்.

திரையிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த மீ மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகம். ஆமாங்க, ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே ஒளியேறவிருக்கின்றன. அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி, தாதியர் தின சிறப்பு நிகழ்ச்சி, ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி, இதோடு மட்டும் இல்லைங்க, பள்ளி விடுமுறை முழுக்க பல சிறப்பு நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. மே மாதம் முழுக்க குடும்பத்தோடு நீங்க சேர்ந்து மகிழ்ச்சியா பார்க்கலாம், ரசிக்கலாம். ஓகே டிவி உங்களின் சரியான தேர்வு. மறந்துடாதீங்க, மே மாதத்துல கூடுதலான விடுமுறை நல்லா இருக்குல்ல, மகிழ்ச்சியான 5வது மாதமாக இருக்கட்டும். சரி, நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம். அழைத்து பாடல் அந்த பகுதி எந்த இடத்துல நிற்கின்றதோ அங்கிருந்து நீங்க தொடர்ந்து பாடணும்.

0: நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, எதுல பங்கெடுக்கிறோம் அப்படிலாம் இல்ல. அழைத்து நண்பருக்கு வாழ்த்து சொல்லு. நல்லச்சாச்சி கோகிலா, உங்களை எப்படி அப்படியே விடுறது நாங்க, என்ன பண்றது? சரி சரி சொல்லுங்களா, உங்களுக்கு தண்டனை தான், சும்மா எப்படி விடுறது? இப்ப பாடல உங்களுக்காக நாங்க ஒளிபரப்பு செய்வோம், நீங்க நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும், முடியுமா? நீங்க நல்ல மாதிரி முயற்சி செய்தாதான் நீங்க வாழ்த்து சொல்ல முடியும். பாடல் இதுதான்.
1: ஐயோ, வார்த்தை வரலையே, அந்த வரமே தெரியலையே.
0: அதற்குள் தாகம் தணிஞ்சிரும். அதற்குள் தாகம் தணிஞ்சிரும். என்ன பாட்டு இது?
1: சட்டன்னு வரலையே.
0: சொல்லுங்க என்ன பாட்டு
1: இது? வரல த்ரேஜா, இவ்வளவு பெரிய தண்டனையா இருக்க.
0: வாழ்க்கையில மறக்க கூடாது, அழிக்கிறதுக்கு முடிக்கு என்ன நிகழ்ச்சின்னு நீங்க யோசிக்கணும்ல. அழகான இனிமையான பாடல். மாமா உனக்கு நல்ல பாட்டு
1: தானே. மாமா உனக்கு ஒரு தூது விட்டே,
0: அந்த மீகம் கூட்ட வழியா
1: வந்துச்சா சொல்லு சொல்லு.
0: என்னத்த சொல்றது, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. தீரா இசையோட நேயர்கள்னா எங்களுக்கு அவ்வளவு செல்லம். யாருக்கு வாழ்த்து சொல்றீங்க சொல்லுங்க?
1: என்னோட ஸ்கூல்மேட்டு, அவருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஆக்சுவலி அவர் வந்து நினைக்கிறேன் ஒரு 16 வயசுல பார்த்து, இது இப்பதான் ஒரு எத்தனையோ மாசம் வந்து கொண்டைக்குல வந்தாங்க.
0: ஓ, பேர் என்ன?
1: அவர் பேர் வந்து குமரா. அவங்க வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க. குமரா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும்.
0: நன்றிங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியும்ல? முதல் அழைப்பு எனக்கு சிறப்பு தானே?
1: ஐயோ, செம்ம சிறப்பு.
0: இன்றைக்கு எனக்கு அழைப்புகள் சரியா இல்ல, அதுக்கு காரணம் நீங்க தான்.
1: ஐயோ,
0: வேண்டிக்குங்க, கடவுளை வேண்டிக்குங்க.
1: கண்டிப்பா வேண்டிக்கிறேன்.
0: நன்றி. கோகிலானால மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். உண்மையிலேயே அந்த வரியெல்லாம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்ச நேரம் கேட்கலாம். நீங்களும் அழைக்கலாங்க. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: வியாழக்கிழமையில்
0: விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: சத்தியமா தெரியலடா.
1: ஏன் அதுக்கு சத்தியம் எல்லாம் பண்றீங்க? என்ன பாடல்னு தெரியுதா இல்லையா? ஓடி வரப்பு செய்வோம் கேக்கணும் சரியா? நன்றி உஷா. நீங்க பாட தயாரா?
0: தயார்.
1: நல்லா உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: வேலை முடிஞ்சிச்சுல?
1: ஓ, 4 மணிக்கு மேல வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் பயணத்துல உங்களுக்கு துணையா தீரா இசையும் வந்துருச்சு. வேற என்ன வேணும்? கொடுத்து வச்சிருக்கணும் தானே? சரி, அப்ப நீங்க இந்த பாடல பாடுவீங்கன்னு நாங்க நம்புறோம்.
0: நானும் நம்புறேன். என்னால
1: முடியும். கோகிலா மாதிரி பண்ணிடக்கூடாது.
0: ஓகே ஓகே.
1: சரி, உங்களுக்கான பாடல் இதுதான்.

0: என்னது
1: அந்த
0: பாடல் தான் போதும் இது போதும் அப்படின்னு வரும். உண்மையிலே என்ன வரும் அப்படின்றது இன்னும் சிறிது நேரத்துல உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யறோம். ஆனா எது எப்படி இருந்தாலும் வேலை முடிந்த அந்த குரல்ல இருக்கிற மகிழ்ச்சி பாத்தீங்களா, அந்த சிறப்பு பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சரியா? சரி. கோகிலா தொடக்கி வச்சாங்க. கோகிலா கிட்ட சொன்னோம் அழைப்புகள்லாம் நம்ம நேயர்கள்லாம் சரியா பாடலன்னா அதுக்கு கோகிலா தான் பொறுப்பேற்கணும்னு. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கோகிலா தெரியும், நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். சரியா? அதற்கு அடுத்தபடியாக மாலினி உஷா இருவரும் முயற்சி செய்தாங்க, அந்த முயற்சிக்கு பாராட்டு. உண்மையிலேயே என்னதான் வரும் விட்ட இடத்துல இருந்து?

சிச்சூ, இதுதானே பாடி இருக்கலாமே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறது எங்களுக்கு தெரியுது. பரவாயில்ல, முயற்சி தான் ரொம்ப முக்கியம், அதை நீங்க செய்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் நீங்க சரியா பாடிருந்தீங்கன்னா கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, நாளைக்கு முயற்சி செய்யுங்க. என்ன இது தீரா இசை.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: என்ன பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு, நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: திங்களே நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
2: சமையலர சின்னம் அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்.
4: ஓபிஆர் வட்டி விகிதம் 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தப்படுகிறது. தேசிய சமூக கொள்கை செயல் திட்டம் 4 முக்கிய கூறுகளில் கவனம் செலுத்தும். வணக்கம், சலமலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் புங்குழலி வீரன். பேங்க் நகர நிதி கொள்கைக்குழு MPC நாள் வட்டி விகிதம் OPR-ஐ 2.75 விழுக்காட்டுக்கு நிலைநிறுத்தியுள்ளது. நடப்பு OPR அடிப்படையில் நிதியியல் கொள்கை நிலைப்பாடு ஏற்புடையது என்று MPC கருதுவதாக பேங்க் நகரா விவரித்தது. மேலும் இது நிலையான விலைச்சூழலில் பொருளாதாரத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முன்னேற்றங்களை MPC தொடர்ந்து கண்காணிப்பதோடு உள்ளூர் வளர்ச்சி, பணவீக்கம் ஆகியவற்றின் மீதான இடர்களின் சமநிலையை மதிப்பிடும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 48வது ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிலிப்பீன்ஸ் சென்றடைந்துள்ளார். பிரதமரையும் அவரது துணைவி டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலையும் ஏற்றியிருந்த சிறப்பு விமானம் பிற்பகல் மணி 1:50 ஷபு பனிதொஹிபுவான் வான்தளத்தில் தரையிறங்கியது. அவர்களை பிலிப்பீன்ஸ் எரிசக்தித்துறை செயலாளர் ஷேரன் எஸ் காரின், செபு ஆளுநர் பாமேலா ஹப்பரிகாத்தோ, லாபுலாபு மாநகர தலைவர் சிந்தியா கிங் சான் ஆகியோர் வரவேற்றனர். மேலும் மலேசிய, புருனை, ஆசியான் வட்டார மேம்பாட்டின் சிறப்பு உச்சநிலை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார். இவ்வேளை ஆசியான் சமூகத்தை கட்டமைப்பது தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் குறித்து மலேசியா தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் இந்த உச்சநிலை கூட்டம் வாய்ப்பாக அமையும் என்று வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தடுப்பு, அதிகாரமளித்தல், ஊக்குவித்தல், பாதுகாப்பு ஆகிய 4 முக்கிய கூறுகளை மையமாக கொண்ட 102 முனைப்புகளை உள்ளடக்கிய 2026-2030 தேசிய சமூக கொள்கை செயல் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரசாங்கம் வகுக்கும் கொள்கைகளுக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்திற்கும் இடையே அந்த செயல் திட்டம் ஒரு பாலமாக அமைய வேண்டுமென்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீரி தெரிவித்துள்ளார். அந்த செயல் திட்டம் இலக்கிய தரப்பினருக்கு உதவிகள் ஆக்ககரமான வகையில் சென்றடைவதை உறுதி செய்யும் என்றார் அவர். சுகாதார அமைச்சு பட்டதாரி மருத்துவ அதிகாரிகளின் பணி நேரங்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை விரைவில் வெளியிடும் என அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். நாட்டில் பட்டதாரி மருத்துவ அதிகாரிகள் வாரத்திற்கு 65 முதல் 85 மணி நேரம் வரை பணிபுரிகின்றனர் என்று மலேசிய மருத்துவர்கள் பன்னாட்டு அமைப்பு MMI வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சுற்றறிக்கை நாட்டில் உள்ள சுகாதார வசதிகளில் வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு இணங்க நெகிழ்வான பணி நேரங்களின் தற்போதைய நிர்வாகத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 1 தொடங்கி ஃபிளீட் அட்டையை வைத்திருந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் டீசல் உதவித்தொகை கிடைக்காததற்கு நுட்ப சிக்கல் காரணமாக இருந்தது. அதற்கு தீர்வு காணும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது. சாலை போக்குவரத்து துறை JPJ-வின் மை சிகாப் செயலிக்கும் மை சப்சிடி செயலுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு அமைப்பில் எழுந்த சிக்கல் காரணம் என அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆகையால் பாதிக்கப்பட்டவர்கள் நாளை மாலை 5 மணிக்கு முன்பு மதிப்பாய்வு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் புவிசார் அரசியல் நெருக்கடி குறித்து விவாதிப்பதற்காக ஜூன் மாத தொடக்கத்திற்குள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துமாறு மக்களவையின் பன்னாட்டு உறவுகள் வர்த்தக செயற்குழு பரிந்துரைத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் 12 செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கூட்டத்திற்கு அதன் செயற்குழு தலைவரும் சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஓங் சென் தலைமையேற்றார். புவிசார் பொருளாதார அரசியல் நெருக்கடிகள் குறித்த அண்மைய தகவல்களை பெறுவதற்கும் அந்த தாக்கத்தை கையாள்வதில் மலேசியாவின் நிலைப்பாடு குறித்து மக்களவையில் விரிவாக விவாதிப்பதற்கும் அந்த கூட்டத்தொடர் நடத்தப்படுகிறது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உள்ளடக்க பயன்பாட்டு சேவை வழங்குநர்கள் CASP-க்கு தெளிவான தேவைகளை நிர்ணயிக்கும் கட்டாய சேவை தர நிர்ணயங்களில் மேம்பாடுகளை செய்வது வாடிக்கையாளர் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. இற்றைப்படுத்தப்பட்ட உள்ளடக்க பயன்பாட்டு சேவை தரநிலை அதன் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக MCMC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதுமட்டுமின்றி அதன் தொடர்பான புகார்களை வாடிக்கையாளர்கள் மேலும் திறம்பட கையாள்வதை உறுதி செய்யும். நாடு முழுவதும் தொலைக்காட்சி வானொலி உள்ளடக்க சேவைகளை வழங்கும் அனைத்து CASP-களுக்கும் இது பொருந்தும். மேலும் 34 செயலில் உள்ள CASP-கள் இந்த தரநிலைக்கு உட்படுத்தப்படும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
5: எரிசக்தி சேமிப்பு விளக்குகளை பயன்படுத்தலாம். உலர்ந்த துணிகளை ஒரே நேரத்தில் மொத்தமாக தேய்க்கலாம்.
3: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
4: மேற்காசியாவில் தீவிரமடைந்து வரும் நெருக்கடியால் ஆசியான், அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பாதுகாப்பு சவால்கள், இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட நெருக்கடி இடையூறுகளை எதிர்கொள்ள வட்டார ஒத்துழைப்பினையும் மீள்திறனையும் வலுப்படுத்த பிலிப்பீன்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது. சிக்கலான உலகளாவிய சூழலுக்கு மத்தியிலும் அவ்வட்டார வியூகத்தை வடிவமைப்பதில் ஆசியான் அமைப்பு முதன்மை உந்து சக்தியாக நீடிக்க வேண்டுமென ஆசியான் அரசியல் பாதுகாப்பு சமூக மன்ற கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் தெரேசா லசாரு குறிப்பிட்டார். மேற்காசிய சூழ்நிலையை இந்த வட்டாரம் இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல், எல்லை கடந்த குற்றங்கள் உள்ளிட்ட கடல்சார் பாதுகாப்பு சிக்கலுக்கும் வழிவகுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட எண்ணெய் எரிவாயு வசதிகளை சீரமைக்கும் பணிகளை ஈரான் தொடங்கியுள்ளது. 40th நாள் மோதலின் போது எண்ணெய் வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அவற்றை விரைவாக மீட்டெடுப்பதற்கான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அந்நாட்டு பெட்ரோலிய அமைச்சர் மோசென் பங்னேஜாட் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் 4 எண்ணெய் உற்பத்தி நிலையங்களும் சேதமடைந்துள்ளதாக ஈரானிய எரிவாயு நிறுவன இயக்குநர் சயீத் தவாகோலி கூறியுள்ளார். இரண்டாவது உலகப்போரின் நிறைவாண்டு கொண்டாட்டத்திற்கு சில நாள் எஞ்சியுள்ள நிலையில் நள்ளிரவு 300 யுக்ரைனிய திருகூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அங்கு தற்காலிக போர் நிறுத்தத்தை செயல்படுத்த கியேவ் விடுத்த கோரிக்கையை மோஸ்கோ நிராகரித்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி மாலை 6 தொடங்கி அதிகாலை 4 வரையில் அந்த திருகூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இச்சம்பவத்தில் பெல்கோரட்டில் ஒருவர் பலியான நிலையில் பிரான்யாஸ்கில் 13 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா 102 திருகூர்திகளை ஏவியுள்ளது. ஜப்பானில் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு அந்த வைரஸ் பரவும் ஆபத்து குறைவாக உள்ளது என அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் சொகுசு கப்பல் மூலம் நாட்டை வந்தடைந்துள்ளதை தொடர்ந்து இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் நீரிணையில் உள்ள சொகுசு கப்பலில் அந்த வைரஸ் பாதிப்பினால் 3 உயிரிழந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அமைதி காக்கும்படி அது கேட்டுக் கொண்டுள்ளது. அக்கப்பலில் ஜப்பானியர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இத்தொற்று எலிகளின் கழிவுகளிலிருந்து பரவுகின்றன. இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகளால் பாதிக்கப்படுவர். விளையாட்டு கார்பந்து. உருகுவே வரலாற்றில் அதிக கோல் புகுத்திய வீரரான லூயிஸ் சுவாரேஸ் இவ்வாண்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டத்தில் களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நிர்வாகி மார்செலோ பியல்சாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினை தொடர்ந்து 2024 உருகுவே தேசிய அணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக சுவாரேஸ் அறிவித்தார். தற்பொழுது அந்த முடிவினை மறுபரிசீலனை செய்வதாகவும் இந்த மயாமியின் தாக்குதல் ஆட்டக்காரருமான அவர் சொன்னார். சொன்னார். தற்பொழுது அந்த அர்ஜென்டினா பயிற்றுனர் மீது தமக்கு எவ்வித மனக்கசப்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். 142 பன்னாட்டு போட்டிகளில் களமிறங்கியுள்ள சுவாரேஸ் தேசிய அணிக்காக 69 கோல்களை புகுத்தியுள்ளார். ஓபிஆர் வட்டி விகிதம் 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தப்படுகிறது. தேசிய சமூக கொள்கை செயல் திட்டம் 4 முக்கிய கூறுகளில் கவனம் செலுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அந்த பார்வை இருக்குல்ல, அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அதுதான் பார்க்கும் பார்வை. ஒருவர் பார்த்து பேசும்போது கண்களை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய மனதின் மொழியாகத்தான் இந்த பார்வை இருக்கின்றது.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொளியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.
2: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9-7-2-9-1-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு

விகிதம் வந்து உங்களுக்கு நாங்க இத்தனை சதவீதம் கொடுக்கறோம், அதையும் நீங்க மாசம் மாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இல்லீகல் டெபாசிட் டேக்கிங் அடிப்படையில் எடுத்தோம்னாக்கா சட்டத்துக்கு வந்து புறமான ஒரு செயலையும்

0: சார், எதிரா இசையில் தொடர்ந்து ஸ்ரீ விநாயக கழி ஹவுஸ் பண்டர்பாரு அம்பாங்கியில் செயல்பட்டு வருகின்றது. அதன் உரிமையாளர் தான் நம்மோடு இணைந்திருக்கின்றார்.
1: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மின்னல் எஃப்எம் வணக்கம். நான் தான் உங்கள் ரவின். ஸ்ரீ விநாயக கரி ஹவுஸ் பண்டர்பாரு அம்பாங், ஒரு இலை சாப்பாடு கடை அம்பாங் வட்டாரத்துல பண்டர்பாரு அம்பாங். 28 வருஷமா நம்ம கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாடிக்கையாளர் கேட்டீங்களா, சைனீஸ் மில்லி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது முக்கியமா நம்ம தமிழர்கள் வந்து நம்ம கடையை வந்து ரொம்ப பிடிக்கும். இலை சாப்பாடு கடைனா பியோ இந்தியன் செட்டிநாட் ஃபுட். நிறைய சாப்பாடு இருக்கு, சுவையான சாப்பாடுகள், ருசியான சாப்பாடுகள். வந்து சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட ஸ்பெஷலைஸ் கோழி வறுவல், ஆட்டு வறுவல், வெந்தயம் கறி, கருவட்டு கறி, மொச்சக்கொட்டை கறி, கீரைக்கறி, சைவர் ஐட்டமே நிறைய ஐட்டம் இருக்கு. வெஜிடேரியன் ஐட்டம் பிடிச்சவர்களுக்கு நம்மளோட சாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு வந்து பாருங்க. அம்பாங்க வட்டாரத்தவங்கள நம்மளை கேட்டாலே கண்டிப்பா தெரியும். கூகுள் போங்க, ஸ்ரீ விநாயக கறி அவசரங்க, கண்டிப்பா உங்களை வந்து நம்ம இடத்துல வந்து நிற்கும். அது இன்னும் ஈஸியான ஒரு லேண்ட்மார்க் இருக்குன்னா அம்பாங் முனீஸ்வரன் டெம்பிள் எதிர்த்தாப்புல தான் நம்ம கடை ஸ்ரீ விநாயக கறி ஹவுஸ். நீங்க மட்டும் இல்ல, ஒரு வாட்டி வரவங்க கண்டிப்பா மீண்டும் மீண்டும் நம்மள்ட்ட வரும். குறைஞ்ச விலையில நிறைஞ்ச செவை ருசியான சாப்பாடு ஸ்ரீ விநாயக கறி ஹவுஸ். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன், என்னன்னா ஒரு வாட்டி கையை வச்சிட்டீங்களா கண்டிப்பா உங்க இலை வந்து கிளீனா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் நாங்க உங்களுக்கு சர்வ் பண்ண முடியும். சுவையான ருசியான பால்கள், பசும்பால் ப்ரூ, பசும்பால் ப்ரூ, பசும்பால் டீ, இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும் நம்ம கடையில. வாங்க, அம்பாங்குள்ள வட்டாரத்து அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் இந்த வேலையில. என்னத்துக்குன்னா நீங்கள் இல்லாட்டியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. பேக் டு பேக் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வெற்றி கொடி போட்டு வேண்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த வேலையில மீண்டும் நன்றி சொல்லிருக்கேன். மினல் எஃப்எம், யூ ஆர் த பெஸ்ட். உங்களோட சாய்ஸஸ் ஆஃப் சாங் இஸ் சூப்பர். நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மினல் எஃப்எம் ரோட்ல போகும்போது அந்த பாட்டு போனா டெஸ்டினேஷன் போய் தேடி போய் சேரும் போது நம்மளுக்கு தெரியாது டைம் போறது. அதனால யூ ஆர் த பெஸ்ட் மினல் எஃப்எம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: திராயசையில் தொடர்கின்றது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் MyNabs e-tuition நிறுவனம். நிறுவனத்தின் இயக்குநர்கள் தினேஷ் கவ்யா நம்மோடு இணைந்திருக்கின்றனர். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம் அறியாவல். இது வந்து இரட்டையர்களுடைய குரல் மாதிரி இருக்கு. எப்படி நீங்க இருவரா ஒருவரா? இந்த வர நற்செய்தி கொஞ்சம் அதிகமா நீளமா இருக்கு திரேசா அப்படின்னு சொன்னீங்க, என்ன கதை, என்ன
3: நடந்துச்சு? இப்ப வந்து மஜ்லிஸ் ஹரி செம்மலாங்கன் வந்து நடந்துகிட்டு இருக்கு நிறைய ஸ்கூல்ல. இப்ப ஒரு பேரண்ட்க்கு வந்து இன்விடேஷன் கிடைக்குது, உங்க பிள்ளை வந்து செலக்டட் அஸ் அ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி போது ஒரு இன்விடேஷன் கிடைக்க போது, அந்த பேரண்ட்க்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அம்மாவா இல்லையா? சந்தோஷத்தோட ஒரு பேரண்ட் வந்து எங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, இது எல்லாமே இ-டியூஷன்னாலதான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அது கேட்க போது அப்படிங்கறதுதான் கொஞ்சம்
2: நம்மளுக்கே புல்ல இருக்குது.
1: உண்மை, சிறந்த மாணவருக்கான அடைவு நிலை அப்படின்ற ஒரு அழைப்புதல் வரும்போது அதை விட பெற்றவங்களுக்கு வேற என்ன மகிழ்ச்சி வேணும் சொல்லுங்க. அந்த மாதிரி பெற்றோர்களை நீங்க மகிழ்ச்சி அடையணும்னு நினைத்தீங்கன்னா தாராளமாக 01709712919 என்ற எண்களுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் செய்யலாம். சொல்லுங்க.
3: அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேசா, இந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறது மேத்ஸ் தான். இந்த மேத்ஸ் பத்தி ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து நிறைய பிள்ளைங்க வந்து என்ன வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, இந்த மேத்ஸ் எனக்கு புரியுது டீச்சர், கத்து கொடுக்க போது எல்லாம் புரியுது, ஆனா அந்த கேள்வியை பார்த்துட்டோன்னு என்ன டாபிக்னு தெரிய மாட்டேது. அப்படியே தெரிஞ்சா கூடியும் எப்படி அதை அப்ளை பண்றதுன்னு தெரிய மாட்டேது. இந்த மேத்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஜாலாங்கஜா சொல்லுவாங்க, ஜாலாங்கஜா ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ராங் கிடைச்சிடும், இல்ல அடுத்த குவெஸ்டினுக்கு வந்து அது வந்து கண்டிப்பா வந்து ராங் மார்க் தான் கிடைக்கும். சோ இந்த இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மேத்ஸ் எனக்கு புரியல, எப்படி ஜலாங்கஜான்னு செய்ய தெரியல, இவங்க குரு ஏஐல போயிட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்னாப் பண்ணி போட்டு போட்டு போட்டு எனக்கு இது கத்து கொடு, இது எப்படி செய்யறது எப்படி செய்யறது கத்து கத்து கத்து கத்து கத்து ட்ரையல்ல ஃபெயில் பண்ண ஸ்டூடெண்ட் எஸ்பிஎம்ல ஏ வாங்கி இருக்காங்க.
1: இது பெரிய ஒரு அடைவு நிலையா,
3: பெரிய விஷயம்.
1: அதாவது தேர்ச்சி இல்லாத மாணவர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா, அப்ப அந்த மைனிப்ஸோட குரு ஏஐயா இருக்கட்டும் அல்லது அந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுத்திருக்காங்க.
3: ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸி இல்ல, அதுவும் ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஃபைவ் மேத்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி இல்ல.
1: ஆமா,
3: ஆனா ஃபெயில் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து ஏ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது பெரிய ஜம்ப்,
2: ஃபெயில் இருந்து ஏ வர்றது,
1: பி சி டி அப்படிலாம் இல்ல,
2: ஏ அடிச்சிருக்காங்க.
1: அப்ப அவங்க ஏணி படிகள்லாம் கிடையாது.
2: மாணவர்களுக்கும்
1: விளையாட்டு
2: முறையில் ஒரு தனித்தன்மை இருக்கு. அப்ப இ டியூஷன்ல என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா மாணவர்களுக்கும் எங்க எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க அந்த ஃபீச்சர்ஸ் தயார் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா லைஃப் கிளாஸஸ் வித் குரு குரு பக்கர் இருக்கு. அப்ப யாருக்கு வந்து ஒரு வகுப்புல போயிட்டு ஆசிரியர் கிட்ட டைரக்டா படிக்கணும், அப்படி படிச்சாதான் எனக்கு புரியும், எனக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஃபீச்சர் நம்ம கிட்ட இருக்கு. மலேசியா முழுவதும் சிறந்த ஆசிரியர்களை நாங்க தேர்வு செஞ்சு நம்ம தளத்துல லைஃபா வந்து கத்துக் கொடுக்குறாங்க. ஓகே, அது ஒரு ஃபீச்சர். ரெண்டாவது பிராக்டிஸ். அப்ப நம்ம சொன்னா இல்லையா, எனக்கு பிராக்டிஸ் செய்ய ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லுவேன். ஓகே, பிராக்டிஸ் செய்யும் போதே நான் ஆக்சுவலா வந்து நான் படிச்சிருவேன். அப்ப அந்த பிராக்டிஸ் செய்யறதுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம்ல அந்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்புறம் குவிசஸ் ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த குவிசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாத மாதம் வந்து சிறப்பான பரிசுகள் வந்து வழங்கப்படும். இப்ப மாணவர்கள் வந்து அவங்களுக்கு எந்த பரிசு பிடிச்சிருக்கோ நாங்க ஆப்ஷன் கொடுப்போம். அவங்களுக்கு பிடிச்ச பிரைஸ் அவங்க லாக் பண்ணிட்டு யாரெல்லாம் அந்த பிரைஸ சூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஒரு குரூப்க்கு வந்துருவாங்க. அப்ப நாடு முழுவதும் இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, போட்டி போடுவாங்க. இந்த போட்டிகள்லாம் வந்து என்ன மாதிரியான போட்டிகள்னா, எல்லாமே பாட சம்பந்தப்பட்ட போட்டிகள் தான். அப்ப அந்த போட்டி அவங்க போடும் போது அந்த பரிசு அவங்க வந்து மோட்டிவேட்டடா அவங்க அதுக்காக அவங்க விளையாண்டு
1: பெற்றோர்கள் செயற்கை நுண்ணறிவோட மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வி திட்டம் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப இந்த பிச்சோரா போட்டி வேற நடைபெற்றுக் கொண்டிருக்கு இல்லையா, அதோட நிலவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பா, இது வந்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக பிரத்யேகமா ஒரு மலாய மொழி போட்டி வந்து நம்ம ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருந்தோம். ஐகான் பிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, மஜ்ஜேஸ் பிரசத்வான் குரு பசார் ஸ்கோலா தமிழ் கூட இணைஞ்சு இதை வந்து நம்ம வந்து அதிகாரப்பூர்வமா இதை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். நிறைய மாணவர்கள் இதுல வந்து பங்கெடுத்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கெடுத்துட்டாங்க. ஆனா இந்த அபிஷியல் கொலாபரேஷன் மாணவர்களுக்கு வின்னருக்கு 5000 வெள்ளி.
1: 5000 ரிங்கிட் மிக பெரிய ஒரு பரிசு தொகையாக இருக்கு.
2: அப்புறம் ஏன்னா பெருமாளும் போட்டிகள் வந்து இந்த ஸ்தாப் சத்து இருக்கு பாத்தீங்களா, சென்ட 1 சென்ட 2 சென்ட 3 அவங்களுக்கு ரொம்ப போட்டிகள் இருக்காது. இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரவங்களுக்கு 2500 வெள்ளி கிடைக்க போகுது.
1: பாருங்க, அவங்களுக்கு அது கல்விக்கு கல்வி கற்ற மாதிரி இருக்கு, அந்த மலாய் மொழியோடு சேர்த்து பரிசு தொகையும் காத்திருக்கு.
2: அதுக்கான கூடுதல் வகுப்புகளும் நம்ம இலவசமாவே நடத்துறோம். பயிற்சியும், அதாவது எப்படி அந்த காம்படிஷன்ல அவங்க சிறப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலாய் மொழி ஃப்ரீ கிளாஸஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டோம்.
1: அப்ப ஒரு தட்டுல சோறு கறி காய்கறி எல்லாம் இருக்கு, இப்ப எடுத்து மட்டும் தான் அவங்க சாப்பிடணும் அப்படியா?
2: அவ்வளவுதான்.
1: சரி, சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க சுழியம் ஒன்று சுழியம் 9 0 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: மைன் எஸ் இ டியூஷன் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கும் விளம்பர இடைவெளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்மோடு கவ்யா தினேஷ் இணைந்திருக்கிறாங்க. சரி, தேர்வு காலம் இருக்கு, எப்படிப்பட்ட இந்த வேலைப்பாடுகள் ஏற்பாடுகள்லாம் இருக்கு கவ்யா?
1: இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து மிட்டம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, சில ஸ்கூலில் மிட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. மிட்டம் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஸ்டிச்சிங் லேர்னிங்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுவான்னு கேட்டாங்க. சரி, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இ டியூஷன் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் லைவ் கிளாஸ் போயிடுவாங்களாம். போயிட்டு அவங்க வந்து பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரியாத டாப்பிக்கை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ரெக்கார்டிங்கை போய் பார்த்து அவங்க நோட்ஸ் எடுத்து அது நல்லா டீட்டெயிலா புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் செய்வாங்களாம். பிராக்டிஸ் செய்ய போது அவங்களுக்கு உண்மையா தெரியுமா எனக்கு இந்த டாபிக் புரியுதா இல்லையான்னு அவங்க திருப்பி ரெக்கார்டிங் பார்ப்பாங்களாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங். இது கத்துக்கிட்டாலே வந்து இதை எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டாலே வந்து கண்டிப்பா பிள்ளைங்க வந்து அந்த டாபிக்கை கான்கர் பண்ணிடுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா டாபிக் வச்சுதான் வந்து எக்ஸாம்ல குவெஸ்டின்
2: கேட்பாங்க. மிட்டம்னு வரும்போது அது ஒரு டாபிக் கிடையாது, அது வந்து அவங்க ஜனவரியில இருந்து படிச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு டாபிக்ஸ் சேர்ந்துதான் இந்த அரையாண்டு தேர்வு வந்து வரும். பாத்தீங்களா, ரிவிஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: ஏன்னா அதுதான் முக்கியமானவர்கள் சில நேரம் தவற விடுற அந்த குறிப்புகளை அவங்க அந்த ரெக்கார்டிங் அந்த ஒலிப்பதிவின் மூலமாக தெரிந்து கொள்றதுதான் இது ஒரு பலமா இருக்கு இல்லையா?
2: ஜனவரி பிப்ரவரி படிச்சது எப்படி எல்லாமே?
0: ஆமா, ஒரு பாடமா? அத்தனை பாடங்கள்
2: இருக்குது.
0: ஆமா, ஆனா நம்ம நேயர்கள் மறக்காம என்ன செய்யணும் அப்படின்னா, சுழியம் ஒன்று சுழியம் ஒன்பது சுழியம் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது என்ற எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. மேல் விவரங்கள் அங்கே உங்களுக்கு வழங்கப்படும். இதையெல்லாம் தாண்டி வர்த்தக வாய்ப்பையும் வந்து மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் வழங்கி கொண்டு வருகின்றது. அந்த வர்த்தக வாய்ப்பை பற்றி சொல்லுங்க தினேஷ்.
2: கண்டிப்பா திரேசா, இப்ப வந்து ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. அதாவது இங்க நம்ம மலேசியால ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலேசியா தான், ஆனா வந்து அந்தாண்டு அதாவது ஈஸ்ட் மலேசியாவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கிறோம். சரவா என்ன சொல்லுவாங்க, டிஜிட்டல் எக்கனமி கார்பரேஷன், அவங்க கூட அதிகாரப்பூர்வமா நம்ம இணைஞ்சு சரவா மக்களுக்கும் இந்த வியாபார வாய்ப்பை நம்ம கொண்டு போயிட்டோம். ஆனா அதே நேரத்துல இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரு இப்ப நம்ம கூட இணைஞ்சுகிட்டு இருக்காங்க. இணைஞ்சவங்க நிறைய பேரு அவங்களுடைய மாத வருமானத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பல பெண்மணிகள் இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு பகுதி நேரமா செய்யறவங்க இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, அதாவது யூனிவர்சிட்டியில காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் ஆல்ரெடி பகுதி நேரமா நம்ம வியாபாரத்துல இணைஞ்சு மாதம் ஒரு 3,000 வெள்ளி 4,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரேசா. அப்ப இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விலைவாசிகள் எல்லாமே ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கூடுதல் வருமானம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இட் இஸ் கம்பல்சரி, இது ஒரு தேவை ஆயிருச்சு இப்ப. ஓகேங்களா, அப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அவங்க வந்து தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவங்க கிராப் பண்ணிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த
0: முதலீடு
2: கிடையாது, முன்பணம் எதுவுமே கிடையாது, இலவசமா இந்த வியாபார வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு குறிக்கோள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு வர்த்தகரை உருவாக்கணும் நம்ம. ஓகே, அண்ட் தினேஷ் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் இதுக்கு முன்ன பண்ண நான் வந்து பிசினஸ் பண்ணது இல்லை, எப்படி நான் இதை செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நாங்க எல்லா பயிற்சிகளையும் இலவசமா நாங்க கொடுக்க போறோம். இந்த வர சனிக்கிழமை நம்மளுடைய மைனாப்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200 கன்சல்டன்ஸ் வந்து ஒன்னா கெதர் பண்ண போறாங்க ஒரு ஒன் ஹோல் டே ட்ரெய்னிங்காக, அதுவுமே ஃப்ரீயா நடக்க போகுது. ஓகேங்களா, அப்ப இப்போ நீங்க இணைஞ்சா கூட நம்ம பிசினஸ்ல இந்த வர சனிக்கிழமை நீங்க நேரடியா வந்து இப்ப நான் சொன்ன இந்த பீப்பிள்லாம் இருக்காங்களா இல்லையா, இவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு பேர் இதுல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இதையெல்லாம் நீங்க நேரா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.
0: ஆமா, நிச்சயமாக இந்த வர்த்தக வாய்ப்பு அப்படின்றது கல்வி வாய்ப்போடு சேர்ந்துதான் அவங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இங்க வியாபாரம் செய்யறாங்க, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மாணவருக்கு அவங்க கல்வி ரீதியா உதவி செய்யறாங்க இல்லையா?
2: கல்வியும் பொருளாதாரமும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குது.
0: ஆமா, கல்வியா செல்வமானு கேட்டா இரண்டையுமே இணைத்து மைண்ட்ஸ் இ டியூஷன் நிறுவனம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறாங்க. எனவே நேர்களே, நீங்களும் உங்க குழந்தைகள் அல்லது நீங்களே இந்த வர்த்தக வாய்ப்புல பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக சுழியம் ஒன்று சுழியம் ஒன்பது சுழியம் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது என்ற எண்களில் நீங்க வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா உங்களுக்கான விவரங்களை அங்க கொடுப்பாங்க. ஏறக்குறைய நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். இருவர் அல்ல, இவங்க ஒருவர் தான். ஆக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தண்ணி எதுவும் வேணுமா கவியா? இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கணித பயிற்சி வரலாறு ரொம்ப முக்கியம் தினே.
2: கண்டிப்பா
0: வரலாறோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி இருவருக்கும்.
2: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வன். பெற்றோர் பராமரிப்பு குறித்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் ஆராய்வதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் அமிடி தெரிவித்துள்ளார். பெற்றோர்களை பாதுகாப்பதில் பிள்ளைகள் மத்தியில் பொறுப்புணர்வை ஏற்வலுப்படுத்த இந்த சட்டம் வகை செய்யும் என அவர் கூறினார். சில நாடுகள் ஏற்கனவே பெற்றோருக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் குறித்த சட்டங்களை அறிமுகப்படுத்தியிருந்த வேளையில் மலேசியா இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சபாவில் குறிப்பாக புறநகரங்களுக்கு அதிவேக இணைய சேவையை விரிவுபடுத்துவதற்கு இலக்கவியல் உள்கட்டமைப்பில் முதலீட்டை வலுப்படுத்த வேண்டும் என்று மாநில உத்துசான் போர்னியோ தலைமை ஆசிரியர் டத்தோ லிச்சோங் அங்குய் தெரிவித்தார். பேராக்கில் பதிவு செய்யப்பட்ட 20,000 மேற்பட்ட நெல் விவசாயிகள் சிறப்பு உழவு ஊக்கத்தொகை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஹெக்டேர் நெல் வயலுக்கும் 200 ரிங்கிட் முன்பணத்தை பெற்றுள்ளனர். தற்போதைய டீசல் விலை உயர்வால் அதிகரித்த செயல்பாட்டு செலவுகளை எதிர்கொள்ளும் நெல் விவசாயிகளின் சுமையை குறைக்கும் திறனை இந்த முனைப்பு கொண்டுள்ளதாக மாநில புறநகர் தோட்ட வேளாண் உணவு தொழில் மேம்பாட்டு செயற்குழு தலைவர் டத்து முகமது ஜுல்கஃப்லி ஹருன் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸில் நடைபெறும் ஆசியான் மாநாட்டினூடே தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன்மிராகுல் அவரது கம்போடிய சகாவான ஹன்மனட்டை சந்திக்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. இது இருதரப்பு நேரடி சந்திப்பாக இருக்காது என அனுதின் செய்தியாளரிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் தாய்லாந்து கம்போடிய உறவுகள் தொடர்பான சிக்கல்களை கையாளும் போது பாங்காக்கின் இறையாண்மையையும் மக்களின் நலன்களையும் பாதுகாப்பதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் அவர். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வெடிக்காமல் இருந்த வெடிகுண்டுகள் வெடித்ததை தொடர்ந்து சிறார் ஒருவர் உட்பட 2 உயிரிழந்தனர். 11 காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ரோடாட் வாடாக் மாவட்டங்களில் இந்த வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. விளையாட்டு. மலேசிய லீக் போட்டியை புத்துயிர் பெறச் செய்வதற்கு இறக்குமதி ஆட்டக்காரர்களுக்கான ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கிளாந்தான கார்பந்து சங்கத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி அகமத் முசாகிர் ஹமீத் தெரிவித்துள்ளார். இதற்கு முன் மலேசிய லீக் நிர்வாகத்தில் இடம்பெற்றிருந்த அவர் இந்த பரிசீலனை அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் நம் சமுதாயத்திற்காக உழைக்கும் இலவசமாக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் நாயகர்கள் அன்சாங் ஹீரோஸ் அவர்களுடைய குரலை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று இந்த குரல் ஒலிக்கப் போகும் குரல் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு குரல் தாங்க. அதாவது இந்த வர்த்தக உலகில் அவருக்குன்னு ஒரு தனியிடம் கிடைத்துவிட்டது. இருந்த போதிலும் தன்னை போன்று இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வளரணும் அப்படின்றதுக்காக இந்த வயதிலும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு குரல் தான். இந்த பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: சிலர் வெற்றியை மட்டும் சேர்த்துக் கொள்வார்கள், சிலர் வெற்றியோடு மனிதர்களின் மனங்களையும் வெல்வார்கள். அந்த அரிய மனிதர்களில் ஒருவர் தாங்க இவர். வியாபாரத்துல உயரம் தொட்ட மனிதர். ஆனால் வாழ்க்கை அவரை 6 மாதங்கள் மருத்துவமனையின் சுவர்களுக்குள் நிறுத்திய போது அவர் எடுத்த மிக்க பெரிய முடிவு, நான் மட்டும் வாழக்கூடாது, என்னால் முடிந்தவரை மற்றவர்களையும் வாழ வைக்கணும் அப்படின்ற வாசகம் தாங்க. அந்த வேதனையை சேவையாக்கி, அந்த கண்ணீரை கருணையாக்கி இன்று ஏராளமான தேவையுள்ள இதயங்களுக்கு நம்பிக்கையாக நிற்கின்றார். வெற்றி பெற்ற தொழிலதிபர் மட்டும் அல்லங்க, மௌனமாக சமூகத்திற்கு ஒளியேற்றும் ஒரு அன்சங் ஹீரோ அவர்தான் எஸ் கே சுந்தரம். ஒரு 6 வயதுல சின்ன சிறிய சிறுவனாக இருந்த போது நிச்சயமா அந்த உலகம் வேறொரு உலகமாக இருந்து, கொஞ்சம் சொல்லுங்க இந்த 6 வயது எஸ் கே சுந்தரம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
1: வணக்கம் கிரேஷா, நல்ல ஒரு கேள்வி. யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதே கிடையாது. 6 வயதுல வந்துங்க எங்க குடும்பத்துல நாங்க மொத்தம் 6 பேரு. இப்ப நாங்களும் பிறந்து வளர்ந்தோம் மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல. எல்லாத்துக்கும் எங்களோட ஒரிஜினல் பேரு எஸ் கே சுந்தரம். இப்ப அப்பெல்லாம் வந்து வீட்டு பேரு வச்சிருப்பாங்க. என்னைய வந்து கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. 6 வயசுல எங்க அப்பா வந்து ஒரு கடை வச்சிருந்தாரு, ஒரு மளிகை கடை. இப்ப அப்பாவுக்கு வந்து கடையில அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பல மாதிரியான வாடிக்கையாளர் எல்லாம் எப்பவும் பாத்துக்கிட்டு இருப்போம் தினசரி. அங்க இருந்து தாங்க இந்த வியாபாரத்தோட ஒரு ஆரம்ப கட்டம் வந்து எனக்கு வந்தது பாருங்களாங்க.
0: கல்யாணி அப்படின்ற ஒரு சிறுவன், அதாவது எஸ் கே சுந்தரமா உருவெடுப்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு அந்த வியாபார ஆசை வந்தது? குறிப்பா ஏதாவது ஒரே ஒரு விஷயம், அந்த சின்ன கல்யாணி அப்படின்ற ஒரு பையன் மனதுல ஆர்வத்தை உண்டு பண்ணிருக்கோம் இல்லையா, அது என்ன?
1: நிச்சயமாக பிரைமரி ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சோன்னா எங்க வயது 12 ஆகணும். அதை பிற்பாடு அந்த காலத்துல வந்து தீபாவளின்னு வந்தா நாங்க என்ன செய்வோம்னாங்க, எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம். ஏன்னா டெலிவிஷன் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது பாருங்க. அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வம் என்னன்னாங்க, இந்த கவுபாய் மூவின்னு வரும், லீவ் அண்ட் கிளீஃப் அந்த மாதிரி எல்லாம் இப்ப யாருமே பாக்குறது இல்ல பாருங்களாங்க. இந்த கவுபாய் படம் பார்க்க போறதுக்காக நான் போய் அப்பாட்ட காசு கேட்பேன். தீபாவளிக்கு சட்ட செலவு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. படம் பார்க்க போறதுக்கு மட்டும் போய் காசு கேட்பான் அப்பாட்ட. 12 வயசு ஆகணும்னா அப்பா என்ன சொன்னாருன்னா, இந்த பாரியா நம்ம உனக்கு காசு எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு செலவு பண்ண தெரிஞ்சா நீனே போய் சம்பாதிச்சுக்கிறது கத்துக்கேன்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டாரு பாருங்க. என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் அன்னைக்கு தாங்க நடந்துச்சு. அது மீது நான் என்ன செஞ்சேன், நண்பர்கள் உங்களுக்கு பேரு மலாய்க்கரர் ஒரு சீனர், நாங்க சேர்ந்து நாங்க சொந்தமாக ஒரு சின்ன தொழில் ஒண்ணு பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சோம். அதாவது பள்ளிக்கூடத்துல கேன் ட்ரிங்க்ஸ் அப்பெல்லாம் பாட்டில் இருக்கும், வாங்கி ஐஸ்ல போட்டு அந்த பங்கன் நடக்கும் போதுலாம் நாங்க விற்போம் பாருங்களாங்க. வித்து முத வியாபாரம் செய்யும் போது ஒரு லாபம் வந்துச்சு. அங்கிருந்து ஆரம்பிச்சது தாங்க இந்த வியாபாரத்தோட அடிப்படை. இன்னைக்கு வரல அன்னைக்குல போயிட்டே இருக்கு பாருங்க.
0: 12 72 பாருங்க, அக்க உங்க ரத்தத்திலயே அந்த வியாபாரம் கலந்திருக்கு. எல்லாருக்கும் அந்த முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லும் போது ஐயா அது நினைவுல இருக்கும்ல. உங்க வியாபாரத்துல உங்களுக்கு கிடைத்த முதல் சம்பளம் தான் என்ன?
1: 5 பேரும் கொடுக்கும் போது ஆளுக்கு பங்கு பிரிக்கும் போது ஒரு ஆளுக்கு வந்து 5 வெள்ளி 20 காசு.
0: இப்படியாக உங்களுடைய அந்த பயணம் 6 வயது 12 வயது அப்படியே தொடர்ந்தார் போல இருக்கு. நிச்சயமா நீங்க ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு இடைநிலை பள்ளியும் முடிச்சிருப்பீங்க இல்லையா, தொடர்ந்து நீங்க வர்த்தகத்துல தான் இருக்கணும், அந்த துறை சார்ந்துதான் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா, நீங்க படித்தது வேறொன்றா அல்லது நீங்க இருக்கிறது வேறொன்றா?
1: ஓகே, நல்ல கேள்விங்க. அதோட வந்து நான் ஃபார்ம் 5 முடிச்சுட்டு அப்பெல்லாம் வந்து எம்சிஇன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 படிச்சுட்டு எனக்கு வந்து நான் யூனிவர்சிட்டி பண்ணேன். யூஎஸ்எம்ல யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன், இடம் கிடைச்சிச்சு. அதுக்கு இடையில வந்துங்க நான் என்ன செஞ்சேன், ஒரு 1.5 வருஷம் வந்து சிட்டி பேங்க்ல வந்து ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சேன். ஆனா யூனிவர்சிட்டில இடம் கிடைச்சு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பொருளாதார பிரச்சனை, வீட்டுல வந்து காசு பத்தல, நீ என்ன போய் படிக்க செலவு எல்லாம் பண்ண முடியாது, வேலை செய்யிட்டாரு அப்பா. சோ முதல் வருஷம் நான் ரிஜெக்ட் பண்ணேன். அப்ப நான் வரலன்னு சொன்னேன்னா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் என்னை தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. ஏங்க நீங்க வரல, நான் சொன்னேன் இல்லையா எனக்கு பொருளாதாரம் பத்தலன்ட்டு. அதுக்கு அப்புறம் 2வது வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் திரும்பி அப்ளை பண்ண அந்த நேரம் பார்த்து நல்ல நேரம், எனக்கு வந்து மே பேங்க்ல இருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அதை வச்சு போய் ஒரு 3 வருஷம் டிகிரி படிச்சேன். ஒரு பேங்க்ல வந்து மேனேஜரா வாய்ப்பும் எனக்கு வந்துச்சு பாருங்க. அந்த டைம்லாம் வந்து எனக்கு வயசு வந்துங்க ஏறக்குறைய 26 ஆயிடுச்சு. சோ அப்ப நான் இந்த வங்கியில ஆரம்பிக்கும் போது தாங்க அந்த பேரு எஸ் கே சுந்தரம்னு வந்துச்சு. கரெக்டா அந்த மே மாசம் என்னோட தாயார் இறந்து போனாங்க பினாங்கல. அப்ப நான் என்ன செஞ்சேன், என் ஒய்ஃப் வந்து பேங்க்ல அவங்களும் ஒரு சீஃப் கேஷியர், அங்கே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சொந்தமா வீடு எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு சாவுக்கு வரும்போது அப்பா சொன்னாரு, இந்த பாருங்க நீங்க ரெண்டு பேர்ல யாராவது இந்த கடையை எடுத்து நடத்துறீங்கன்னா சொல்லுங்க, இல்லாட்டி நான் என்னையோட அடைக்க போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோடதான் வந்துங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போதுங்க ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை. ஏன்னா நான் பேங்க்ல இருக்கும் போதுங்க நான் தினசரி நீட்ட கை சட்டை டை நல்ல ஸ்டைலா வந்து ஒரு பேக் பிரீஃப் கேஸ் தூக்கிட்டு பேங்க் போவேன். ஏன்னா அப்ப இங்க வந்துட்டு திரும்பி கடை வியாபாரத்துக்கு வரும்போது இதெல்லாம் வந்து போட்டுட்டு போனா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு மளிகை கடைக்கு இப்படி போட்டுக்கிட்டு வரான்ட்டு. அப்ப அதோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நான் எல்லாம் மாத்திட்டு அங்க உள்ள ஸ்டைலுக்கு சாதாரண ஒரு சட்டை ஒரு சாதாரண ஒரு பேண்ட்ஸை போட்டு ஒரு சிலிப்பரை போட்டுக்கிட்டு போய் ஆரம்பிச்சு அப்படியே ஓட்டிட்டு வந்தேன். ஓட்டிட்டு வரும்போது தாங்க அந்த என்ரிக்கோங்கிற பேரு அப்பதான் வந்து உருவானுச்சு. அந்த காலகட்டத்துல தாங்க ஏறக்குறைய ஒரு 32 வயசுல வந்து அந்த பேரை அப்பதான் வந்து நான் உருவாக்கி அதை வந்து ஒரு பிசினஸ் ஆக பெரிய அளவுல மாத்தி உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சோம் பாருங்க.
0: அதாவது விதையாக விழுந்து விருட்சமாக நீங்க எழுறீங்க அப்படின்னா பொதுவா கனவு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது ஐயா, உங்களுக்கு தூக்கம் வந்ததா?
1: அப்பெல்லாம் வந்து தூங்கும் போதுங்க படுத்தம்னா நைட்ல வைஃப் சொல்லுவாங்க, ஏன்னா உங்க கால் வந்து இழுத்து இழுத்து போகும், இங்கிலீஷ்ல ட்விச்சிங் சொல்லுவாங்க, அதாவது துடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், ஏன்னா மைண்ட் ஃப்ரீயா இல்ல, நம்ம வந்து நாளைக்கு பேங்க்ல காசு போடணும், ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இருந்தார் அந்த டைம்ல. சோ பல மாதிரியான பிரச்சனைகள் நான் அவ்வளவு வந்து முத பிள்ளையும் பிறந்துருச்சு எல்லாத்தையும் வச்சு சமாளிச்சு அங்கிருந்து சவாலுக்கு மேல சவால் வந்து குரோ பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு வந்துங்க ரொம்ப கஷ்டம். குரோயிங் பெயின்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வளர்ற வலிகள்லாம் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்படியே குரோ பண்ணி வந்து வயது ஏறிக்கிட்டே போச்சு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க சுந்தரம்னா அவருக்கு நாங்க கவலை பெரிய வியாபாரம் செய்யறா இருப்பாங்க. கஷ்டப்பட்ட காலம் எனக்கு தெரியும், இன்னைக்கும் சவால்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. சவால்கள் இல்லாத நாள் கிடையாது. ஆனா என்னன்னா நம்ம வந்து கத்துக்கிட்டோம் எப்படி பிரச்சனைகள் சிம்பிளா சால்வ் பண்றது, எப்படி வந்து அலட்சியம் இல்லாம ரொம்ப அதுல வந்து நம்ம கஷ்டப்படாம ஈஸியா சால்வ் பண்றது இப்ப கத்துக்கிட்டோம் பாருங்க. இந்த மளிகை கடையை வச்சுக்கிட்டே நான் எனக்கு மாஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ராக்லைன் லண்டன்ல இருந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல மாஸ்டர்ஸ் படிச்சு முடிச்சுட்டேன். அது படிப்புல எனக்கு குறையிலங்க, நல்லா படிப்பு எனக்கு ஈஸியா வரும். நான் ரொம்ப டிகிரி ரொம்ப இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வியாபார அனுபவம் எப்ப எனக்கு நல்லா சிறப்பா வந்துச்சுனாங்க, இந்த மாஸ்டர்ஸ் படிச்ச பிற்பாடுதான் நுணுக்கங்கள் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
0: சரிங்க, இப்போ நீங்க சொன்ன இந்த பயணம் அப்படின்றது இந்த நிமிடங்கள்ல நீங்க இத சொல்ல முடிந்தாலும் அதற்கு பின்னணியில ஒவ்வொரு நொடியையும் நீங்களா சொந்தமா செதுக்கிருக்கீங்க வலிகளோட. அதுல இருந்துதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வழி கொடுத்து இன்று எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி தான் அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்க மட்டுமே உயர்ந்தால் பற்றாது. ஒரு குடும்பத்துல ஒரு வர்த்தகர் வேணும். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வீட்டில் ஒரு வர்த்தகம் வேண்டும் என்ற வாசகத்தை விதைச்சிருக்கீங்க.
1: ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு கேள்வி. நான் வந்துங்க ஏறக்குறைய ஒரு நீங்க சொன்ன மாதிரிதான் 60 வயசு கிட்ட வரும்போது ரொம்ப யோசிப்பேன். நான் வந்து வியாபாரத்தை நான் வளர்த்துட்டு வரும்போது யாருமே வந்து எனக்கு வந்து கை கொடுக்கல, அதாவது நாலேஜ் கொடுக்கல, கைடன்ஸ் கொடுக்கல, ஒரு மென்டரா இருக்கிறதுக்கெல்லாம். அப்ப நான் நினைச்சேன், ஓஹோ நம்ம இவ்வளவு கத்துக்கிட்டு வந்து இவ்வளவு அனுபவப்பட்டிருக்கோம், நம்ம ஏன் இதை வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சிந்தனை வந்துச்சு. ஏன்னா கடைசியில நம்ம காலகட்டம் முடியும் போது நம்மளுக்கு ஒண்ணு ஒரு பெரிய சொத்து பெரிய பணம் சேர்த்து வச்சிருந்தா எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் என்ன நினைச்சேன், நம்மளுக்கு தெரிஞ்சதா பல பேர் கத்துக் கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த வர்த்தகர்னு ஒரு பேர் வச்சு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு மலேசியாலே வந்துங்க 25 டவுன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னா, நான் வந்து வர்த்தகர் நிகழ்ச்சின்னு போய் ஒரு இடத்துக்கு 100 பேர் வருவாங்க, ஃப்ரீயா சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, காலையில மதிய உணவு, சாயங்காலம் டீ பிரேக் கொடுத்து ஒரு ஏறக்குறைய 15,000 பேருக்கு இந்த 25 லொகேஷன்ல வியாபாரம் கத்துக் கொடுத்தேன். வியாபாரம் கத்துக் கொடுக்கும் போது எல்லாரும் வந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவும் 100% டிரான்ஸ்பேரண்டா எல்லாத்துக்குமே நான் கத்துக் கொடுப்பேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்த ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப பேர் வந்து அங்க இருந்து என்ன தொடர்பு கொள்வாங்க, ஐயா அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு நம்மளும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களும் கத்துக் கொடுத்தான்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் எபிராஜன். நான் ஒரு கேம்பிரிட்ஜ் எஜுகேட்டர். லைஃபை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவோம், ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கும்போது மின்னல் எஃப்எம்ல நைட் டைம் வர்த்தக ப்ரோக்ராம் கேட்டேன். அது கேட்க கேட்க நான் வீக்லி மிஸ் பண்ண மாட்டேன் நான் கேட்க ஆரம்பிச்சு ஃப்ரம் தே இட் ஸ்டார்டட். எனக்குள்ள ஒரு ஆண்டர்பிரனர் உருவானாங்க. ஒரு பொண்ணா நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் அவ சொல்றத கேக்குறப்போ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அவரு பிசினஸ் பத்தி மட்டும் பேச மாட்டாங்க. ஹி ஆல்சோ டாக்ஸ் அபவுட் பில்ட் சம்திங் தட் அவுட்லீவ்ஸ் யூ. அந்த டைம் தான் சம்திங் ட்ரீட் பண்ணுச்சு. இப்போ நான் ஒரு கேம்பிரிட்ஜ் எஜுகேட்டர் மட்டும் இல்லாம ஒரு என்ஜிஓக்கு சேர் லீடியா இருக்கேன். மொத்தம் E3 ஆண்டர்பிரனர்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு குளோபல் அட்மினா நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சுந்தரம் சார்.
1: நன்றி அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க சொன்னதுதான், நான் அடைஞ்சிட்ட ஒரு அடைவு நிலை, அதற்கு பிறகு எனக்கு கீழே இருக்கிறவங்களும் சாதிக்கணும்னு நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வரீங்க. இந்த கடந்து வந்த பாதைகள்ல நிச்சயமா ஒரு விஷயம் செய்தா நமக்கு ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்கணும். அந்த ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைத்துள்ளதா?
2: ஆத்ம ரீதியான ஒரு கேள்வி. எனக்கு வந்து என்னன்னாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் லெவல், ஆத்ம திருப்தி லெவல் எப்ப வந்துச்சுனாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய சாதனைகள் இருந்தாலும் போய் தலையை வச்சா தூங்கிடுவேன். தூக்கம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைங்க. ஏன்னா நான் நண்பர்கள் ரொம்ப பேர் பாக்குறேன், எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறது வந்து தூக்கத்துக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல, கவலைகள் அதிகமா இருக்கு. அப்போ நீங்க வந்து தூங்குறீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே புண்ணியம் செய்திருக்கணும் இல்லையா?
2: எஸ். அதுல என்னங்க, நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் ரொம்ப டிராவல் பண்ணிருக்கேன், இஜிப்ட், சைனா, எங்கேயோ போவங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு தலைவாணி ஒரு மெத்த இருந்தா தலையை வச்சா டைம் கணக்கு கிடையாது தூங்கிடுவேன்.
1: அதுதான் உங்க வெற்றியின் ரகசியமா என்ன?
2: ஐ திங்க் சோ, நான் நினைக்கிறேன் அதான் உண்மைங்க. ரகசியம் வந்து எங்க போனாலும் பிரச்சனை இல்லாம தூங்குறதே ஒரு பெரிய திருப்தி.
1: ஐயோ, அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களிடம், நீங்க ஆக கடைசியா எப்ப நிம்மதியா ரொம்ப நேரம் தூங்குனீங்கன்னா எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தூக்கம் இழந்த நெஞ்சங்களுக்கு உங்களுடைய இந்த குறிப்பு வெற்றியின் ரகசியம் ஒரு ஆறுதல ஒரு மருந்து அழிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்று உலக அரங்கில் இவருடைய வியாபாரமாக இருக்கட்டும், எஸ்கே சுந்தரம் என்ற அந்த பெயரை அவரை பதிச்சிருக்காரு அப்படின்னா நல்ல தூக்கம் அவருக்கு வெற்றியின் ரகசியமாக அவரை செதுக்கி இருக்கு. அதனால நல்ல தூக்கம் முக்கியங்க, தூங்க மறந்துடாதீங்க. சொல்லுங்கய்யா, உங்களுடைய இந்த வர்த்தக உலகில் இளம் வர்த்தகர்கள், குறிப்பாக ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், இவர்களுக்கான பாதையை வழி நடத்துனீங்க இல்லையா?
2: ரெண்டாவது கட்டத்துல என்ன செஞ்சேன்னா, இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஐபிடிஎஸ் ஐபிடிஎஸ் பிள்ளைங்களுக்கு ரெண்டு இடத்துல நிகழ்ச்சி செஞ்சேன். ஆளுக்கு 500 வெள்ளி என் சொந்த காசை கொடுத்து, இப்ப வியாபாரம் ஒரு வாரத்துக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க, முதல்ல திரும்பி கொடுத்துருங்க, லாபத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சேன். ரொம்ப வெற்றிகரமா நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க, இன்னைக்கு வரைய இப்ப கூட ஒரு மாசத்துக்கு முன்ன கூட நான் செஞ்சேன், இளைய வர்த்தகர் அதாவது ஆரம்ப பள்ளி ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டாண்டர்ட் 6 பிள்ளைங்களுக்கு வியாபாரம் கத்து கொடுப்பேன். அவங்களுக்கு 100 வெள்ளி கொடுத்து போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க. நீங்க அவங்களோட வெற்றியை நீங்க பாத்தீங்கன்னாங்க, வேற அதுக்கு மேல ஒரு சந்தோஷ நிலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த பிள்ளைங்களாம் வியாபாரம் செய்யறதை பார்த்து, அவங்க காசை சேர்த்து வச்சு போய் கணக்கு திறந்து, இதுதான் வந்து என்கிட்ட கேட்டா யார் யாரோ என்னென்னமோ லெகசின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15,000 அடல்ட்ஸ்க்கு ஒரு 5,000 இந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்க பிரைமரி ஸ்கூலுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை கத்துக் கொடுக்குறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, 5 வயசு 6 வயசுல வியாபாரம் எப்படிங்க கத்துக் கொடுப்பீங்க? ரொம்ப பேர் அது செய்யவே தெரியாது. ஆனா நான் அவ்வளவு அழகா செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு சூழ்நிலை கொண்டாந்து, மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் கொண்டாந்து அவங்க கத்துக் கொடுத்துருக்கேன். சோ கடைசியில வந்துங்க, நம்ம என்ன இப்ப யோசிச்சு பார்த்தோம்னாங்க, கடைசி காலகட்டத்துல அட்லீஸ்ட் எங்களோ என் சிந்தனை என்னன்னா, இவங்க எல்லாம் என்ன அட்லீஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சிருப்பாங்க, எனக்கு கத்து கொடுத்தாருன்ற வியாபாரத்தை. அதான் வந்து எனக்கு வேண்டியது கிடைச்சிச்சு, சந்தோஷமா இருக்கு. அதுல
1: மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி அடுத்தவர்களை மகிழ்ச்சி படுத்தி பாக்குறது தான் சொல்லுவாங்க. ஆனா அதை நீங்க உங்க வாழ்நாள்ல ஒரு மந்திரமாவே வைத்து, ஒரு வீட்டுல ஒரு வர்த்தகர் அப்படின்ற வாசகத்தை அவ்வளோ பேருடைய இதயத்துல பதித்து இன்று அவங்க வெற்றிகரமா வர்த்தகம் செய்து வராங்க. அதாவது ஒரு வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கேன், இங்கேயோ ஒரு மூலையில் நினைக்கும் போது அதை விட ஆத்ம திருப்தி எங்கேயும் இந்த வயதுல கிடைக்காது இல்லையா? சொல்லுங்கய்யா, இந்த இளம் வர்த்தகர்களை உருவாக்கும் அந்த குறிப்புகளை பற்றி சொல்லுங்க.
3: இளைய வர்த்தகர், இந்த வர்த்தகர்கள்லாம் வந்து நான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கு காரணம் வந்துங்க, எனக்கு தெரிஞ்ச வியாபார நுணுக்கங்கள், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்றதோ பகிர்ந்து கொண்டதுன்னு ஒரே எண்ணத்தினாலதான் நேரம் செலவு எதுவுமே பார்க்காம நான் செஞ்சுக்கிருந்தேன். ஆரம்ப பள்ளி அன்டில் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஸ்டாண்டர்ஸ் யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த மாடியூல்லாம் கிரியேட் பண்றது நாட் ஈஸிங்க. ஏன்னா 5 வயது 6 வயசு பிள்ளைங்களுக்குலாம் வியாபார நுணுக்கங்கள் தெரியும்னு அவசியம் இல்லை. ஆனா மைண்ட் செட், அவங்களோட சிந்தனைகளை மாத்துறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி வந்துங்க. நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டு சில சமயம் கொஞ்சம் கார்ட்டூன் கூட போடுவேன், அப்பதான் அவங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் வந்துங்க எனக்கிட்ட தெரிஞ்சுங்க, அந்த இளைய வர்த்தகர் சிறு வயசு பிள்ளைங்க, யூனிவர்சிட்டி பிள்ளைங்க, பெரியவங்களுக்கு கத்துக்கொடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த இளைய வர்த்தகர் ஆரம்ப பள்ளி பிள்ளைங்க தாங்க ரொம்ப ஆர்வமா ரொம்ப தீவிரமா இறங்கி இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க ஈடுபாடோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியாக செஞ்சதுன்னு எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெளிவாக நான் ரொம்ப பார்த்துருக்குங்க. ஆரம்ப சிறு வயசுலயே வெக போடணும்னு ஒரு ஆசை எனக்கும் அதானங்க நடந்துச்சு. 12 வயசுல எங்க அப்பா போட்ட விதை தானங்க இந்த ஒரு இவ்வளவு தூரம் நான் வந்தேன். அந்த சிந்தனையில தான் எங்க அப்பா எனக்கு இது கத்துக் கொடுத்தாரு. அதனால எல்லாத்துக்கும் சிறு வயசுல இந்த வியாபார சிந்தனை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல தாங்க இந்த நிகழ்ச்சி ஒண்ணு நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
1: நீங்க கொடுத்த அந்த வியாபார சிந்தனையால் இன்று ஒரு விருட்சமாக எழுந்திருக்கும் ஒருவர், பலரில் ஒருவரின் குரல் உங்களுக்காக.
4: வணக்கம், என் பேர் எம் கே பால். I'm the founder of Lifestyle Group of Organizations and the director of Kopla Sika Usana and Innova Simulation Bahad. Sundar Sir, வந்து எனக்கு 10 வருஷமா தெரியும். நான் முத முத வர்த்தக ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ நாங்கள் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நான் செஞ்சேன். அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து அன்டில் நவ் நான் வந்து ஒரு என்ஜினியர்லேருந்து டூ என்டர்பிரெனர், ஒரு வர்த்தகராக வந்து இப்போ நான் வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் என்னத்தினாலன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சுந்தரம் சார்னால தான். பிகாஸ் அவங்க வந்து ஒரு மென்டர் மட்டும் இல்லை, கைடன்ஸ் அவங்க மூலமா கிடைச்சிச்சு. அட் த சேம் டைம் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக வந்து எனக்கு வந்து என்னென்ன அட்வைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அண்ட் ஹீ என்னோட வாழ்க்கையில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததே வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சீலிங் தத்துவம். இந்த உலகத்துக்கு நான் இருக்க போது என்னால் என்ன செய்ய முடியும், என் மூலியமாக வந்து மற்ற மக்களுங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து ஆரம்பித்தேன். இப்போதைக்கு ஒரு என்ஜிஓ, ஒரு கோப்ராசி, ஒரு ஃபுட்பால் கிளப், அதே சமயத்தில் என் சொந்த கம்பெனி ஒன்று இருக்குது, எல்லாமே அண்டர் த நேம் ஆஃப் லைஃப்ஸ்டைல். இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் என்னத்தினாலனா இட்ஸ் பிகாஸ் சுந்தரம் சாரோட கைடன்ஸ். பிகமிங் ஒரு வர்த்தகராக வந்து நான் என்ன செய்ய முடியும், ஏனால எனக்கு என்ன செய்ய முடியும், அதே சமயத்தில் என் மூலியமாக மற்றவங்களுக்கு என்ன எனக்கு செய்ய முடியும், அதனால வந்து நவ் இஸ் த டைம் ஐம் கிவிங் பேக் டு த சொசைட்டி. அதே சமயத்தில் இந்த ஜேர்னி வந்து வாஸ் நாட் ஈஸி, ரொம்ப பிரச்சனைங்க, ரொம்ப ஹர்டல்ஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். பட் சுந்தரம் சார்னால அவங்க மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கனால லைக் பீப்புள் சின்ன வர்த்தகர் லைக் மீ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் டு பிகம் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் சார். ஸோ சுந்தரம் சார், தேங்க்யூ வெரி மச், காட் பிளெஸ் யூ டு டிரான்ஸ்ஃபார்ம் அதர் பீப்புள்ஸ் லைஃப். அதே சமயத்தில் காட் பிளெஸ் யூ வித் லாங் லைஃப். தேங்க்யூ மிஸ்டர் சுந்தரம்.

0: உங்களை போன்று வர்த்தகத்தில் மிளிர்ந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதராகவும் வெற்றி பெற்ற தொழிலதிபராகவும் இருக்கும் போது இந்த ஆங்கிலத்துல பிரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்புவாங்க. ஆனா அது எப்படி உங்களால சாத்தியமானது? நீங்களே அவங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நேரடியாக அவங்க கிட்ட வழி காட்டுறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட கைபேசிக்கு அவங்க தொடர்பு கொண்டு ஏதேனும் தகவல் வேணும்னா அது கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம அவங்களுக்கு உடனுக்குடன் சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியமானது? உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை வேணாம்னு நினைச்சிட்டீங்களா, இல்ல வர்த்தகம் தான் உங்க வாழ்க்கையா வாழ்றீங்களா?
1: ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு காலகட்டம் நம்ம வாழ்க்கையில வந்தோம்னா அடுத்தவங்களோட நாலேஜ் எல்லாம் நம்ம படிக்கும் போது எல்லாருக்கே வந்து நான் கத்துக்கிட்டது வந்து என்னன்னாங்க, when you give back, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, you get back more. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பகிர்ந்து கொள்றோமோ அவ்வளவுக்கு நம்ம நல்லா இருப்போம்னு. அப்ப என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா படிச்சு ரொம்ப சிறப்பாக பெரிய பதவி எல்லாம் இருக்கிறாங்க. சோ அதே நேரத்துல வந்து எனக்கு வந்து பாஸ்ட் டைம்னு ஒண்ணு இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் செய்வேன். அது பதில் கொடுக்கறது வந்து நான் ஒரு ஆள் வந்து ஒரே ஒரு போன் தான் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கும் சர்வ சாதாரணமா 5-6 கால் வரும், என்னன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சரி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் எல்லாமே டாட்டா பேஸ் நான் ரெடியா வச்சிருக்கேன். ஒரு ஹலால் எடுக்கணுமோ இல்ல எப்படி போய் பேங்க்ல லோன் எடுக்கணும் கேட்டாங்கன்னா உடனே அந்த டாட்டா பேஸ்ல இருந்து அந்த ஸ்லைட்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுறோம்.
0: இந்த மனசுதான் அதுதான் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நீங்க வர்த்தக உலகில ஒரு வழிகாட்டியா மட்டும் இல்ல, வர்த்தகர்களுக்கு வர்த்தகத்துல சாதிக்கணும்னு துடிக்கிற இளையோருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கு வர்த்தக கடவுளாவே செயல்பட்டு வரீங்க இல்லையா? அந்த வயதுல
1: ரொம்ப பெரிய வர்த்தகம் பாவிக்கிறீங்க. சிம்பிளா வந்து என்னன்னா சும்மா இங்க இருந்து ஜோஹர் போவேன், கஸ்டமர் பார்ப்பேன், ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பேன், நானும் என் ஸ்டாஃபும் பேசிக்கிறோம், அங்கிட்டு ஒரு ஆள் எந்திரிச்சு வருவாரு அவங்க முன்னுக்குள்ள இருந்து, சார் நீங்க தானே எஸ்கே சுந்தரன் கேப்பாரு, ஆமா ஆமா நீங்க வந்து ரேடியோல வந்து அவ்வளவு தகவல் கொடுத்தது வந்து அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பெல்லாம் மின்னல் எனக்கு பெரிய ஆதரவுங்க, மின்னல் வந்து வர்த்தகர்னு நிகழ்ச்சி செய்யும் நீங்களே என்னை பேட்டி கண்டு வைங்க, அது ஒரு நல்ல ஒரு பொன்னான காலம்ங்க. அவ்வளவு அப்ப இந்த எந்திரிச்சு கேங்க, நான் கேப்பேன் சார் நீங்க அங்க உட்காந்துருந்தீங்க, நான் இங்க உட்காந்துருங்க, உங்களுக்கு எப்படி சார் தெரியும், நான் தான் எஸ்கேஷன் இல்ல சார், உங்க குரல்ல வந்து எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன்.
0: ஆமா இந்த குரலை மறக்க முடியுமா என்ன? அது மின்னலுக்கு மிக நெருங்கிய குரல், வர்த்தகர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு குரல். அதுதான் இன்றைய தீரா இசையில் அன்சாங் ஹீரோ நாயகர்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
2: எனக்கு தெரிஞ்ச வியாபார அனுபவங்கள் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள நான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. அதாவது எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம், எவ்வளவு சொத்து சேர்த்தோம், எவ்வளவு எனக்காக நான் என்னென்ன அனுபவிச்சுங்கிறத விட அடுத்தவங்க இந்த அறிவை வச்சு இந்த நாலேஜை வச்சு இந்த நுணுக்கங்களை வச்சு எவ்வளவு பேர் வியாபாரத்துல விரிவா வராங்க, நல்லா வெற்றிகரமா வராங்கிறது தான் என்னோட குறிக்கோள், வாழ்க்கையோட குறிக்கோள், த எய்ம். எவ்வளவு பேரை நம்ம உருவாக்க முடியுமோ அதான் வந்து என்னோட எய்ம் பாருங்களேன், என்னோட குறிக்கோள். கடைசி கால வரையில இதான் செய்யணும். எனக்கு ஒரு ஆசங்க.

0: வேணாலும் நான் கொடுக்கறேன், யாரும் என்னைய வந்து தொடர்பு கொள்ளாங்க. என் நம்பர் வந்துங்க 012-408-6005. சுழியம் 1-2-4-6-5. திரும்பி சொல்றேங்க 012-408-6005.
1: சரிங்க ஐயா, ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைய வர்த்தகர்களை உருவாக்கணும் அப்படின்ற குறிக்கோளுடைய இருந்து கொண்டு தானே இருக்கீங்க. இதற்கிடையில உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைக்காம போன காலகட்டம், ஆமா, புற்றுநோயால பாதிக்கப்பட்ட அந்த காலம், 6 மாதங்கள் அந்த மருத்துவமனை இருப்பு, இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது அல்லவா?
2: ஓகேங்க, இது வந்து உண்மைக்குமே ஒரு சென்டிமெண்டல், ரொம்ப ஒரு ஆழமா என்னைய பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்களாங்க. கரெக்டா ஒரு 16 வருஷத்துக்கு முன்னங்க நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், இங்க அங்க என்னடமோ செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு விடிய காலையில நெஞ்சுகிட்ட ஒரு வலி வந்துச்சு. அப்ப நினைச்சேன், ஆஹா, நம்மளுக்கு வயசு ஆயிருச்சு, 86 ஆச்சு, நம்ம போயிட்டு நிச்சயமா வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டரை செக் பண்ண போனேன். டாக்டருங்க செக் பண்ணிட்டு, உனக்கு ஒண்ணுமே ஹார்ட்ல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, நல்லாதாங்க இருக்கீங்கன்ட்டு. அப்புறம் கூட தீவிர கீமோலாம் செஞ்சேன், பெரிய செலவுங்க. அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு 6 மாசத்துக்கு நான் வந்து ஒண்ணுமே செயல்பட முடியாத சூழ்நிலை. அங்கதாங்க வந்து அந்த என்னோட சிந்தனைகள், அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள மெத்தையில தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மேல பார்த்தோம்னா சிலிங், அந்த மேல உள்ள சிலிங் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் பாருங்களேன், ஏன்னா நம்ம ரொம்ப நவர முடியாது. சோ அப்பதான் வந்து எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, இந்த அதாவது சிலிங் தத்துவம்னு நான் உருவாக்குனது, அதுல அந்த மாதிரி டேர்மே கிடையாது, நானே உருவாக்குன சிலிங் தத்துவம்னா, நம்ம இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாம் சம்பாரிச்சு இவ்வளவு எல்லாம் செஞ்சு கடைசியில இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து நம்மளை இப்படி பாதிச்சுட்டா, அங்கதான் வந்து இந்த வர்த்தகர் நம்மளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்திட்டே பகிர்ந்து கொள்ளுவோம்னு சொல்லி ஒரு சிந்தனை அப்பதான் வந்துச்சு. அந்த சிலிங் தத்துவம்னா அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த 16 வருஷமா இந்த வர்த்தகர் இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து கொள்வோம், என்னோட கம்பெனியில முதற்கொண்டு என் சொந்தத்துல வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு, நம்மளுக்கு வேண்டியது இருக்கு பாருங்க, சாப்பாடு தினசரி சாப்பாடு கிடைக்குது, குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு, போதும், நம்ம ஒண்ணு சேர்த்து வைக்கணும் கூட ஒரு அவசியம் இல்லாத ஒரு சிந்தனை அப்ப வந்துருச்சுங்க. லீவ் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்க்கிறது, எந்த பணம் இருந்தாதான் வாழ்க்கை இருக்குன்னு ஓடுறதெல்லாம் அப்பயும் நான் மறந்துட்டேங்க.
1: அது தெரியுது உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம், வர்த்தக பயணத்தை பார்க்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வியாபாரத்தையும் தாண்டி ஒரு மனிதத்தையும் நீங்க விதைத்துக் கொண்டுதான் வரீங்க. அது உங்க வியாபார வெற்றியோடு சேர்ந்து உங்களை இன்று இந்த உலகம் திரும்பி பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூறாக அமைகின்றது. பொதுவாக வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களையும் சவால்களையும் எதிர்நோக்கின்றவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஏன்பா எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுக்கறேன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க அந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்துல ஷிலிங்கை பார்த்து அங்கிருந்து ஒரு வழிய மற்றவர்களுக்கு உருவாக்கி வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு வரீங்க.
2: கேன்சர் முடிச்சதோ இப்ப வரையிலும் கேன்சர் வரணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல எனக்கு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், கேன்சர் வந்தா என்ன செய்யணும், என்னென்ன பாதுகாப்பு எடுக்கணும், எப்படி என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. யாரு கேட்டாலும் ஒன் த ஸ்பாட்ல வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவேன் பாருங்க. சோ அந்த மாதிரி நான் செய்யும் போதுங்க, இன்னைக்கு வரையிலும் என்னோட ஊழியர், என்னோட சப்ளையர், ஒரு சீன சப்ளையர் கூட இருக்காருங்க, திடீர்னு ரொம்ப வெயிட் குறையும், நான் சொல்லுவேன் உனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் செக் பண்ணியா இல்லையான்ட்டு, நம்ம கம்பெனி கிளினிக் அனுப்பிட்டு நான் காசு கொடுத்து அவனுக்கு மெடிக்கல் செய்வேன், ஏன்னா அவன் நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும் பாருங்களேன். அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் கூட இடையில ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்டாஃப் பார்த்தா இந்த வெயிட் ரொம்ப குறைஞ்சாலங்க, 2 பிரச்சனை, ஒண்ணு டயபெட்டிக் இல்லாட்டி கேன்சர், அவங்களுக்கு வெயிட் பயங்கரமா குறைஞ்சிருந்துச்சு, இன்சிஸ்ட் பண்ணி அவங்க போய் டாக்டரை பாக்குறது பயந்து நாங்களே கூட்டிட்டு போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஓவேரியன் கேன்சர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு பாருங்களேன். அப்ப உடனே அவங்களுக்கு வேண்டிய நடவடிக்கை செலவு, அப்ப அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு சொக்சோ முடிஞ்சு, பரவாயில்லங்க நான் சம்பளம் கொடுக்குறேன், நீங்க வீட்டிலேயே இருந்து பாத்துக்கங்க, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப காலமா உழைச்சவங்க, அந்த சிந்தனை உண்மையிலே தாங்க அவங்களாம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேங்கிற சிந்தனை எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுங்க.
1: ஒரு இடத்துல நாம இருக்கிறோம்னா நாம மட்டும் தனியா நல்லா இருந்தா பற்றாது, நம்ம சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருந்தா நாம தானே நல்லா இருப்போம். அதுதான் அந்த வாழ்வியல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத உங்களுடைய ஊழியர்களுக்கு அவங்களை ஊழியர்களா நீங்க நடத்தாம குடும்ப உறுப்பினர்களா நடத்தி வருதுதான் இன்னொரு ஒரு வெற்றியாகவும் அமைகின்றது. குறிப்பாக தன்னுடைய மனைவியை புற்றுநோயால் இழந்த கணவர் ரமேஷ் அடுத்து காத்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில இன்று வரைக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நபரா நீங்க தான் இருக்கீங்க. அவர் சொல்றதை கேட்கலாம்.
3: அவரோட மனைவி பேர் வந்து கூப்பிடுற உமா. அவங்க வந்து 2011 வந்து ஹெல்த் இஷ்யூ கேன்சர், அவங்களுக்கு ஓவியன் கேன்சர். ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ் எங்களோட போகும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருக்கும் போது எங்க அப்பாவோட அண்ணன் பிரிப்பா வந்து அவங்க சுந்தரம் இருக்காங்களே அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட சொல்லி அவங்க சுந்தரம் கான்டாக்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன கேட்டாங்க என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லி காட்டினேன். அதோட அவங்க வந்தாங்க வீட்டுக்கு, வந்து வைஃப்ட சுத்தம் வைஃப் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. வைஃப் பேசி பயப்படாது, இதெல்லாம் பாக்குறவங்க தான் இது வந்து கேன்சர் வந்து ஒரு பெரிய இது, இது நார்மலி இது ஃபைட் பண்ணிடலாம். அப்பா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் போகும்போது வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க, டெய்லி கால் பண்ணுவாங்க. அவங்க ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் கால் பண்ணி வாய்ப்பு பேசுவாங்க, சொல்லி காட்டுவாங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா டாக்டர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு முன்னே சொல்லி நான் அட்வான்ஸ் சிகிச்சை இருக்கு, ஒரு 2 இயர்ஸ் தான் அதோட இதுன்னு படிவம் சொன்னாங்க. அதெல்லாம் காதல எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் எதுவுமே போதை பண்ணாதீங்க. நம்ம லைஃப்ல நம்ம தான் வாழ போறோம். டெய்லி மாதிரி அவங்க ஃபோர்ட் வரைக்கும் கைட் பண்ணுவாங்க, கைட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ டே டு டே என்கிட்ட பேசுவாங்க, ஒய்ஃப்டும் பேசுவாங்க. அப்பதான் என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ண முதல் பயந்து கிடந்தவங்க. இவங்க பேச ஆரம்பிக்கும் போது அதோட என் ஒய்ஃப் நம்பிக்கை வந்துருச்சு, அவங்க மேலே நம்ம இதை கோ த்ரூ பண்ண முடியும். பிகாஸ் அவர் பேசுறது வந்து டாக்டர் கொடுத்த 2 இயர்ஸ் வந்து பிரேக் வெரி லாங், பட் ஸ்டில் இன் டச்சிலே இருப்பாங்க. அவங்க அடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்களுக்கு. எனக்கு ஒன்று அவரை இதை வச்சுக்கிட்டு நானே உங்க பேருக்கு சொல்லியிருக்கேன். அவர் மூலமா ரொம்ப பேருக்கு நானே அவங்க சுந்தரத்தை சொல்லி அவங்க பேசியிருக்காங்க.
1: புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படுறது சிகிச்சையும் தாண்டி நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய ஒரு மனிதர் கொடுக்கறாரு, அதுவும் தினம் தினம் நமக்கு சொந்த பந்தம் இல்லாதவங்க ஒருத்தவங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க கொடுக்கறாங்கன்னா அந்த மனசு தானே. சரி, மனைவியின் மறைவுக்கு பின்னர் நீங்க எந்த மாதிரி இந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து வரீங்க?
3: நான் ரொம்ப பேர் கொடுத்துருக்கேன். இவங்க சொன்னது வந்து என் மைண்ட்ல நிறைய இருக்குது.
1: நிச்சயமாக, அதாவது முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். மறைந்த மனைவி நினைவலைகளை இந்த தீரா இசையில நீங்க சொல்றதுனால இப்போ இந்த தருணத்துல புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒருவேளை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை விதைக்கொண்ட நம்பிக்கையிலதான் உங்களை தொடர்பு கொண்டோம். மனைவின் நினைவுகள் நிச்சயமா உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கும்னு நாங்களும் நம்புகின்றோம்.
3: இந்த தருணத்துல வந்து நம்ம சுந்தரம் ரொம்ப நன்றி சொல்றேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உயிர் இருக்கிறவரையும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் செஞ்ச உதவிய நன்றின்னு சொல்லி அதை இதுமிட முடியாது. அதுக்கு மேல அவர் செஞ்சது எங்களுக்கு

0: தன்னுடைய வியாபாரம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில், அதாவது கல்யாணியாக இருந்து எஸ் கே சுந்தரமாக மாறிய இந்த 60 ஆண்டு காலகட்டத்தில், இந்த சமூக வலைதளம் AI செயற்கை நுண்ணறிவோட செயல்பாடு வந்து ரொம்ப குறைவு. இப்போ உலகமே AI செயற்கை நுண்ணறிவு இலக்கவியல் டிஜிட்டல்ல இருக்கு. வர்த்தகர்கள் வியாபாரம் செய்கின்றவர்கள் எப்படி அவங்கள தொழிலியல் புரட்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக் கொள்வது?
1: எனக்கு வயது 72, என்னை சுத்தி மார்க்கெட்டிங்ல வந்து எல்லாம் இளைஞர்கள் தாங்க, 20-25 வயசுக்குள்ள இருப்பாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட உட்காந்து AI என்னால தெளிவா பேச முடியும். அவங்களோட கூட நாலேஜ் நான் வச்சிருப்பேன். ஏன்னா நான் தினசரி இதை பத்தி எல்லாம் படிக்கிறது. இந்த நாலேஜ் வந்துங்க நம்ம காலகட்டத்துல எவ்வளவோ மாறிட்டு போவோம். அதனால வந்துங்க இந்த AI இன்னைக்கு இல்லாம நீங்க வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்க. AI ரொம்ப முக்கியம். அப்ப 72 வயசா இருந்தாலும் AI தான் வந்துங்க எனக்கு இன்னைக்கு வரையிலும் நான் தினசரி பாவிப்பேன். இன்னைக்கு காலையில கூட 2-3 டாபிக் கேள்வி வந்துச்சு, உடனே அங்க போயிட்டு டாபிக் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு
0: வர்த்தகர்களுக்கு தீரா இசையில ஒரு குறிப்பாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க வருத்தப்பட்ட தருணம் ஏதும் இருக்கின்றதா?
1: ஏன் நம்ம இத வந்து வெள்ளனே ஆரம்பிக்கலை? ஏன் நம்ம வந்து இளமையா இருக்கும்போது 32 வருஷத்துக்கு நம்ம கத்து கொடுத்திருப்போம், ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணத லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரிகரெட், அதாவது அந்த ஒரு ரிகரெட்னா அது ஒண்ணுதாங்க.
0: ஆக நீங்க வருத்தப்படுறது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க வருத்தப்படுறீங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை கண்கலங்க வைத்திருக்கு?
1: அதாங்க, எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேன்சர் வாஸ் மை பிகெஸ்ட் செட்பேக். வாழ்க்கையில ரொம்ப என்னை பாதிச்சது வந்துங்க அது ஒண்ணுதான். நான் ஒரு ஆளு தாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், கடவுள் வந்து என்னை நல்லா கஷ்ட காலத்திலயும் சரி நல்லா இருக்கிற காலத்திலயும் என்னை எப்பவுமே நல்லா வச்சிருந்திருக்காரு. நம்ம என்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போ எக்ஸ்பெக்டேஷனோ அந்த மாதிரி ஒரு இது இல்லாம இருந்தோம்னாங்க எல்லா விஷயமே நம்மளுக்கு திருப்தியா தாங்க இருக்குது. குறையா பாக்குறதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க.
0: இல்ல, நாங்களே உங்களை நிறைவாக தான் பார்க்கிறோம். அதனாலதான் உங்களுடைய குரல் இன்று ஒழிக்கும் போது இந்த தலைமுறையின் வர்த்தகர்களுக்கு அது மிக பெரிய ஒரு திறவுகோளா இருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்க வாழ்க்கையில இன்று நீங்க வர்த்தகராக உயர்ந்த முக்கிய திருப்பம் எது?
1: நான் படிச்சலங்க MBA மாஸ்டர்ஸ் படிக்கும் போது தாங்க எனக்கு பயங்கரமான நாலேஜ் புது வழி வியாபாரத்தை கண்டுபிடிச்சாங்கதான்.
0: தொழிலில் மிக கடினமான காலத்துல உங்களை நிலை நிறுத்தியது என்ன?
1: எனக்கு வந்து குடும்பத்தோட ஒரு ஆதரவுங்க. என் மனைவி ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. அவங்க வந்து என்னோட நான் என்ன செஞ்சாலும் சரின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நளினி,
0: தோல்வி வந்த போது நீங்க உங்களுக்கு சொன்ன மனதின் வார்த்தை என்ன?
1: எப்போதும் சொல்லுவாங்க இந்த நிலையும் மாறும், இந்த நிலையும் மாறும், எந்த கஷ்டத்தையும் கவலைப்படாதீங்க, புதுசா நல்லதாக தான் வரும்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, எதுவுமே நிரந்தர கிடையாது. இன்று நீங்கள் இளம் தொழில் அதிபர்களுக்கு சொல்ல விரும்பும் முதல் அறிவுரை?
1: தைரியமா இருங்க, வியாபாரத்துல வந்துங்க கத்துக்குங்க. யாராவது அந்த பாதையில போனவரை கத்துங்க. உதாரணம் என்னாட்ட மாதிரி ஒரு ஆளை நோக்கி வாங்க, எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்ல நீங்க கத்துக்கலாம்.
0: பணத்தை விட மதிப்பு மிக்கதாக நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன?
1: தூக்கம்.
0: உங்கள் வெற்றியின் பின்னால் மறைந்திருக்கும் ஒரே ஒரு தியாகம்?
1: என்னோட பர்சனல் டைம்ங்க. எனக்குன்னு சொந்தமாக டைம் தனியா இருக்காது. ஹோல் டே எந்திரிச்சதுல இருந்து கடைசி வரையிலும் நம்ம சொந்த வியாபாரமும் பொது நலத்துக்கு செய்யறதுல எனக்கு டைம் முடிஞ்சிருது பாருங்க.
0: நீங்கள் மீண்டும் 20 வயதுக்கு சென்றால் என்ன மாற்றம் செய்வீர்கள்?
1: 20 வயசுல இருந்தனா இன்னைக்கு திரும்பி சிறு வயசுல நம்ம மக்கள் இந்தியர்களுக்கு நான் வந்து வியாபாரத்துக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைச்சிருப்பேன்.
0: உங்க வாழ்க்கையின் இறுதியில் நினைத்து பெருமை கொள்வது என்ன?
1: வெற்றி. அதாவது வெற்றினா பல பேருக்கு வந்து நான் கத்து கொடுத்தேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் நான் கத்து கொடுத்துட்டேங்கறது ஒரு திருப்தி எனக்கு இருக்கணும்.
0: ஒரு மனிதரின் வாழ்க்கையில் தூக்கம்
1: ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கதான் வந்து நம்மளுக்கு மறுநாளைக்கும் எதிர்காலத்துக்கும் திரும்பி புத்துணர்ச்சி நம்ம ரிவைவலுக்கு வந்து தூக்கம் இருந்தாதாங்க இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்.
0: இன்று உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் உள்ளம் சொல்றது என்ன?
1: நல்லா கடவுள் என்னை படைச்சதுக்கு நான் எல்லாமே நல்லா வந்து சாதிச்சிருக்கிறேன்னு ஒரு திருப்தி நிலை இருக்கு.
0: யாரும் நம்பாத நேரத்துல உங்களை நீங்க எப்படி நம்புனீங்க?
1: அதாவதுங்க எனக்கு முயற்சி இருக்கு, தைரியம் இருக்கு. எங்க அப்பா கத்து கொடுத்தது தைரியம், முயற்சி, கடவுள் நம்பிக்கை. இது மூணு எனக்கு கத்து கொடுத்துட்டு போனாரு. இது மூணு வச்சு நம்ம எங்க வேணாலும் பொழைச்சிக்கலான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுங்க.
0: உங்க வாழ்க்கையில மிக கடுமையான தனிமையான தருணம் இருந்திருக்கா?
1: முதல்ல சொன்னலங்க அந்த புத்து நோய் வரும்போது தாங்க ரொம்ப ரொம்ப டவுன் ஆகுனேன்.
0: சரி, நீங்க எஸ் கே சுந்தரம் என்ற இந்த ஒரு வெற்றி பெற்ற மனிதரை பற்றி உலகம் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: எல்லாத்துக்கும் வியாபாரம் கத்து கொடுத்துட்டு போனேங்கிற ஒரு சிந்தனை, லெகசி. இந்த லெகசி வந்து எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துட்டு போனேங்கிற ஒரு பேர் இருக்கணும்.
0: உங்கள் வாழ்க்கையில் மின்னல் எஃப்எம்
1: முக்கியமான இளமை, புதுமை, இனிமை, அதான் வந்து மின்னல். நான் உண்மைக்குமே சொல்றேங்க, ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கறேன். நான் தமிழ் படிக்காத ஒரு நபர், ஆனா இன்னைக்கு நான் தமிழ் இப்படி பேசுறாங்க. மின்னல் எஃப்எம் தான் 100% அதுக்கு காரணம்.
0: அந்த அன்பிற்கு ரொம்ப நன்றி.
1: அன்சங் ஹீரோனா, அதாவது பிரபலப்படுத்தாத ஹீரோஸ பத்தி நம்ம பேசும் போதுங்க, நான் ரொம்ப பேரு எனக்கு தெரியுங்க, நான் இன்க்ளூ என்னையும் சேர்த்துங்க, எவ்வளவு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் சமுதாயத்துக்கோ, எல்லா இதுலயும் எல்லா ரீதியிலும் நம்ம ரொம்ப செயல்பட்டு இருப்போம். அங்கீகாரமோ இல்ல அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. வியாபாரத்துல அப்கோர்ஸ் நாங்க வந்து அங்கீகாரம் எதிர்பார்ப்போம், சேல்ஸ் நல்லா இருக்கணும் அதெல்லாம் எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க, இதான் முதல் முறையாக அன்சங் ஹீரோஸ் எல்லாம் அவங்கள வந்து ஹைலைட் பண்ணி பேட்டி எடுத்து பேச போறதுதான் வந்துங்க மின்னல் எஃப்எம் ஓட பெருந்தன்மைன்னு நான் சொல்லுவேன். நான் வந்துங்க ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேருந்து மின்னல்ல வந்துங்க நான் தொடர்பு வந்து நிகழ்ச்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுங்க முதல் முறையாக நான் சந்திச்சது வந்துங்க திரு குமரன். அவர் அப்ப வந்து ஸ்டேஷன்ல மேனேஜரா இருந்தாரு. அவரோட சிந்தனைகள் அப்பையும் ரொம்ப சிறப்பான சிந்தனைகளோட தான் நிகழ்ச்சி எல்லாம் புதுமையா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப ரீபிராண்டிங் நம்ம வரும்போதுங்க நிச்சயமா இப்ப இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கோங்க. யாருமே இந்த மாதிரி நினைச்சதே கிடையாது நீங்க செய்யறீங்க. அது ஏன்னா தலைமைத்துவம் லீடர்ஷிப் வந்து அவர் வந்து லீடரா இருக்கிறதுனால இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் போட்டு எல்லா மாதிரி புது நிகழ்ச்சியா போட்டு எல்லாத்தையும் திருப்திப்படுத்து. ஏன்னா போல யங் ஜெனரேஷனோட எதிர்பார்ப்பு வேற, அந்த மாதிரி ரீதியில கொண்டாந்து ரொம்ப அழகா செஞ்சு கொண்டாடுறாரு. அதே நேரத்துல எல்லா அறிவிப்பாளர் இன்க்ளூடிங் நீங்க திரேசா அங்க உள்ள அவ்வளவு பேருக்குமே வந்துங்க நான் எப்போதுமே நன்றி கடன் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நிகழ்ச்சியை விடாம தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்துங்க மின்னல் எஃப்எம் எப்பொழுதுமே எங்களோட பாராட்டு, எங்களோட வாழ்த்துக்கள். நீண்டும் புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டு வரணும் எங்களோட விருப்பம் தான்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஃப்ளிப்கார்ட் முறைகேடு சம்பந்தப்பட்ட மானிய டீசல் மோசடி வழக்குகள் இனி தண்டங்கள் மூலம் தீர்க்கப்படாது, மாறாக வழக்கு தொடர நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் பரிந்துரைத்துள்ளது. மானிய டீசல் கசிவை தடுப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் பாதித்ததை தொடர்ந்து இந்த உறுதியான நடவடிக்கை அவசியம் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். கைவிடப்பட்ட பாலிங் சுங்காய் லிமாவ் நீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை காப்பாற்ற மத்திய அரசு கூடுதலாக சுமார் 50 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 100 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள இத்திட்டம் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் 20 விழுக்காடு மட்டுமே நிறைவு செய்யப்பட்டிருந்ததாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் கூறினார். பாஸ் தலைவர்களிடையே உள்ள துரோக குணங்களே அம்னோவுக்கும் பாசுக்கும் இடையிலான அரசியல் ஒத்துழைப்புக்கு தடையாக உள்ளது என துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைத் அமிடி தெரிவித்தார். முவாஃபகத் நேஷனல் உருவாக்கப்பட்ட போது ஏற்பட்ட கடந்த கால அனுபவங்கள் பாஸ் கட்சிக்குள் தற்போது அத்தகைய மனப்பான்மை நிலவுவதை காட்டுவதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வென்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமக்கு ஆதரவு வழங்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். இதன் தொடர்பில் விசிக உயர்நிலை கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றார் அவர். கடந்த 23ஆம் நாள் நடைபெற்ற தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து இறக்கம் கண்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை கட்டம் கட்டமாக மீண்டும் திறப்பதற்கு வழிவகுக்கும் அமைதி ஒப்பந்தத்தின் சாத்தியக்கூறுகளை முதலீட்டாளர்கள் ஆராய்ந்ததால் எண்ணெய் விலைகள் சரிந்தன. சண்டை நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுகளில் முன்னேற்றம் காணப்பட்டிருப்பதும் எண்ணெய் விலை சரிவுக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி உடன்படிக்கை எட்டப்படக்கூடும் என கால வரையறை எதனையும் குறிப்பிடாமல் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான இணக்கத்தை இஸ்லாமாபாத் எப்போதும் வரவேற்கும் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தாஹிர் அஜாபி கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கா முனியாண்டி. வணக்கம்.

0: சரி மேகலா சொல்லுங்க, இந்த பாடல்
1: அழகம் பூவி வாசம் வீசு அந்த பாடல் வேணும் கேக்குறா.
0: அந்த பாடல் வேணுமா?
1: ஆமா.
0: முடியாதுன்னு சொன்னா
1: அப்படியா?
0: எந்த பக்கம் மழை பெய்கின்றது?
1: சிரம்பான் பக்கம் மழை பெய்யுது.
0: அப்படியா? சரி, சிரம்பான்ல இருந்து அந்த மழை இந்த பக்கம் அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: உங்க பக்கம் தான் டெய்லி மழை பெய்யுது.
0: இது இசை மலையா?
1: நாங்க நினைஞ்சுகிட்டே இருக்கோம்.
0: சரி சரி, பாத்து காய்ச்சல் வந்துட போது, அப்புறம் எங்களுக்கு மனசு வலிக்கும். சரியா?
1: நன்றி பிரீசா.
0: நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னலப்பன்.
4: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். 3131672173.
0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
5: இளமை, புதுமை, இனிமை.
6: 2 1 1 சேர்ந்தது, ஒன்று மசியாமல் நின்று போனது. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? அடுத்த வரி பாடுவீங்கன்னு ஆசைப்பட்டோம். காதல் காதல்
6: எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. மின்னல் வந்த புதுசுல இருந்து கேக்கும் போது ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, சோ அதனால இன்னைக்கு கேக்கலான்னு ஒரு ஆர்வத்துல கால் பண்ணி கேக்குறவங்கள்ட்ட.
0: ஆர்வத்துல அழைச்சு கேக்குறீங்களா? சரி, பாட்டு கடையில இந்த மாதிரி ஆர்வமானவங்களதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேக்கலாம்.
6: மின்னலோட நிகழ்ச்சிலாம் சரியான சூப்பர். பாடுற பாட்டுலாம், போடுற பாட்டுலாம் அப்படிதான் இருக்கு. போங்க,
0: பிடிச்சிருக்கா?
6: ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு.

பாட்டு கடையில் நீங்களும் அழைத்து உங்கள் இதய விருப்ப பாடல்களை கேட்கலாங்க. ஆனா கேட்கும் போது நீங்க ஒரு சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பின்னணியில வானொலி சத்தமாக ஒலித்தால் நீங்க பேசுறது கேட்காது. அப்புறம் தொழில்நுட்ப கோளாறு, அழைப்பு பாதிலே துண்டிக்கிறது, இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு கூட பாடலை கேட்கணும் ஆவலா? அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன நீங்க சொன்னா கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க என்ன பாடல் வேணும்னு கேட்பீங்கன்னு ஆவலா காத்திருக்கின்றோம். சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3-4-4-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து கேட்கலாம். இது உங்க அபிமான பாட்டு கடைங்க.

0: சிவமலர் கோலஸ்லாங்கல்ல இருந்து பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: முதல் பூ எதுவோ உன் பேரோடு, முதல் சொல் எதுவோ தாய்மொழியோடு, அதை நான் அறிந்தேன் ஐயா ஐயா, I'm thinking of you. அந்த பாட்டு
1: வேணும்ப்பா. பாடல பாட்டா பாடி கேட்டிருக்கீங்க. சரி, இந்த பாடலை கேட்கும் போது இப்போ இந்த நொடி யாரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க?
0: என் வீட்டுக்காரர் தான்.
1: அச்சோ, வீட்டுக்கார பேர் என்ன?
0: வீட்டுக்காரர் பேரு எட்வின் போல்.
1: அவர் இப்ப இந்த தருணத்துல இந்த பாடலை கேட்பாரா?
0: கேட்பாரு.
1: எப்படி?
0: அவரு வேலை செஞ்சும் போது மின்னல் எஃப்எம் கேப்பாங்க, அந்த டைம்ல கேப்பாங்க.
1: ஆனா இப்போ கேக்கணுமே, அன்பு மனைவி பேசுறாங்கல்ல.
0: வேலை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப அவர் வேலை முடியற வரைக்கும் மின்னல் எஃப்எம் தான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு.
1: சரி, அன்பு கணவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
0: அவரை ரொம்ப லவ் பண்றேன், அதுதான் சொல்லணும்.
1: சரி, உங்க காதலுக்காக இந்த பாடல், சரியா?
0: ஓகே, தேங்க்யூ,
1: நன்றி.

0: சொல்லுங்க மகேஸ்வரி, உங்களுக்கு என்ன பாடல் கேட்க ஆசையா இருக்கு? யாரோட பார்வைக்கு நன்றி சொல்லணும்னு அந்த இதயம் துடிக்கின்றது? கலந்த ஒரு சிறப்பு. கணவர் பெயர் சொல்லலையா?
1: அருண் பிரசாந்த்.
0: அவர் எங்க இருக்காரு இப்போ?
1: என் பக்கத்துல தான்
0: இருக்காரு. அது எப்படி? முதல்ல நன்றி அவர்கிட்ட சொன்னீங்களா?
1: சொல்லிட்டேன்.
0: சொல்லிட்டு இப்ப வானொலியில அழைத்து சொல்லணும்.
1: ஆமா,
0: கேட்டுட்டு அந்த பாடலை இருவருமா வானொலியில இருந்து நீங்க கேக்கணும். ஓ, பயணத்துல இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி, பக்கத்திலேயே கணவரை வைத்து நன்றி அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி அழைத்தீங்களே, இப்ப வானொலியில சொல்லுங்க, இது வரைக்கும் கணவர்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: அவர்கிட்ட சொல்லிடுவேன், எதுவும் இல்ல, எல்லாமே பிடிக்கும். அவரோட கேரக்டர், குணாதிசயங்கள்,
0: சரி, எல்லாமே பிடிச்சது.
1: ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு இல்ல,
0: ஒட்டுமொத்தமா உங்க கணவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
1: ஆமா.
0: கோபம் எல்லாம் படுவீங்களா? அப்படி வாங்க வலிக்கு. கோபலாம் படக்கூடாது, நல்லா பாத்துக்கணும். முடியுமா?
1: முடியும்.
0: சரி, உங்களுக்காக, உங்க இருவருக்காக, இந்த காதல் ஜோடிக்காக அடுத்த பாடல்

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MindApps e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 71 9

0: வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொளியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM யும் டேக் பண்ணுங்க.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9

0: சொல்லுங்க ஸ்ரீ வெங்கடேஷ், என்ன பாடல்?
1: மலரே மௌனமா, அந்த பாட்டு வேணும் எனக்கு. என் வைஃப்க்காக அந்த பாட்டு நான் கேக்குறேன். இப்போது அவங்க மௌனமாவே இருப்பாங்க, அதனால அந்த பாட்டு.
0: இது நியாயமா? சொல்லுங்க. மனைவியின் மௌனத்தை கலைப்பதற்காக கணவர் அழைச்சு மலரே மௌனமா. இந்த காதலையும் அன்பையும் எங்களால தெரியல எப்படி சொல்லணும்னு தெரியல, நீங்களே சொல்லுங்களேன்.
1: எனக்கும் தெரியல,
0: உங்களுக்கும் தெரியல.
1: அமைதியாவே இருப்பாங்க, நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்க அப்படி எதிர்ப்புறமா அமைதியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
0: நல்லதுதான்.
1: அமைதியாயிட்டேன்னா, கேப்பாங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு.
0: உலகத்துல பல பேரோட பிரச்சனை என்ன தெரியுங்களா, அவங்க பேசுறத மௌனமா யாரும் கேட்க மாட்டாங்களான்னு துடிக்கிறாங்க. உங்களுக்கு அன்பான மனைவி இப்படி மௌனமா கேக்குறாங்களே, நீங்க கொடுத்து தானே வச்சிருக்கணும்.
1: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
0: அந்த மௌனமான மனைவியின் பெயர் என்ன?
1: புவனேஸ்வரி.
0: நீங்க பேசுற மாதிரி அவங்களும் பேசினா என்னத்துக்கு ஆகுறது குடும்பம்?
1: அப்ப அப்பப்ப நானும் எனக்கு தோணும், ஆனா
0: ஒரே சிரிப்பு வேற உங்களுக்கு.

0: இருந்து மேகலை அழைச்சிருக்கீங்க. என்ன பாடல்?
1: ஜாதி மல்லி பூச்சரமே, சங்க தமிழ் பாச்சரமே. இந்த பாடல் வரிகள்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும். அது எனக்கு ரொம்ப நாள் அந்த வானொலியில இந்த பாட்டு நான் கேட்கல, அதனால இந்த பாட்டு நான் ரொம்ப விரும்பி கேக்குறேம்மா.
0: அது நீங்க கேக்கும் போதே தெரியுது. இப்படி விரும்பி கேட்டு கொடுக்காம போவோமா என்ன? எடுத்துக்கோங்க பாட்டு கடையில. சரியா?
1: சரிம்மா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஆமா, பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், அவங்க பாசம் மட்டும் போதும், அதுதான் எங்களுக்கும் வேணும். சரி, அகிலன் அவர் 2 வயது இன்று கொண்டாடும் லக்ஷனுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். லக்ஷன் இன்று தன்னுடைய 2 வயது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். 7 அவருக்கு மட்டும் கிடையாது, யார் யாருக்கெல்லாம் இன்று 7 பிறந்த நாளோ உங்க எல்லாருக்கும் தீரா இசையின் குறிப்பாக பாட்டு கடையின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து. திருமண நாளாக இருந்தனாலும் வாழ்த்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று போல் என்றென்றும் உங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதாங்க எங்களுக்கு வேணும்.

திரா இசையின் நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். பாட்டு கடையும் ஒரு நிறைவை காண்கின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் ரைசா லசாரு. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறார் பிரவீன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். எஸ்பிஎம் கல்வியை முடித்தவர்கள் வேளாண் தொழில்நுட்பம் உட்பட தொழில் திறன் பயிற்சி டிவிட் துறைகளில் சேர ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இது இளைஞர்களுக்கு அதிக வருமானம் தரும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமிரி தெரிவித்தார். இவை இனி நாட்டின் வேளாண் பொருள் துறைகளில் திறமையான தொழிலாளர்களை உருவாக்குவதற்கான முதன்மை தேர்வாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொருளாதார அமைச்சின் கீழுள்ள வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் தேக்கம் காணாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அவற்றின் செயலாக்கம் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என அதன் அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நாசிர் கூறியுள்ளார். தேசிய பொருளாதார நடவடிக்கை கூட்டத்தின் மூலம் நெருக்கடியின் தாக்கங்களை கையாள்வதற்கு அரசாங்கத்தின் தலையீட்டின் தேவையை அமைச்சர் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வேளாண் மூலப்பொருள் துறை இளையோரின் ஆர்வத்தையும் பங்களிப்பையும் ஈர்ப்பதில் தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொள்கிறது என்று தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நுராயினி அகமது தெரிவித்துள்ளார். நடப்பு பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப அதன் ஆற்றல் வளர்ந்துள்ள போதும் இத்துறையின் மீது இளையோர்கள் இன்னமும் எதிர்மறையான எண்ணத்தை கொண்டுள்ளனர். குறிப்பாக இளையோருக்கு நீடித்த போட்டித்தன்மை வாய்ந்த வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் இத்துறை பெரும் ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையின் போது நிகழ்ந்த குண்டு தாக்குதலில் இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த குறைந்தது 5 தொண்டர்கள் காயமடைந்தனர். கொல்கத்தாவிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனிஹாத்தி பகுதியில் இரவு நேரத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தமிழக தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவான நிலையில் ஆளுநர் விஜயை ஆட்சியமைக்க அழைக்காமல் இருப்பது மக்களாட்சியை அவமதிப்பாகும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே அன்றி ஆளுநர் மாளிகை அல்ல என்றும் அவர் கூறினார். அரசியலமைப்பு பொறுப்பில் இருப்பவர்களும் அதன் கடமையை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.

என்ன ஒரு ஆனந்தம் உங்களை பார்த்து பேசுறதுல, பார்த்து பேசுறதுலயா பேச போறீங்க, எப்படி பாப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு காற்றின் மொழியில் மலரும் நினைவுகளில் உங்களை பார்க்க தான் போறோம். டிக்டாக் நேரலையில ரொம்ப காலம் கழித்து, ரொம்ப நாள் கழித்து அப்படின்னு சொல்லலாம். அதோட சேர்த்து உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை, தெலுங்கு திரை இசை பாடல்கள்னு இன்றைய காற்றின் மொழியும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த வகையில் நிறைந்திருக்க போகின்றது. அதனால உங்களோட காற்றின் மொழியில் பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். தொடக்க பாடலை கொஞ்சம் வைபா ஆரம்பிக்கலான்னு மாவா என் தைனா ஸ்ரீகிருஷ்ணா கொண்டு வராரு. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
3: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களுக்கு விக்கிறாங்க, தெரியல?
2: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
3: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
4: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
5: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். தெலுங்கு திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில தெலுங்கு சினிமா உலகில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் ஸ்ரீ விக்ரம் ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற இவர் அல வைகுந்தபுரமுள்ளு, அத்தாரிந்து கிடாரடி, சன் ஆஃப் சத்தியமூர்த்தின்னு நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. இவர் அடுத்து இயக்கவிருக்கும் ஒரு திரைப்படம் ஒரு புராண கதையை வந்து மையப்படுத்தி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வராரு. இந்த மாதிரி புராண கதைகள் இப்ப இந்திய சினிமால அதிகமாகவே திரைப்படமாக்கப்படுவதை நம்மளால பார்க்க முடிக்கிறது இல்லையா. இந்த வகையில கணினியால் உருவாக்கப்பட்ட காட்சிகள் VFX அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி உயர்தர காட்சிகளோடு நடிகர் ஜூனியர் NTR இவரது நடிப்பில் ஒரு திரைப்படத்தை இயக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த வகையில இந்த மாதம் 20ஆம் தேதி இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு காணொலியை வந்து இவங்க சமூக ஊடகங்களில் வெளியிட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. கண்டிப்பா நடிகர் ஜூனியர் NTR இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு இல்லையா, எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே RRR அப்படின்ற ஒரு வரலாற்று திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த திரைப்படம். அதே வரிசையில் இந்த திரைப்படமும் வெளியாக உள்ளது. ஏறத்தாழ ஒரே மாதிரியான ஒரு கதை களத்தோட அவரோட ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த திரைப்படத்திற்கு வந்து காத்திருக்காங்க. இந்த வகையில இயக்குனர் ஸ்ரீ விக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர் இயக்கிய சன் ஆஃப் சத்தியமூர்த்தி அப்படின்ற திரையிலிருந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம். இது

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் காற்றின் மொழி நிகழ்ச்சியில். சரிங்க, தெலுங்கு சினிமாவில் அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ஒரு திரைப்படம் வெளியாக உள்ளது அப்படின்னா நடிகர் பிரபாஸ் அவருடைய நடிப்பில், இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா அவருடைய இயக்கத்தில் வெளிவரவிருக்கும் ஸ்பிரிட் அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்காக முக்கியமான அதிரடி காட்சிகள் கூடிய விரைவில் படமாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகளுக்காக நடிகர் பிரபாஸ் வந்து கடுமையான உடற்பயிற்சியில் வந்து தொடங்கியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கண்டிப்பா உடலை வருத்தி நடிப்பதில் ரொம்பவே பிரபலமானவர் ஒரு தெலுங்கு சினிமா நடிகர்களில் பிரபாஸ். ஏன்னா வந்து பாகுபலி, சாகு இந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. இந்த திரைப்படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக வலம் வரப்போகிறார் அப்படின்னும் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அந்த அதிரடி காட்சிகள் வந்து இந்த காவல்துறை அதிகாரியா அவர் வந்து நடிக்க போகும் காட்சிகள் தான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகின்றது. இந்த அதிரடி காட்சிகளுக்கு மட்டும் சுமார் 20 நாட்கள் வந்து படப்பிடிப்பு அவங்க நடத்த உள்ளாங்க அப்படின்னும் தெரிய வருகின்றது. கண்டிப்பா நடிகர் பிரபாஸ் அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, சந்தீப் ரெட்டி வங்கா இவர் வந்து உண்மைக்கு நெருக்கமான அதிரடி காட்சிகளை எடுப்பதில் ரொம்ப புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இருவருடைய ரசிகர்களுக்கும் வந்து கூடிய விரைவில் ஒரு மிக சிறந்த அனுபவத்தை இந்த ஸ்பிரிட் அப்படின்ற திரைப்படம் வழங்கும் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அடுத்து நடிகர் பிரபாஸ் அவருடைய நடிப்பில் வந்த மிர்ச்சி அப்படின்ற திரையிலிருந்து அடுத்த ஒரு பாடலை கேட்கலாம். இதுவும்

0: அஸ்வினி என்ன யோசனை?
1: முட்டை பொறிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: முட்டை பொறிக்க போறியா?
1: பின்ன அடிக்கிற வெயிலுக்கு என்னதான் பண்றது?
0: ஓ, அதுக்குதானா? கருப்பு சட்டை போடக்கூடாது, குளுமையான உணவை சாப்பிடணும், முக்கியமா தண்ணி அதிகமா குடிக்கணும். தண்ணி குடிச்சியா?
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள், இந்த மாதிரி நிறைய பெயரை வைத்து இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் சொத்து மதிப்பை வைத்திருப்பவர்களை வந்து நம்ம அழைப்போம். சமூக ஊடகங்களில் இப்போலாம் வந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. அந்த மாதிரி ஒரு சமூக ஊடக பயனர் ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாகவே ஆங்கிலத்தில் மில்லியனு பில்லியனு அப்படின்ற இந்த இரண்டு வார்த்தைகளை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். மில்லியனர் அதாவது ஒரு மில்லியன் என்பது 10 லட்சம், பில்லியனர் 1 பில்லியன் என்பது 100 கோடி. அதாவது இந்த இரண்டு வார்த்தைகளுக்கான அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப பெரிய அளவுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எந்த வகையில வந்து அவர் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு பார்த்தோம்னா, 1 மில்லியன் வினாடிகள் என்பது பார்த்தோம்னா வெறும் 12 நாட்கள் தானா, இதுவே 1 பில்லியன் வினாடிகள் என்று சொன்னால் அது வந்து 31 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வித்தியாசம் தான் இந்த மில்லியனருக்கும் பில்லியனருக்கும் உள்ள வித்தியாசம்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. 10 லட்சத்திற்கும் 100 கோடிக்கும் ஒரு வித்தியாசம். இதை வந்து நம்ம சுவாரஸ்யமா கணக்கியல் வகையில இல்லாம இந்த மாதிரி நமக்கு எளிதா புரியும் வகையிலும் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஊடக பதிவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. அதில் ஒரு பதிவு தான் இதுவும். கோடிகளை லட்சங்களை பத்தி நிறைய பேசிட்டோம், அதனால பிசினஸ் மேன் அப்படின்ற அந்த ஒரு திரையில இருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். இதுவும்

0: இன்றைய வணக்கம் மின்னலில்,
1: அதாவது பகல் நேரத்துல தூங்கி இரவுல எந்திரிச்சோடனே இந்த 6-7 மணி எல்லாம் பார்த்தோம், ஐயோ வேலைக்கு மணியாச்சே, பள்ளிக்கு மணியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பரிதவிச்சு போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
3: எனக்கு நடந்திருக்கு மோகன். ஒரு தாட்டி நான் நார்மலா மதியான டைம்ல தூங்குற ஆள் இல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தனால ஒரு 5:30 போல படுத்தேன். என்னோட பேட் டைம் என்னன்னா, வீட்டுல அம்மா இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் ஒண்டிதான் இருந்தேன். 5:30 படுத்து 7:20 ஆச்சு. நான் வெளியில பாக்கல, கடிகாரத்தை பார்த்தோன்னா ஐயோ மணி 7:20 ஆச்சு. காலையிலன்னு சொல்லி ஏஞ்சி குளிச்சு கிழிச்சிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா எங்க வீட்டு கீழே வந்து பர்கர் கடை இருக்கும். காலையில 7 மணிக்கெல்லாம் பர்கர் கடை போட்டு. அப்புறம் எனக்கு நான் அந்த பதட்டத்துல மொகன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன அது இதுன்னு சொல்லி போனை எடுத்து பார்த்தாதான் தெரியுது 7 மதியம் அப்படின்னு.
1: ராத்திரிங்க மதியம் கூட
2: அப்புறம் நினைக்கிறேன் ஒரு பகர் ஒண்ணு வாங்கிட்டு போய் திரும்பி தூங்கலாம் போல எழுந்த நேரத்துல.
3: அப்புறம் கிளம்பின மாதிரியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: எஸ்பிஎம் முடித்தவர்கள் திபெத்தில் சேர ஊக்குவிக்கப்படுகின்றனர். வேளாண் பொருள் துறை போட்டித்தன்மை வாய்ந்த வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் பெரும் ஆற்றலுடையது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மேம்பாட்டு இடைவெளியை குறைக்கவும் மக்களின் நல்வாழ்வுக்காக வர்த்தக முதலீடு உணவு உத்தரவாதத்தை விரிவுபடுத்தவும் புரூனை, இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், கிழக்கு ஆசியான் வளர்ச்சி பகுதியின் வாயிலாக வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளது. பிலிப்பீன்ஸ் சிபோவில் நடைபெறும் அம்மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த உச்சநிலை கூட்டம் வளர்ச்சியடையாத பகுதிகள் மேம்பாட்டு நீரோட்டத்தில் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். எஸ்பிஎம் முடித்தவர்கள் வேளாண் தொழில்நுட்பம், தொழில்திறன் கல்வி, திபெத் துறைகளில் சேர ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இது இளைஞர்களுக்கு அதிக வருமானம் தரும், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமிரி தெரிவித்தார். இத்துறைகளை இனி 2ம் அல்லது 3ம் தேர்வாக கருதக்கூடாது என்றும் நாட்டின் வேளாண் பொருள் துறைகளில் திறமையான தொழிலாளர்களை உருவாக்குவதற்கான முதன்மை தேர்வாக மாற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொழில்துறைக்கு தேவையான திறன்கள் இருந்தால் வேளாண் திபெத் பட்டதாரிகள் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு மேல் வருமானம் ஈட்டும் திறனை கொண்டிருக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே நாட்டின் வேளாண் பொருள் துறை இளம் தலைமுறையினரை கவர்ந்தெழுப்பதில், குறிப்பாக அத்தொழில்துறையில் தொழில்முனைவு வாய்ப்புகளை ஆராய்வதில் தொடர்ந்து சவால்களை சந்தித்து வருகிறது. தற்போதைய பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப அதன் ஆற்றல் வளர்ந்திருக்கும் போதிலும் இத்தொழில்துறையால் நிலையான, தரமான, நவீன வாழ்க்கைச் சூழலை வழங்க முடியாது என்னும் எண்ணம் அவர்களிடையே உள்ளது. அதற்கு காரணம் என தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டதோஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமாட் கூறினார். அத்தொழில்துறை உண்மையில் இளைஞர்களுக்கு நிலையான, போட்டித்தன்மை வாய்ந்த வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார அமைச்சின் கீழ் உள்ள வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் தேக்கம் காணாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அவற்றின் செயலாக்கம் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் கூறியுள்ளார். தேசிய பொருளாதார நடவடிக்கை கூட்டம் மூலம் நெருக்கடியின் தாக்கங்களை கையாள்வதற்கு அரசாங்கத்தின் தலையீட்டின் தேவையை அமைச்சர் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருகிறது. வளர்ச்சி திட்டங்களால் ஏற்படும் கூடுதல் நன்மைகள் மக்கள் நாட்டின் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துவதால் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்வதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் கைவிடப்பட்ட பாலிங் சுங்காய்லிமாவ் நீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை காப்பாற்ற மத்திய அரசு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 100 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள இத்திட்டத்தின் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் 20 வழுக்காடு மட்டுமே நிறைவு செய்யப்பட்டிருந்ததாக அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் கூறினார். இத்திட்டம் முழுமை பெறுவது உறுதிப்படுத்த அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஃபிளிப்கார்ட் முறைகேடு சம்பந்தப்பட்ட மானிய டீசல் மோசடி வழக்குகள் இனி தண்டங்கள் மூலம் தீர்க்கப்படாது, மாறாக வழக்கு தொடர நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கசிவை தடுப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் பாதித்ததை தொடர்ந்து இந்த உறுதியான நடவடிக்கை அவசியம் என்று அமைச்சர் டதோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் கூறினார். மானிய டீசல் மோசடி வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதுடன் சம்பந்தப்பட்ட தரப்பினரை நீதியின் முன் நிறுத்துவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் புதிய அடையாள அட்டை மைகாட்டில் தற்போதுள்ள 23 கூறுகளை காட்டிலும் 53 பாதுகாப்பு கூறுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என தேசிய பதிவுத்துறை JPN தலைமை இயக்குநர் டத்தோ பட்ருல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார். அந்த மைகாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பாதுகாப்பு அம்சங்களில் லேசர் பொறிப்பு, ஹோலோகிராம், மைக்ரோ டேக்ஸ், செயலாக்க நோக்கங்களுக்கான QR குறியீடு போன்றவற்றை அது கொண்டிருக்கும் என்றவர் விவரித்தார். நாடு தொழில் முனைவர் சூழலமைப்பை வலுப்படுத்த முயற்சிகளை முன்னெடுத்திருக்கும் இவ்வேளை, ஊடகத்தார் தொழில் முனைவு சார்ந்த திறன்களையும் சந்தை இயக்கவியல் குறித்த ஆழமான புரிதலையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM-இன் தலைமை இயக்குநர் அஷ்வாடி இஸ்மாயில் அறிவுறுத்தினார். குறிப்பாக இளம் ஊடகத்தினர் மற்றும் உள்ளடக்க உருவாக்குபவர் மத்தியில் அது அவசியம். மலேசியா சிறந்த தொழில் முனைவு நாடாக உருவெடுக்க குறைந்தது 25 விழுக்காட்டு தொழில் முனைவர் அல்லது 7 மில்லியன் பேர் தேவைப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: சிங்கப்பூர் சுகாதார அறிவியல் ஆணையம் பான்ஜியா நடவடிக்கை என அழைக்கப்படும் உலகளாவிய செயலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தரை, வான், கடல் சோதனை சாவடிகளில் 6,641 சட்டவிரோத சுகாதார பொருட்களை கைப்பற்றியது. 90 நாடுகளை உட்படுத்திய 18th பான்ஜியா நடவடிக்கை மார்ச் மாதம் 10th முதல் 23 வரை இன்டர்போலுடன் சேர்ந்து ஒருங்கிணைந்த முறையில் நடத்தப்பட்டது. கைப்பற்றப்பட்ட பொருட்களில் பெரும்பாலானவை வலி நிவாரணிகள் அல்லது மயக்க மருந்துகள் அடங்கும். மேலும் பரிந்துரைக்கப்பட்ட ஐவர்மெக்டின் போன்ற ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்துகள் உட்பட அஞ்சல் சேவை மூலமாக அனுப்பப்படவிருந்த மருந்துகளும் அந்நடவடிக்கையின் போது பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வென்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமக்கு ஆதரவு வழங்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். இதன் தொடர்பில் விசிக உயர்நிலை கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றார் அவர். கடந்த 23rd நாள் நடைபெற்ற 17th சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மை கிடைக்க தவறியதால் இதர கட்சிகளின் ஆதரவை அக்கட்சி நாடுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து விலகியுள்ள காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் 5 இடங்களை மட்டுமே கொண்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் தமிழக தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவான நிலையில் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது மக்களாட்சியை அவமதிக்கும் செயல் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே அன்றி ஆளுநர் அல்ல என்றும் அவர் கூறினார். தாவேக தலைவர் விஜய் 2nd முறையாக ஆளுநரை நேரில் சந்தித்து பேசியுள்ள நிலையில் இன்னும் ஆளுநர் அழைப்பு விடுக்காததற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். அரசியலமைப்பு பொறுப்பில் இருப்பவர்களும் அதன் கடமையை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையின் போது நிகழ்ந்த குண்டு தாக்குதலில் இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த குறைந்தது 5 தொண்டர்கள் காயமடைந்தனர். கொல்கத்தாவிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனிஹாதி என்னும் பகுதியில் இரவு நேரத்தில் அச்சம்பவம் நடந்தது. அப்பகுதி மக்களுடன் அக்கட்சியின் தொண்டர்கள் உரையாடி கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் வெடிகுண்டுகளை வீசி அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி உடன்படிக்கை எட்டப்படக்கூடும் என கால வரையறை எதனையும் குறிப்பிடாமல் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. அவ்விரு நாடுகளும் அவற்றுக்கிடையில் எங்கே வேண்டுமானாலும் தீர்வு காணட்டும், இஸ்லாமாபாத் அதனை எப்போதும் வரவேற்கும் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தாஹிர் அன்ராபி கூறினார். பாகிஸ்தானில் உடன்பாடு காணப்பட்டால் அது தனது நாட்டுக்கான மரியாதையாக இருக்கும் என அவர் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளரிடம் தெரிவித்தார். SPM முடித்தவர்கள் திபெத்தில் சேர ஊக்குவிக்கப்படுகின்றனர். வேளாண் பொருள் துறை போட்டித்தன்மை வாய்ந்த வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் பெரும் ஆற்றலுடையது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2010 இன்றைய நாளில் அரச மலேசிய கடற்படையின் கேடி டூயோங் பிரிவு வேலையிட சுகாதார பாதுகாப்பு தரநிலை ஓசாஸ் 1.8/1 2007 சான்றிதழை பெற்ற ஆயுத படைகளின் முதல் அமைப்பு என்று வரலாறு படைத்தது. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. பேரா லுமோ கேடி லுக்கியோ கப்பலில் நடந்த இந்த ஓசாஸ் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தற்காப்பு அமைச்சர் டெத்துஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாஹித் ஹமிடி தலைமையேற்றார். அந்நிகழ்ச்சியில் அவருக்கு கடல்சார் சிறப்பு படையின் மதிப்புரு அங்கீகாரமும் விமான பிரிவின் சிறப்பு சின்னமும் வழங்கப்பட்டது. கேடி டூயோங் அரச மலேசிய கடற்படையின் சிறப்பு பிரிவாகும். இது முக்குளிப்பு, கடலடி தொழில்நுட்பம், மீட்பு, வெடிபொருள் செயலிழப்பு, கண்ணிவெடி அகற்றல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறது. கேடி டூயோங் நாடு முழுவதும் தேடி மீட்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுவதோடு மனிதநேய பேரிடர் உதவி பணிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய வரலாறு என்றால் நபி அவர்களினுடைய வரலாறை சொல்ல வேண்டுமா? இல்லை, நபி அவர்களுக்கு முன்னாலேயும் இஸ்லாம் இருந்துச்சே. அப்ப நபிமார்களை பற்றிய வரலாறு நாம் பேச போகிறோமா என்றால், நபிமார்களுக்கு முன்னாலும் வரலாறு இருக்கின்றதே. இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், 1300 கோடி வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்களே. இப்படி என்றால் இந்த உலகத்தை பற்றிய வரலாறும் இஸ்லாமிய வரலாறு தானே? இந்த உலகத்தை இறைவன் ஏன் படைத்தான் என்ற அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பதுதான் மிக ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். இந்த மாபெரும் அண்ட சராசரங்களை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா 1300 கோடி வருடங்களுக்கு முன்னால், நன்றாக கவனியுங்கள், 1300 வருடங்கள் அல்ல, 1300 கோடி வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் படைத்தான். இந்த அண்டர் சராசரங்கள் என்று சொன்னால், இந்த பூமி பந்தையை சேர்த்து இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்கள் மட்டுமல்ல, சூரிய குடும்பத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பால்வெளி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் ஏன் இதை படைச்சிருக்கான்? ஹதீஸே குதுசியிலே வந்திருக்கின்றது, குன்து கன்சம் மஹ்ஃபியா, நான் ஒரு மறை பொருளாக இருந்தேன். அல்லாஹுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. படைப்புகளுக்கு ஆரம்பம் இருக்கின்றது, முடிவும் இருக்கின்றது. ஆக அல்லாஹ் தன் வல்லமையை வெளிக்காண்பிப்பதற்காக படைப்புகளான நம்மையும் ஜின்களையும் மனித வர்க்கம் தாவர வர்க்கம் இந்த உலகு இதை சார்ந்த அண்ட சராசரங்கள் இவை அனைத்தையும் அல்லாஹ் தன் வல்லமையை வெளிக்காண்பிப்பதற்காக படைத்தான். அவனுடைய வல்லமை என்ன என்பதை இவ்வளவு ஒரு அழகான அறிவான மனித படைப்பை படைத்து அல்லாஹ் தன் குதிரத்தை வெளிக்காண்பிக்கின்றான். இந்த உலகு எவ்வாறு அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது! மனித தேவைகளுக்கு தாவரங்கள், மனித தேவைகளுக்கு மற்ற உயிரினங்கள் என்று பல கோடி விஷயங்கள் நுட்பமாக அமையப்பெற்ற இந்த உலகு அல்லாஹ் தன் வல்லமையை வெளிக்காண்பிப்பதற்காகத்தான் படைத்திருப்பதாக சொல்கின்றான். மனித குலத்தை ஏன் படைத்தான்? ஜின் வர்க்கத்தை ஏன் படைத்தான்? முதலிலே எதை படைத்தான்? எந்த விதத்திலே, எந்த அமைப்பிலே வல்ல இறைவன் இவைகளை அமைத்தான் என்ற கேள்விகளுக்கு வரும்பதற்கு முன்னால், முதன் முதலாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எதிலிருந்து அவன் ஆரம்பித்தான் என்று சொல்லும் பொழுது, ஆய்வாளர்கள், உலமா பெருமக்கள், மார்க்க விற்பன்னர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதிலே முதலாவது அல் கலம் என்று சொல்லப்படக்கூடிய எழுதுகோலை அல்லாஹ் படைத்ததாக சொல்லுகிறார்கள். வேறு சில உலமா பெருமக்கள் அறிவை முதலிலே படைத்ததாக சொல்லுகிறார்கள். அறிவை அல்லாஹ் படைத்தான். அந்த அறிவை அல்லது எழுதுகோலை அல்லது வேறு மார்க்க விற்பன்னர்கள் சொல்லுவது போல நூரே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒளியை படைத்ததாகவும் சில உலமாக்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் முதன் முதலிலே நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய நபிகளாரினுடைய ஒளியை படைத்தான். அல்லாஹ் முதன் முதலிலே எழுதுகோலை படைத்தான். அல்லாஹ் முதன் முதலிலே அறிவை படைத்தான் என்று பல கருத்துக்கள் இருந்தாலும், அது அந்தந்த தலங்களிலே அல்லாஹ் படைத்த முதல் விஷயமாக இருந்திருக்கலாம். அறிவை படைத்த விஷயத்திலே ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அல்லாஹ் முதன் முதலாக அறிவை படைத்த பிறகு அந்த அறிவை பார்த்து சொன்னான், அக்பில், இங்க முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டான் அல்லாஹ். அறிவு என்ற அந்த பொருள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ஆணைக்கு ஏற்ப முன் நடந்து வந்தது. பிறகு அல்லாஹ் சொன்னான், அதுபிர், பின்னாடி போ. இறைவனுடைய சொல் கேட்டு உடனேயே பின்னோக்கி சென்றது. ஏன், எதற்காக முன்னே வரச் சொன்னாய், எதற்காக பின்னே போக சொல்கிறாய் என்பதாக எந்த கேள்வியும் இல்லாமல், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இப்பொழுது பேசுவது அறிவுடன். ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்பதுதான் அறிவு. ஆனால் இறைவனிடத்திலே அந்த கேள்விகள் கேட்க கூடாது என்பது அந்த அறிவுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே இறை கட்டளையை உடனே செய்தது. ஏன், எதற்கு என்று கேட்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவிடத்திலே கேட்டான், நீ யார் என்பதாக. அதே போல நான் யார் என்பதாகவும் அல்லாஹ் கேட்டான். அதற்கு அந்த அறிவு சொன்னது, இறைவா, நான் உன்னால் படைக்கப்பட்ட ஒரு பலவீனமான அடியான், நீ என்னை படைத்த வல்லமை மிக்க இறைவன் என்பதாக பதில் சொன்னது. இதனுடைய சிறந்த பதிலை, அறிவான பதிலை கேட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு ரப்புல் ஆலமீன் சொன்னான், அறிவே, என் மாண்பின் மீதும் மகத்துவத்தின் மீதும் ஆணையாக உன்னை விட மேலான படைப்பை நான் படைக்கப் போவதில்லை. ஏவலையும் விளக்கலையும் நடப்பதையும் நடக்க வேண்டியதையும் உன்னாலேயே படைக்கப் போகிறேன் என்பதாக சொன்னான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த அறிவை வைத்து தான் இறை கட்டளைகளிலே செய்ய வேண்டுமென்று சொன்னதை ஒரு மனிதன் செய்வான். அவன் அறிவின் மூலமாக செய்யக்கூடாது என்று இறைவன் தடுத்ததை இந்த அறிவின் மூலமாகத்தான் தன்னை செய்யக்கூடாது என்ற அந்த கட்டளையின்படி தடுத்து கொள்வான். அதேபோல ஒரு மனிதன் செய்த தவறுகளுக்கான தண்டனையும் ஒரு மனிதன் செய்த நன்மைகளுக்கான வெகுமதிகளும் இந்த அறிவை அடிப்படையாக வைத்தே இறைவன் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். ஏன் மனிதனுக்கு இறைவன் அறிவு மற்றும் உணர்வுகள் என்ற இரண்டு விஷயங்களை கொடுத்திருக்கின்றான்? அறிவின்படி ஒரு மனிதன் சரியாக நடக்கும் பொழுது அவனிடத்திலே தவறுகள் ஏற்படுவது குறைவு. ஆனால் உணர்வுகளை அடிப்படையாக வைத்து அவன் செயல்படும் பொழுது பல நேரங்களிலே அவன் வழி தவறி சென்று விடுகின்றான். ஆகவே இறைவன் அந்த அறிவை படைத்த பொழுது சந்தோஷப்பட்டு இந்த அறிவின் காரணமாகவே ஏவலும் விலகலும் நல்லவை நடப்பதும் தீமை நடப்பதும் நிகழும் என்பதாக இறைவன் கூறுகின்றான். ஆக முதலாவதாக அல்லாஹ் படைத்தது அறிவு. சில மார்க்க விற்பன்னர்களுடைய கருத்துப்படி எழுதுகோலை அல்லாஹ் படைத்தான். எழுதுகோலை ஏன் படைத்தான்? நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால இதை இப்படி செய்யணும், இதற்கு பிறகு இது வர வேண்டும், அதற்கு பிறகு அந்த செயல் வர வேண்டும் என்பதாக திட்டங்கள் போடுவோம். அதுபோல இறைவன் இந்த மகா பெரிய அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்னால் இந்த முழு திட்டத்தையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற திட்ட ஏட்டை படைத்து அந்த திட்ட ஏட்டிலே பேனாவை வைத்து முழு அகிலத்தினுடைய வரலாறையும் எழுத வைக்கின்றான். நடந்தது வரலாறு, நடக்கப் போவது திட்டங்கள், நமக்கான இந்த வரலாறு இறைவனுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே எழுதப்பட்ட திட்டம். பெரு நிகழ்வுகள், சிறு நிகழ்வுகள், சிறிய அசைவுகள், பெரும் போர்கள் அனைத்தையும் அல்லாஹ் அந்த எழுதுகோலை கொண்டு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டிலே எழுதச் சொன்னான். அந்த எழுதுகோல் கேட்டது, நான் எதை எழுத வேண்டும் இறைவா என்பதாக. நடக்கப் போவது எழுது என்பதாக அல்லாஹ் சொன்னான். இறைவன் மகோன்னதமானவன், அறிவு மிக்கவன், நுண்ணறிவு மிக்கவன் ரப்புல் ஆலமீன். அவனுடைய திட்டங்களை அந்த எழுதுகோல் எழுதியது. அதைத்தான் நம் விதி என்பதாக சொல்கிறோம். என்ன நடக்கப் போகிறதோ அனைத்தும் எழுதப்பட்டுவிட்டது என்பதுதான் உண்மை. நம் வாழ்வில் இன்று நடந்தாலும் அல்லது நாளை நடந்தாலும் அல்லது சில வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் அனைத்தும் நமக்கு நடப்பது, நம் பிள்ளைகளுக்கு நடப்பது, நம் பெற்றோர்களுக்கு நடப்பது, நம்மிலிருந்து முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுக்கு நடப்பது அனைத்துமே இறைவனால் எழுதப்பட்டு விட்டது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஜஃபல் கலம், எழுதுகோல் எழுதி முடித்து விட்டது. இறைவன் எழுதியதுதான், அந்த தக்தீர்தான், அந்த விதிதான் இனி உலக நிகழ்வுகளின் ஆரம்ப புள்ளியாக இருக்கும். உலக நிகழ்வுகள் அனைத்தும் அல்லாஹ் எழுதி முடித்துவிட்டான். இனி அதிலே எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஆக அல்லாஹ் படைத்ததிலே எழுதுகோலை கொண்டு முழு நாம் இன்று சொல்லக்கூடிய வரலாறான ஆனால் அப்பொழுது நம்முடைய விதியான அந்த தக்தீரை அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதுகிறான். அந்த கலம் என்று சொல்லப்படக்கூடிய எழுதுகோல் முழு சரித்திரத்தையும் எழுதி முடிக்கிறது. விதியை எழுதி முடித்த பிறகு ஏக இறைவன் சொல்கிறான், நான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. முஹம்மத் என் திருத்தூதராவார். எவர் நான் அமைத்த இந்த விதியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, என் சோதனையின் மீது பொறுமையை மேற்கொள்ளவில்லையோ, நான் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றியும் செலுத்தவில்லையோ, அவர் என்னை தவிர வேறு இறைவனை தேடுவதென்றால் தேடிக்கொள்ளட்டும். யார் நான் கொடுத்த விதியை, நான் அளித்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நான் சோதனையிலே அவனை ஆழ்த்தும் பொழுது அதை பொறுமையாக சமாளித்து நான் கொடுத்த நலவுகளுக்கும் அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தி வாழ்கின்றானோ, அவனை சிறந்த பரிபூர்ணமான மனிதராகிய சித்தீக் என்ற அந்தஸ்தை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துவேன் என்பதாக ஏக இறைவன் கூறிவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கின்றான், இன்ன ரஹ்மதி கலபத் அல கதபி, என்னுடைய கருணை, என்னுடைய இரக்கம், என்னுடைய பரிவு என்னுடைய கோபத்தையே மிஞ்சிவிட்டது. அல்லாஹ் அமைத்த அந்த விதியை ஏற்றுக்கொள்ளாமல் புலம்புகின்றவர்களையும் இறைவனுடைய ரஹ்மத்தால் மன்னித்து சுவனம் புக வைப்பான் என்பதுதான் இதில் கிடைக்கக்கூடிய மிக சந்தோஷமான ஒரு செய்தி. ஆக அந்த எழுதுகோல் விதியை எழுதியது, எழுதிய பிறகு இறைவன் சொன்ன இந்த வார்த்தைகளையும் எழுதியது. அந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? நமக்கு அமைந்த அந்த வாழ்க்கையை அல்லாஹுக்கு பிடித்தவாறு இருப்பதுதான் விதி. நமக்கு பிடித்தவாறு நாம் எண்ணுவது அது தக்தீர் அல்ல. அல்லாஹ் நினைத்ததுதான் நடக்கும். நாம் நினைத்தது அல்லாஹ் நினைத்ததாக இருந்தால் அது நடக்கும். நாம் நினைத்தது அல்லாஹ் நினைத்ததாக இல்லை என்றால் அது நடக்காது. இதை விளங்கி ஒரு இறை நம்பிக்கையாளன், இது என் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகான வாழ்க்கை என்று நம்பி அதை ஏற்று சந்தோஷ நேரங்களிலே அதற்கான நன்றியை செலுத்தியும் சிரமமான நேரங்களிலே அதற்கான பொறுமையை காத்தும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு இவ்வுலகிலேயே அழகான ஒரு வாழ்க்கையையும் மறுவுலகிலே சுவன வாழ்க்கையும் கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான். ஆரம்பத்திலே இறைவனால் கட்டளையிடப்பட்ட பொழுது அந்த எழுதுகோல் எழுதிய விஷயங்கள் இவைகள்தான். இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்ட சராசரங்களை படைக்கின்றான். இந்த அண்ட சராசரங்கள் என்றால் என்ன? நாம் வாழும் இந்த பூமி ஒரு சிறிய பந்து. இதற்கென்று நிலா இருக்கிறது. இந்த கோலத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய 9 கோள்களும் அதன் தலைமை கோலான சூரியனும் இது ஒரு சிறிய புள்ளிதான். இதுபோல பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இவ்வளவு பெரிய கோள்கள் நிறைந்த ஒரு அண்ட சராசரத்திலே நாம் மட்டும்தான் வாழ்கின்றோமா என்ற கேள்விக்கு விடை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அல்லாஹ் நம்மை பற்றியும் நம் உலகமான பூமியை பற்றியும் இறைவன் சொல்லியிருக்கின்றான். அது அல்லாமல் வேறு அண்டங்களின் பல்வேறுபட்ட கோள்களில் இறைவன் என்ன படைத்திருக்கின்றான் என்பதை இரகசியமாகத்தான் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் நம் அறிவு குறுகியது. நம்முடைய உலகத்தினுடைய அறிவை கண்டுபிடித்து அதனுடைய செய்திகளை கண்டுபிடிப்பதற்கே இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே நமக்கு தேவையான செய்திகளை மட்டும்தான் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த செய்தியிலே ஒரு கேள்வி எழுகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், ஏன் படைத்தான் என்ற கேள்விக்கு பதில் என்ன? அவனுடைய வல்லமையை பறைசாற்ற என்று சொல்லிவிட்டோம். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் என்ன நடந்தது, என்ன இருந்தது? அதே போல ஒரு மிக முக்கியமான கேள்வியான அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் என்றால் அல்லாஹுவை யார் படைத்தார் என்ற அந்த கேள்வி சில இறை மறுப்பாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலும் நாம் வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவன் இந்த உலகத்தை படைத்து அழகான இவ்வுலகை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த உலகை நம் வாழ்விற்கான சோதனை கூடம். இந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நோக்கமாகவும் வாழ்வாகவும் இருக்க வேண்டும். நலவு வந்தால் நன்றி செலுத்த வேண்டும். சிரமம் ஏற்பட்டால் பொறுமை காக்க வேண்டும். இறை திட்டங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் ஒரு மூமீனான இறை நம்பிக்கையாளனுடைய அடையாளம். இறை மறுப்பாளர்கள் கேட்பதைப் போல அல்லாஹுவை யார் படைத்தார் என்ற அந்த கேள்வி தவறானது. ஏனென்றால் அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் படைப்பினங்கள். அல்லாஹ் படைத்தவன். படைப்பினங்களுக்கு ஆரம்பமும் முதலும் உண்டு. அல்லாஹ் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு, ஆதியும் அந்தமுமானவன். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ரப்புல் ஆலமீனுடைய வல்லமையை விளங்கி அவனுக்கு உண்மையான அடியார்களாக வாழக்கூடிய மக்களாக ஏக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். எல்லாருக்கும் இந்த இரவு எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, வார இறுதி கூடிய விரைவில் ஆரம்பிக்க உள்ளது. அந்த வகையில இந்த ஒரு நாள் பார்த்தோம்னா ரொம்ப தனித்துவமான ஒரு நாள், உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம். என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உலக கடவுச்சொல் தினம், வேர்ல்ட் பாஸ்வேர்ட் டே. இதுக்கெல்லாம் ஏங்க தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் இந்த இணைய மோசடிகள்லாம் ரொம்ப பரவலாயிருச்சு, நிறைய இடங்கள்ல நடக்குது. நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், செய்தியில பாக்குறோம் இந்த மாதிரி இணைய மோசடிகள் நடந்துட்டு இருக்குன்னு. அதற்கெல்லாம் விழிப்புணர்வா நம்முடைய கடவுச்சொல்லை வந்து நல்ல வகையில நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா நம்மில் பலரே வந்து ரொம்பவும் எளிதாக யூகிக்கக்கூடிய இந்த கடவுச்சொற்களை பயன்படுத்துகிறார்கள் இல்லையா. இவங்கெல்லாம் வந்து எளிதாக மோசடிக்கு ஆளாவதற்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 1 to 8 எண்களை வைப்பது, இந்த கடவுச்சொல் பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்ட் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து கடவுச்சொல்லாக வைப்பது, இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எளிதில் கணிக்க முடியாத அந்த வகையில் வந்து உங்களுடைய இந்த கடவுச்சொற்களை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் வந்து பாதுகாப்பான ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா நம்முடைய இந்த தனிப்பட்ட விவரங்களை நம்ம பாதுகாப்பது நம்முடைய கடமை இல்லையா. அதனால எல்லாரும் விழிப்புணர்வா இருங்க. இந்த நாள் வந்து நல்ல ஒரு நோக்கத்திற்காக தான் அனுசரிக்கப்படுகின்றது. அடுத்த பாடலா, காற்றின் மொழினாலே அதுவும் இரவு நேரம்னாலே இதமான பாடல்கள் தானே, அந்த மாதிரி ஒரு பாடல் தான் வருது. தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் கொண்டு வராங்க இதோ.

இப்படி மழை அடித்தால் எப்படி குடை பிடிப்பேன்? நிறைய பேர் இப்ப இப்படி மழை அடித்தால் எப்படி நான் வேலைக்கு போவேன்ற மாதிரி இந்த மாலை நேரத்துல வேலைக்கு போவாங்க இல்லையா, நான் உட்பட சிலர். இந்த மாதிரி நாங்க வரும்போதெல்லாம் மழை பெய்யுது, இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். சரிங்க, இணைய மோசடியை பத்தி பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் முன்பு. இப்பெல்லாம் ஒரு நீண்ட விடுமுறை வந்துட்டாலே எல்லாரும் வெளிநாடு பயணத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க இல்லையா. இந்த வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அங்க இந்த சுற்றுப்பயணிகளுக்குன்னு சில மோசடிகள் நடைபெறும், அதை வந்து நிறைய பேர் எதிர்நோக்கி இருப்பீங்க. அதாவது ஒரு நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா அந்த நாட்டிலே சுற்றி பார்க்கக்கூடிய ரொம்ப பிரபலமான சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் நாங்கள் சுற்றி காட்டுறோம், எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தொகுத்து ஒரு பேக்கேஜாக வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜில் பார்த்தோம்னா இந்த நம்ம பயணம் செய்கிற வசதி, அதோட நமக்கு மதிய உணவு, இது எல்லாத்தையும் இணைத்து ஒரு தொகை சொல்லுவாங்க. இந்த தொகை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் வந்து அந்த தொகையை சொன்ன உடனே நல்லா இருக்க, இந்த தொகை குறைவாக இருக்க அப்படின்னு நம்பி அந்த தொகையை செலுத்திராம ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போவதற்கு முன்பாக இணையத்தில் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தொகையெல்லாம் வந்து சரியான தொகை தானா, இந்த இடத்திற்கு இந்த பேக்கேஜுக்கு இந்த தொகை தான் எல்லா இடத்துலையும் கேட்கிறாங்களா, இதுதான் மலிவான தொகையா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்க போன உடனே ஒரு இடத்துக்கு இறங்கி அங்க வந்து அவங்க சொல்லும் போது கொஞ்சம் கூடுதலா, அதாவது இரட்டிப்பா கூட கூறலாம் இல்லையா. அதனால இதுல இருந்து எல்லாம் தப்பிப்பதற்கு நம்ம இணையத்துல ஒரு முறை சரிபார்த்து கொண்டோம்னா உங்க பயணமும் சரி சிந்தனையும் சரி எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி அடுத்த பாடல் ஆலா ராஜு கொண்டு வராரு இது.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். மலேசலம் மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிலிப்பீன்ஸில் நடைபெறும் 48வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் ஊடே சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் உடனான இருதரப்பு பேச்சுகளை நடத்தியுள்ளார். அந்த சந்திப்பில் ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது உட்பட RTS இணைப்பு திட்டம் இந்த ஆண்டின் இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வருவதை உறுதி செய்வது விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு எண்ணெய் விற்பனை செய்யவில்லை. மாறாக நாள் ஒன்றுக்கு 400,000 பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கனி தெரிவித்தார். மலேசியா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக இருப்பினும் அது இன்னும் நிகர எண்ணெய் இறக்குமதியாளராகவே கருதப்படுகிறது. உள்ளூர் பயனீட்டாளர்களின் தேவையை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா கிளாந்தான் பஹாங் சபாவில் முதலாம் கட்ட வெப்ப வானிலை ஏற்படும் எனும் எச்சரிக்கை நிலையை இன்று வெளியிட்டது. கிளாந்தானில் ஜலி, பஹாங்கில் ஜெராந்தோட், சபாவில் தெலுபேட்டில் 3 நாள்களுக்கு தொடர்ச்சியாக 35 முதல் 37 °C வரையிலான வெப்பம் நிலவும் என அது கூறியது. அது தொடர்பான மேல் விவரங்களை மக்கள் மெட்மலேசியா பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்தோனேசிய பொருளாதாரம் இவ்வாண்டு முதல காலாண்டில் 5.6% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஈரான் போரின் அழுத்தங்கள் டாலருக்கு எதிராக வரலாறு காணாத வீழ்ச்சியை ரூபியா சந்தித்த போதிலும் பொருளாதாரம் உயர்வாக பதிவு செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபியா சரிவு கண்டுள்ள போதும் அதன் நாணயத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். இலங்கை அதிகாரிகள் இன்று 30 சீன வியட்நாம் நாட்டினரை கைது செய்துள்ளது. இணைய மோசடிகளுக்கு எதிரான அண்மைய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அது அமைந்துள்ளது. இதன் மூலம் இணைய மோசடியால் தடுத்து வைக்கப்பட்டவர் எண்ணிக்கை 261 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டின் காவல்துறை தெரிவித்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரு இணைய மோசடி மையங்கள் மீது மேற்கொண்ட சோதனையின் போது 157 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கா முனியாண்டி. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். வியாழக்கிழமை 10:00 இது நன்றி அல்லது மன்னிப்புக்கான நேரம். அதாவது நீங்க எங்களுக்கு அழைத்து யாருக்காவது நன்றி சொல்லணுமா சொல்லலாம், மன்னிப்பு கேட்கணுமா கேட்கலாம். எப்போதும் அழைத்து கேட்பீர்கள், இன்னைக்கும் வந்து அழைத்து கேட்கலாம் சொல்லலாம். 03-2282-5733 அல்லது 4768 எனும் எண்களுக்கு. அதோடு மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராம்ல நீங்க நிறைய குரல் பதிவுகள் அனுப்பிட்டு இருக்கீங்க மாலையிலிருந்து, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல குரல் பதிவு அனுப்பணும்னாலும் அனுப்பலாம். அடுத்த பாடல் கார்த்திக் கொண்டு வராரு. ஓரிரு பாடல்களுக்கு பிறகு நிறைய பேசலாம். இது காற்றின் மொழி.
1: புகை பூஞ்சொருளும் பொருளும் எரித்திடத்தே வயலை ஒரு

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: வணக்கம், நான் வந்து வேணி பேசுறேன். நான் வந்து கிடால இருந்து அழைக்கிறேன். நான் வந்து நன்றி சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நான் வந்து முக்கியமா என்னோட அப்பாக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட அப்பா வந்து இப்ப தவறிட்டாரு. ஆனா வந்து அவர் இருந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லா விஷயத்தையும் நீ பாசிட்டிவா பாரு, எதையுமே நீ நெகட்டிவா எடுத்துட்டு வராத, நீ ஒரு விஷயத்த பாசிட்டிவா பார்த்தா உனக்கு பாக்குற எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து உன்னால முடியாதது எதுவுமே இல்ல, நீ ஸ்ட்ராங்கா நில்லு, எதுக்கு எடுத்தாலும் நீ அழுவாத, நீ ஸ்ட்ராங்கா இருந்து உன் மைண்ட் செட் நீ ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டனா என்ன ஆனாலும் உன்னால வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீ பேனிக் ஆகாத, உன்னால பேனிக் ஆகுனா எதுவுமே உன்னால செய்ய முடியாதுன்னு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா என்னன்னா, யாருமே என் மேல நம்பிக்கை வைக்காதப்போ எனக்கு என் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சதே என்னோட அப்பா தான். நீ செய்யி, முதல்ல நீ செய்ய, அப்புறம் என்ன வேணாலும் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அந்த மாதிரி. அவரு வந்து ஓகேயூ, அவருக்கு ஒரு ஒரு சைட் கை வேலை செய்யாது, ஆனா அப்பயுமே வந்து அவரு எவ்வளவு ஸ்ட்ராங், அதாவது ஒரு கையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியாது பாத்தீங்களா. அப்ப அந்த சர்டன் இஷ்யூஸ், சர்டன் விஷயம்லாம் வந்து நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதாவது குறைன்றது ஒரு குறையாவே இருக்கக்கூடாது, அது பாசிட்டிவா பாரு அந்த மாதிரி. நான் வந்துட்டு தெய்வ திருமாதல் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல ஒரு அப்பா பாட்டு வரும்ல, அந்த பாட்டு எப்பயும் கேட்டா எனக்கு அழுக வரும். அப்போ வந்து நான் வந்து நினைச்சுக்குவேன், அதாவது ஒரு அப்பானால முடியாதது எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்ல, என்னோட அப்பா இருந்த காலகட்டத்துல என்னை யாரு கூட கம்பேர் பண்ணி பேசவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது சரியோ தப்போ அது நான் செய்யறேன், நான் செய்யறது பெருமையா இருந்தா அவருக்கு பெருமை, தப்பா இருந்தா அது தப்பு அந்த மாதிரி.
1: வேணி நமக்கு இன்ஸ்டாகிராம் வாயிலா குரல் பதிவை அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி குரல் பதிவை நீங்களும் அனுப்பலாம், இல்ல அழைத்து நன்றியா மன்னிப்பான்னு எங்க கிட்ட சொல்லலாம். வேணி கிட்ட என்ன சொல்லிக்கணும்னா, அவங்க அப்பா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு, அதை வந்து அவர் இல்லாட்டியும் அவங்க இன்னும் வந்து கடைபிடித்துட்டு இருக்காங்க. அந்த பாடலை கேட்கும்போது எப்போதும் அவங்களுக்கு அழுக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அழுகையோட சேர்ந்து கொஞ்சம் பெருமையும் அவங்களுக்கு வரணும்னு சொல்லி ஹரிச்சரன் குரலில் அந்த ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்,
1: அதாவது பகல் நேரத்துல தூங்கி இரவுல எந்திரிச்ச உடனே இந்த 6-7 மணி எல்லாம் பார்த்தோம், ஐயோ வேலைக்கு மணியாச்சே, பள்ளிக்கு மணியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பரிதவிச்சு போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
3: எனக்கு நடந்திருக்கு மோகன், ஒரு தாட்டி நான் நார்மலா மதியான டைம்ல தூங்குற ஆள் இல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தனால ஒரு 5:30 போல படுத்தேன். என்னோட பேட் டைம் என்னன்னா, வீட்டுல அம்மா இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் ஒண்டிதான் இருந்தேன். 5:30 படுத்து 7:20 ஆச்சு. நான் வெளியில பாக்கல, கடிகாரத்தை பார்த்தோன்னே ஐயோ மணி 7:20 ஆச்சு. காலையிலன்னு சொல்லி ஏஞ்சி குளிச்சு கிழிச்சிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா எங்க வீட்டு கீழே வந்து பர்கர் கடை இருக்கும். காலையில 7 மணிக்கு தான் பர்கர் கடை போட்டுருக்காங்க. அப்புறம் எனக்கு நான் அந்த பதட்டத்துல மொகன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன இதுன்னு சொல்லி போனை எடுத்து பார்த்தாதான் தெரியுது 7 மதியம் அப்படின்னு.
1: ராத்திரிங்க மதியம் கூட
2: நினைக்கிறேன் ஒரு பகர் ஒண்ணு வாங்கிட்டு போய் திரும்பி தூங்கலாம் போல எழுந்த நேரத்துல.
3: அப்புறம் கிளம்பின மாதிரியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

கிருத்திகா நெல்சன் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். நன்றி மன்னிப்பு அங்கம் தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா. நேயர் ஒருத்தர் அழைச்சிருந்தாரு, பெயரும் சொல்லலை இடமும் சொல்லலை, நான் பேசுறத ஒளிபரப்பும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னு தெரியல, ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு, தன்னுடைய அக்கா அவங்க வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்காங்களாம், அவங்களுக்கு தான் வந்து தினம் தினமும் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க தாய் தந்தையரை அவரும் அவங்க அக்காவும் பிரிந்த போது அடுத்து என்ன வாழ்க்கையில வாழ்க்கை எப்படி போவோம் அப்படின்னு எந்த ஒரு தெளிவும் அவங்களுக்கு

இல்லாத வேலையில தன்னுடைய அக்கா தான் அவர் இந்த அளவிற்கு வருவதற்கு, இப்ப ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்பதற்கும், அவருடைய அந்த வேலை அதெல்லாம் வந்து நல்ல வகையில கல்வி கற்று ஒரு வேலை வாய்ப்பும் பெற்று தருவதற்கும் அவங்கதான் வந்து உறுதுணையா இருந்தாங்க. அப்ப எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஒளிபரப்பும் செய்ய மாட்டீங்க, அப்ப என்னதான் பண்ணலாம், ஒளிபரப்பும் செய்ய விடல நீங்க, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப இந்த ஒரு பாடலை சொன்னாரு. இந்த ஒரு பாடலை மட்டும் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஒரு அருமையான பாடல், கேட்டு ரொம்ப நாள் ஆன பாடல்.

0: வணக்கம். இந்த தருணத்துல நான் வந்துட்டு ஒரு மூணு பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுல முதல்ல இருக்கிறது என்னோட அப்பா அம்மா, அதுக்கடுத்து நான் அன்னாடு கும்புற என்னோட தெய்வம், மூணாவதா என்னோட சிப்ளிங்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா முதல்ல என் அப்பா அம்மான்னு சொல்றேன்னா, எனக்கு இப்ப 26 வயசாயும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டனால அது எந்த ஒரு குறையும் சொல்லாம எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபைனான்சியலாவும் இமோஷனாவும். அதுக்கடுத்து கடவுளையா நான் வந்து மீன் பண்றேன்னா, நிறைய நிறைய நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள வந்ததுக்கும், நான் இப்ப வேற மாதிரி ஒரு உருவெடுத்து இருக்கிறதுக்கும் கடவுள் தான் காரணம். ஒரு ஒரு விஷயம் பண்றப்போ முன்ன உள்ள பர்சனா நான் இப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இப்ப எப்படி நான் இருக்கேன்ற விஷயம் நிறைய மாறி இருக்கிறது காரணமே நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நான் ரொம்ப டிவோஷனலா போனனாலதான். அண்ட் தென் அதுக்கு அவங்க என்ன சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டனாலதான். அப்புறம் கடைசியா வந்துட்டு என் சிப்ளிங்ஸ் சொல்றேன்னா, இந்த ஒரு ஏஜ்ல இந்த ஒரு ஃபேஸ் நம்ம நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஆனா சின்ன வயசுல குட்டி வயசுல இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கிறப்போ எல்லாருமே ஒரே மாதிரி விஷயத்தை கோ த்ரூ பண்றப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. சோ அதுதான்.
1: நீங்க சொன்னதும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க, அவங்களோட பெயரை சொல்ல மறந்துட்டாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் வாயிலா தான் இந்த ஒரு குரல் பதிவும் நமக்கு வந்திருந்தது. இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் நன்றி சொன்ன அவங்க யாருன்னா ஷர்மிளா சண்முகம், அவங்களுக்கும் நன்றி சொல்லி அடுத்த பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் கொண்டு வராங்க. அதற்கு முன்பாக நீங்களும் அழைத்து நன்றி சொல்லணுமா சொல்லலாம், மன்னிப்பு கேட்கணுமா கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் நீங்கள் எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பலாம். இது அகநகை.

வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

மலரும் நினைவுகள் இன்று இரவு மணி 11:00 மேல் டிக்டாக் வாயிலாக உங்களை ரொம்ப நாள் கழித்து சந்திக்க போறோம் இல்லையா. ஆமா, சென்ற மாதம் முழுதும் நம்ம முன்னாள் அறிவிப்பாளர்களின் நேர்காணல்கள் வார நாட்களில் இடம்பெற்றன. இன்றைக்கு பார்க்க போறோம், பேச போறோம். ஆமா, டிக்டாக்ல அவங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம். எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, கடந்த சில வாரங்களில் யாராவது பாடல் விரும்பி கேட்டிருந்தாலும் இந்த முறை கேட்காதீங்கன்னு. இன்னைக்கு அந்த மாதிரி தடை எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் பாடல் கேட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு டிக்டாக் நேரலையில். இந்த வேலையில யார் வேணாலும் கேட்கலாம். இருந்தாலும் இந்த கடந்த திங்கக்கிழமை நம்ம அறிவிப்பாளர் பொன் கோகிலம் அவங்க டிக்டாக் நேரலையில கண்டிப்பா பாடல் கேட்டிருந்திருப்பாங்க உங்ககிட்ட. அதுல சிலர் கேட்டிருப்பீங்க இல்லையா. உங்களை தவிர்த்து யார் வேணாலும் நம்ம கிட்ட பாடல்கள் விரும்பி கேட்கலாம். நாமும் ஒளிபரப்புவோம் உங்களுக்காக. 11:00 மேல் மலரும் நினைவுகளில் இணைய மறவாதீர்கள். அடுத்த பாடல் கபில் கபிலன் மற்றும் சின்மயி கொண்டு வராங்க. இதோ

0: திரும்ப எப்போ வருவ இங்க?
1: இங்க எப்போ வருவேன்னு தெரியல, ஆனா ஹவுசிங் போர்டு கண்டிப்பா வருவேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பிலிப்பீன்ஸில் நடைபெறும் புரூனை, இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் டதோசி அன்வார் இப்ராஹிம் இன்று அந்நாட்டை சென்றடைந்தார். அந்த மாநாட்டை உத்திசார் கருவி என்று கூறிய பிரதமர், 2035 அது அர்ப்பணிப்பு உணர்வுடன் இயக்கப்பட வேண்டும் எனும் தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளதாகவும் கூறினார். கோரப்பட்ட ஆவணங்களையும் நிதி தகவல்களையும் சமர்ப்பிக்க தவறியதை தொடர்ந்து மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் MTUC-ஐ தற்காலிகமாக கலைக்கும் உத்தரவை சங்க பதிவகம் ROS வெளியிட்டுள்ளது. அது இன்று முதல் நடப்புக்கு வருவதாக ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. கிளாந்தானில் மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM இந்தியா வங்காளதேசத்தைச் சேர்ந்த 10 வெளிநாட்டினரை கைது செய்தது. சட்டவிரோத பாதைகள் வழி சட்டவிரோத குடியேறிகள் கடத்தப்படுவதாக கிடைக்கப்பெற்ற வேவு தகவலின் அடிப்படையில் நேற்று காலை கோத்தபாருவில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில APMM தலைவர் கமால் முகமது தெரிவித்தார். சிங்கப்பூர் இலக்கவியல் பசுமை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இதர ஆசியா நாடுகளுடன் முனைப்பாக செயலாற்றி வருவதாக அக்குடியரசின் துணை பிரதமர் கன் கிம் யாங் கூறியுள்ளார். இந்நிலையில் ஆசியான் ஒருங்கிணைப்பு முன்னுரிமைகளை முன்னெடுத்துச் செல்வதில் சிங்கப்பூர் ஆக்கப்பூர்வ பங்காளியாக திகழும் என்று அந்நாட்டின் வர்த்தக தொழில் அமைச்சரான அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 5 சிறுமி கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அந்நாடு முழுவதும் மக்கள் மெழுகு வருத்திகளை ஏற்றினர். மக்கள் அச்சிறுமிக்கு பிடித்த இளஞ்சிவப்பு ஆடையை அணிந்து அஞ்சலி செலுத்தினர். காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் மூத்த தலைவர் காலில் அல் யஹ்யாவின் மகன் காயங்கள் காரணமாக உயிரிழந்தார். அதேவேளை லெபனான் தலைநகரில் ஹிஸ்புல்லாவின் உயர் தளபதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. இது அவ்விரு நாடுகளுக்கிடையில் செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறிய செயல் என கூறப்படுகிறது. விளையாட்டு. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்துள்ள போதும் விளையாட்டாளர்களின் அடைவு நிலையில் மனநிறைவு கொள்வதாக பயர்ன் மூனிக் நிர்வாகி வின்சென்ட் கம்பனி தெரிவித்துள்ளார். 6 ஐரோப்பிய வெற்றியாளரான பயர்ன் 5-6 என்ற மொத்த கோல் எண்ணிக்கையில் PSG-யிடம் தோற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று நீங்கள் டிக்டாக் நேரலை வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை விரும்பி கேட்கலாம். பிடித்த பாடல்கள், பிடித்தவருக்காக பிடித்த பாடல்கள்னு என்னென்ன பாடல் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினைச்சிங்களோ அந்தந்த பாடல்களை விரும்பி கேட்கலாம். இப்போதே எங்களோடு நீங்கள் டிக்டாக் நேரலையிலும் இணையலாம். புது வெள்ளை மலை இங்கு பொழுகின்றது. இந்த பாடலா எங்க? இது மலரும் நினைவுகளுங்க. 60ஆம் மற்றும் 50ஆம் ஆண்டு பாடல்களை மட்டும்தான் நீங்க விரும்பி கேட்க வேண்டும். 70ஆம் ஆண்டு பாடல்கள் கூட நம்ம ஒளிபரப்ப மாட்டோம். அதனால அந்தந்த பாடல்களை மட்டும் கேளுங்க. இப்ப நம்ம நேயர் ஒருத்தவங்க கேட்டதுதான். டிக்டாக் நேரலையில் இணையுங்கள், நிறைய பேசலாம். இது மலரும் நினைவுகள். தொடக்க பாடல் தாய் சொல்லை தட்டாதே அப்படின்ற திரையிலிருந்து TM சௌந்தரராஜன் கொண்டு வராரு. இதோ

இன்றைய மலரும் நினைவுகள் விருப்ப பாடல்கள் தொகுப்பின் முதல் பாடலே டிக்டாக் நீரலையில நம்ம நேயர் நம்ம நண்பர் ஒருத்தர் விரும்பி கேட்டிருந்தாரு. நீலாயை சேர்ந்த ஜெயக்குமரன் தன்னுடைய மனைவிக்காக கல்யாண ஊர்வலம் அப்படின்ற திரையில் இடம்பெற்ற இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. கேட்கலாம்.

0: ஏண்டா சாமி என்ன படைச்சே, என்னை படைக்கையிலே என்ன நினைச்ச, ஆண்டவம் முகத்தை பார்க்கணும் நான் அவனிடம்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்

அந்த ஒரு பாடலை பி சுசிலா குரலில் கேட்டு ரசித்தோம் இல்லையா, அந்த பாடலை டல்மியா சிவா தன்னுடைய கணவர் சிவா அவர்களுக்காக விரும்பி கேட்டிருந்தாரு. அடுத்து வரக்கூடிய பாடலை மிஸ்டர் பெல் அவர் விரும்பி கேட்டிருக்காரு. அவர் பேர் கண்டிப்பா மணின்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து ஆங்கிலத்தில் அவருடைய டிக்டாக் ஐடியா அவர் வச்சிருக்காரு. வல்லவன் ஒருவன் அப்படின்ற திரையிலிருந்து இந்த ஒரு பாடலை கேட்டிருந்தாரு. கேட்கலாம்.

ஒத்த கல்லு மூக்குத்தி எனும் அந்த பாடலை அன்னபூரணி ராஜகோபால் விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் பி. சுசிலா குரலில், அந்த பாடலை விஜயலட்சுமி விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ

0: சொந்தம் எப்போதும் எனும் அந்த பாடலை மாலா விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் மக்களை பெற்ற மகராசி அப்படின்ற திரையிலிருந்து இந்த பாடலை மீரா விரும்பி கேட்டிருக்காங்க. இது
1: பொறுப்பா கவனிக்க சீரோமடா உண்மையா

அந்த பாடலை குழந்தையும் தெய்வமும் திரையில் இடம்பெற்ற அந்த பாடலை குணவதி ராமன் விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடலை நிக்கோலஸ் அருள் விரும்பி கேட்டிருக்காரு. இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து பயணத்தில் இருக்காராம். அதனால இந்த பாடலை ஒளிபரப்புங்க, என்னோட பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக பெரிய இடத்து பெண் திரையிலிருந்து இந்த பாடல் இதோ.

சுசீலா பெருமாள் விரும்பி கேட்ட அந்த பாடலை உயர்ந்த மனிதன் அப்படின்ற திரையிலிருந்து கேட்டோம். அடுத்து வரக்கூடிய பாடலை அன்பரசன் விரும்பி கேட்டிருக்காரு. பண்டார் பாரு செந்துவில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பருக்காக விரும்பி கேட்டிருக்காரு. டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ

இன்றைய மலரும் நினைவுகள் தொகுப்பின் நிறைவு பாடலை தமிழ் செல்வி விரும்பி கேட்டிருக்காங்க. மீண்டும் டி எம் சௌந்தரராஜன் கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள். ஒரு அரசன் ஒரு ஞானியிடம் வந்து சொன்னான், ஞானியே, என்னால நிம்மதியா தூங்க முடியல, தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என்றான். அந்த ஞானி கேட்டார், உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரிவர செய்து வருகிறாயா? மன்னர் சொன்னாரு, ஆமாம் ஞானியே, என்னுடைய ராஜ்யம் மிக பெரியது, என்னுடைய ராஜ்யம் மிகவும் பாதுகாப்பாக செழிப்பாக இருக்கிறது. அந்நியர்களின் படையெடுப்பு பற்றி கவலையே இல்லை, காரணம் எந்த பகையும் இல்லை. திருடர்கள் பயம் அறவே இல்லை, காரணம் சட்டங்கள் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது, முறையாக நீதி வழங்கப்படுகிறது, அதிக வரி விதிப்பதில்லை. எனவே மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனாலும் என் மனதில் மட்டும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாதது போலவே இருக்கிறது, ஆகவே நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்றார். ஞானி சொன்னார், அப்படியானால் ஒன்று செய், நீ உன்னுடைய நாட்டை என்னிடம் கொடுத்து விடு என்றார். எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்றால் அதை இப்போதே உங்களுக்கு தந்துவிடுகிறேன் ஞானியே என்று சொன்னான் மன்னன். சரி, உன்னுடைய நாட்டை என்னிடம் கொடுத்து விட்டாய் என்றால் இப்போது நீ உன் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் ஞானி. நான் என்ன செய்வேன், ஏதாவது வேலை செய்து பிழைத்துக் கொள்வேன் என்றார் மன்னன். எங்கோ சென்று உனக்கு தெரியாத வேலை செய்வதற்கு பதிலாக நீ என்னிடமே வேலை செய்கிறாயா என்று கேட்டார் ஞானி. சரி ஞானியே என்றார் மன்னர், உனக்கு தெரிந்த வேலையோ நாட்டை ஆட்சி செய்வதுதான், எனவே அதையே நீ இப்போது செய். அதாவது எனக்கு பிரதிநிதியாக இருந்து எனக்காக நீ ஆட்சி செய்து வா, நான் பிறகு வந்து நாட்டின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்கிறேன் என்றார் ஞானி. சரி என்றார் மன்னர். சரியாக ஒரு வருடம் கழிந்தது. தனது பிரதிநிதியாக ஆட்சி செய்து வருகிற அந்த மன்னரை காண ஞானி அரண்மனைக்கு வந்தார். அரசர் இப்போது மகிழ்ச்சியாக காணப்பட்டார். ஞானியை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தார். பிறகு நாட்டின் கணக்கு வழக்குகளை எல்லாம் எடுத்து காட்டினார். அதெல்லாம் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இப்போது நீ எப்படி இருக்கிறாய் என்று மன்னரை பார்த்து ஞானி ஆவலுடன் கேட்டார். நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் ஞானியே என்றார் மன்னர். இப்போது ஞானி கேட்டார், ஒரு வருடத்திற்கு முன்பும் இதே வேலைதானே நீ செய்து வந்தாய், ஒரு வருடத்திற்கு பிறகும் அதே நாடாளும் வேலைதானே செய்கிறாய், ஆனால் அப்போது நீ மன அழுத்தத்துடன் கவலையுடனும் நிம்மதியில்லாமலும் காணப்பட்டாயே, இப்போது நிம்மதியாக மன நிறைவோடு காணப்படுகிறாயே, ஏன் என்று கேட்டார் ஞானி. ஆமாம், அதெப்படி என்று திருதிருவென விழித்தான் மன்னன். ஞானி சொன்னார், அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போது உன்னிடம் உள்ள அனைத்தையும் என்னுடையது என்று எண்ணிக்கொண்டிருந்தாய், இப்போது நான் வைத்திருக்கும் எதுவுமே எனதில்லை என்று எண்ணுகிறாய். அந்த மனம்தான் அனைத்திற்கும் அடிப்படையே. நான் என்கின்ற எண்ணம் வரும்போது அத்தனை துயரங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டு விடும். இந்த உலகம், உடல், உயிர் எதுவும் எனதல்ல, இறைவனால் எனக்கு வழங்கப்பட்டது என்று உணர்ந்தால் துன்பங்கள் அனைத்தும் ஓடிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் மீதான பற்றை வெறுத்து மறுமையின் மீதான பற்றை அதிகமாக்கிக் கொண்டார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம். அதனால் அவர்கள் மேனியில் பாயின் அழுத்தம் பதிந்துவிடும். இதை கண்ட நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அனுமதித்தால் இதன் மீது விரித்து கொள்ளும் விரிப்பை நாங்கள் தயாரித்து தருகிறோம், அது உங்கள் உடலை பாதுகாக்கும் என்று பாசத்தோடு நபித்தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு அன்னலம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு உள்ளது? ஒரு மரத்தின் நிழலில் சற்று நேரம் இழைப்பாறிவிட்டு செல்லக்கூடிய ஒரு பயணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன உறவு உள்ளதோ அதுபோன்ற உறவுதான் எனக்கும் இவ்வுலகத்துக்கும் உள்ளது என்று கூறி அதை நிராகரித்து விட்டார்கள். எனவே நிரந்தரமில்லா உலகின் ஆசைகளில் அகப்படாமல் நிரந்தரமான மறுமையின் பக்கம் ஆசை உள்ளவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டாக் பன்யாரான் ஜாக்கிம்.
4: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
5: ஆக இன்றைய காற்றின் மொழி ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடித்து இருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் உங்களோடு இணையும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

தரிசனம். மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை தரும் ஆலயமாகவும் திகழ்கின்றது. இந்த சாலையை கடந்து செல்லும் நோயாளிகளின் குறைகளை நீக்கி 80 வருடங்களுக்கு மேலாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது.

கோலாலம்பூரின் மையப்பகுதியில் சிறிய குடிலில் வேல் வைத்து வணங்கப்பட்ட ஆலயம் தற்போது மூன்று நிலை கோபுரங்களுடன் அழகாக காட்சியளிக்கின்றது. இந்த ஆலயத்தில் இருந்து நம் நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான இரட்டை கோபுரத்தையும் கண்டு களிக்கலாம். நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரின் மையப்பகுதியில் தனக்கென வரலாற்றை சுமந்து கொண்டு விடைகளை தீர்க்கும் வேலாயுதத்துடன் நின்ற கோலத்தில் திருமுருகன் சுவாமி எழுந்தருள அழகாய் காட்சியளிக்கின்றது. திருமுருகன் ஆலயம், முருகனின் அருள் அனைவருக்கும் கிட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேங்க் நகரா நிதி கொள்கை குழு MPC நாள் வட்டி விகிதம் OPR 2.75 விழுக்காட்டுக்கு நிலைநிறுத்தியுள்ளது. நடப்பு OPR அடிப்படையில் நிதியியல் கொள்கை நிலைப்பாடு ஏற்புடையது என்று MPC கருதுவதாக பேங்க் நகரா விவரித்தது. பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பிலிப்பீன்ஸில் நடைபெறும் 48வது ஆசியான் மாநாட்டினூடே தனது சிங்கப்பூர் சகா லாரன்ஸ் வோங்குடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தினார். வட்டார நிலைத்தன்மை, இருநாட்டு மக்களின் வளப்பம் பேணப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சந்திப்பு அமைந்ததாக பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் பராமரிப்பு தொடர்பான சட்ட வரைவை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக துணை பிரதமர் டெத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். பெற்றோர்களை பாதுகாப்பதில் பிள்ளைகள் மத்தியில் பொறுப்புணர்வை வலுப்படுத்த இந்த சட்டம் வகை செய்யும் என அவர் கூறினார். சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த மாநில அரசாங்கம் கடுமையான விரிவான நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநில அரசாங்க மன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஹொர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் முற்றுகையை தொடர்ந்து வளைகுடாவில் சுமார் 1500 கப்பல்களும் அவற்றின் பணியாளர்களும் சிக்கொண்டுள்ளதாக ஐநா பன்னாட்டு கடல்சார் அமைப்பு IMO தலைமைச் செயலாளர் அர்சினியோ டொமிங்குவெஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்ததை அடுத்து முக்கிய கடல் வழியான ஹொர்முஸ் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. விளையாட்டு. 2026 ஃபீஃபா உலகக்கிண போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான உரிமையை மலேசியா பெற்றுள்ள நிலையில் இந்தியா சீனா ஆகியவற்றில் அந்த உலகப் போட்டியை ஒளிபரப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் அப்போட்டிக்கு இன்னும் 1 மாதமே எஞ்சியுள்ள நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட அவ்விரு நாடுகளில் அப்போட்டிகளின் ஒளிபரப்பு குறித்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்திடப்படவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தின சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ய

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இன்றைய அவசர உலகின் சூழ்நிலைக்கேற்றவாறு குடும்பங்களின் வாழ்க்கை முறைகளும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பது உண்மைதான். என்றாலும் ஒரு சில குடும்பங்கள் இது போன்ற எந்த சூழ்நிலையிலும் சிக்காமல் தனித்துவமாக வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதும் ஆச்சரியம்தான். அவ்வாறு அவர்களால் மட்டும் எப்படி முடிகின்றது என்று பார்த்தால், அவர்கள் தங்கள் குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் அனைவரையும் மதித்து யாரையும் மாற்ற நினைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள் என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும்.

நேர்களே, பொதுவாக பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டால் என்னதான் அவர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்தாலும் எல்லா குழந்தைகளும் அப்பெற்றோரின் அன்பை புரிந்து நடப்பதில்லை. சில வீடுகளில் பிள்ளைகளாலேயே பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு குடும்பமே அவதிக்குள்ளாவதும் உண்டு. அவ்வாறு இல்லாமல் பெற்றோரும் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதேபோல் பிள்ளைகளும் வளர்ந்து ஆளானதும் பெற்றோர் செய்யும் காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ அவற்றை பெரிதுபடுத்தி சண்டையிடாமல் அவர்கள் மனம் வருந்தும்படியான காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இன்னும் சில குடும்பத்தில் புகுந்த வீடாரின் மூலமாக பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும். அவ்வாறான தருணங்களில் அவர்களிடம் மனமிட்டு பேச முயற்சி செய்வது நல்லது. இதனால் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வழிவகுக்கும். இல்லாவிடில் பகைமை வளர்ந்து வளர்ந்து பெரிதாகி பிரச்சனைகள் தான் வளரும்.

நேர்களே, குடும்பம் என்றாலே சிறிதேனும் சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் இருக்கத்தான் செய்யும். அவ்வாறு குடும்பத்தில் ஏற்படும் மனக்கசப்புகளுக்கு அதிக இடம் தராமல் சமாதானமாக போவதுதான் விட்டு கொடுப்பதிலேயே தலையாயதாயிருக்கும். சில சமயத்தில் குடும்பங்கள் கூடி மகிழ்கின்ற தருணங்களிலும் பிரச்சனைகள் எழலாம். இதை முன்பாகவே எதிர்பார்த்து அவ்வாறான சூழ்நிலைகளை சந்திக்கும் மனப்போக்கையும் வளர்த்து வருவது மிகவும் நல்லது. இதனால் யார் என்ன பேசினாலும் கேலி செய்தாலும் அவை நமது மனதை அதிகம் பாதிக்காது. இவ்வாறு குடும்ப உறவுகளின் மகத்துவம் அறிந்து அவற்றை புதுப்பித்துக் கொண்டே வருவோமேயானால் உறவினர்களுக்குள் அவ்வப்போது உண்டாகும் மனக்கசப்புகள் நிச்சயம் மறையும். மேலும் இவ்வாறான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து காட்டி வருங்காலத்து வாரிசுகளை ஒரு வலுவான குடும்ப சூழ்நிலையில்தான் வளர்த்தோம் என்ற ஆத்ம திருப்தியோடு அவர்களுக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாகவும் இருப்போம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதை கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய காலை வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. 6:30 இருந்து 10 மணி வரைக்கும் உங்களுடைய நாளை எங்க கிட்ட கொடுங்க, உற்சாகப்படுத்தி கொடுக்கிறோம். வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் தெய்வீகன். வணக்கம் நேர்களே. இனிதொரு பொழுது ரொம்ப அழகா பிறந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பொழுது எப்படியும் வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே ஒரு மாதிரி குஷியா தான் ஆயிரும் எல்லாரும்.
0: மகிழ்ச்சிக்கான அளவுகோல்ல வெள்ளிக்கிழமையுடைய அளவுகோல் தான் ரொம்ப அதிகமா. அதனால இந்த அளவுகோல் அப்படியே இருக்கட்டும். மகிழ்ச்சி நிறைந்த வெள்ளியை வந்து இனிதே வரவேற்க தயாராகும். அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சு அதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. சில பேர் சொல்றாங்க நேற்றே மறந்துடணும் அப்படின்னு, காலையில் எழுந்திருக்கும் போது அதை வந்து ஞாபகம் வச்சிருக்க கூடாதுன்னு. சில நேரங்கள்ல அது தொடர்ச்சியா நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. காலை குளியலுக்கு பிறகு இன்றைய புது விடியல் மட்டுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: கண்டிப்பா அதெல்லாமே ஞாபகத்துல இருக்கட்டும். முக்கியமா என்னன்னா, 4 விஷயங்கள், நல்ல விஷயங்களை நல்ல பேரிட்ட 4 பேர்ட்ட நம்ம சுத்தி இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும். அதே சமயத்துல இன்னொன்னு முக்கியமானது, உற்சாகத்தையும் பகிர்ந்துக்கணுமா.
0: இந்த குளியல் ஏன் மாற்றுது அப்படின்னா, இல்ல மோகன், அது பெரிய சக்தி இருக்கா, தண்ணி இருக்கு, நம்மள வந்து அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி. அதனால அப்படியே தண்ணி படும் போது நம்ம நினைக்கணுமா, எல்லாம் அப்படியே கலைஞ்சு போகணும், மறைஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தவங்களோட பகிர்ந்துக்குவாத.
1: தெய்வீகன் என்ன சொல்ல வர, குளிங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறது நல்லது,
0: மத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல விடியல் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. இது சிறந்த நாளாக இருக்க போகுது. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 25ஆம் நாள் 2026, மே 8 வெள்ளிக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: அம்மன் போற்றி பாடலோடு தொடங்கலாம்.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ் கே துரை.
1: இன்றைய நாள் நமக்கு சிறப்பாக அமைய ஒரு நல்ல பயிற்சியுடன் ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிக்குங்க. உங்க மூச்சுல உங்க கவனத்தை வைங்க. மூச்சை நல்லா உள்ள எடுத்துட்டு ஒரு 10 நொடி உள்ளே வச்சிருங்க. அப்புறம் மெதுவா வெளியே விடுங்க. இதை தொடர்ந்து 5 நிமிடம் பண்ணுங்க. இதை நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை தரும். இந்த எளிமையான பயிற்சி மூலியமா மன அழுத்தம் குறைவாகும், மனசு அமைதி பெறும், மற்றும் சிந்தனையும் தெளிவாகும். இன்று முதல் உங்க நாளை 5 நிமிடம் உங்களுக்காக கொடுங்க. உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: நண்பன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்திடலாம்.
1: முதல்ல மலேசிய நண்பன்ல என்ன செய்திகள் வந்திருக்கு?
0: வலைத்தளங்களில் தொடரும் பொய் செய்திகள், இது தொடர்பான செய்தி. April 30 வரை உலகளாவிய விநியோக நெருக்கடி தொடர்பான 464 தகவல் வலைத்தளங்களில் அடையாளம் காணப்பட்டு 312 அம்சங்கள் அகற்றப்பட்டிருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சேங் சொல்லியிருக்கிறாங்க.
1: மக்களோசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, பெற்றோரை பராமரிக்கும் சட்ட மசோதாவை அரசாங்கம் அறிமுகம் செய்யும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஜாஹித் ஹமிடி வந்து நேற்று இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முதியோர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இந்த புதிய சட்ட மசோதா அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, பிரதமர் மற்றும் அவருடைய துணைவியார் இரு நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு பிலிப்பீன்ஸ் உடைய சிபு அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க. 48th ஆசியான் உச்ச மாநாட்டை முன்னிட்டு பிரதமர் 2 பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சிங்கப்பூர் மற்றும் லாவோஸ் உடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது.
1: இன்னொரு முக்கியமான தகவல், புதிய அடையாள அட்டை வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுல என்னன்னா, இப்ப நம்ம பயன்படுத்துகின்ற அடையாள அட்டையில 23 பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கா. இப்ப இந்த புதுசா வரப்போகுது இல்லையா, இதுல 53 பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதாக தேசிய பதிவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க.
0: மற்ற செய்திகளுக்கு பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறந்துடாதீங்க. இங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அன்னையர் தினத்தை கொண்டாட போறோம்.
1: ஆமா,
0: அதனால இன்னைக்கு அதை பற்றி ஒரு கேள்விதான் உங்களுக்கு நாங்க முன் வைக்கிறோம்.
1: பொதுவாகவே கைபேசியில வந்து இந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா,
0: ஆமா,
1: இந்த பேரை வந்து அதே மாதிரி பதிவு செஞ்சிருப்பது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
0: நீங்க உங்க கை தொலைபேசியில கூப்பிடுங்க. 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். தொழிலில் ஏற்பட்ட தவறுகளால் ஒரு வியாபாரி நஷ்டமடைந்தார். ரொம்ப சோர்வாக பூங்காவில் உட்கார்ந்திருந்தார். ஒரு பெரியவர் அவரிடம் வந்து, தம்பி ஏன் சோகமா இருக்க என்று கேட்டார். தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு என்று கேட்டார் பெரியவர். 500,000 என்று சொன்னார் வியாபாரி. அப்படியா, நான் யார் தெரியுமா என்று கேட்ட பெரியவர், இந்த ஊரிலே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி சிரித்தார். அப்படியா என்று ஆச்சரியப்பட்டார் வியாபாரி. சரி, பணம் கொடுத்தா உன் பிரச்சனை தீருமா என்று கேட்டார் பெரியவர். நிச்சயமா ஐயா என்று சொன்னார் வியாபாரி. பெரியவர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்து போட்டு, உனக்கு நஷ்டமானதை விட 2 மடங்கு இதுல இருக்கு, பயன்படுத்திக்கோ, விருப்பம் போல திருப்பி கொடு என்று சொல்லி கொடுத்தார். வியாபாரியும் வீட்டுக்கு வந்ததும் செக்க பத்திரப்படுத்தினார். ஆனால் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. தன் பணியாளர்களை கூப்பிட்டு, இனி தவறு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க என்று சொல்லி தானும் வியாபாரத்தை மட்டுமே சிந்தித்தார். 6 மாதம் கடந்துருச்சு. வியாபாரம் சூடு பிடித்தது. வரவு செலவு கணக்க பார்த்தப்போ நல்ல லாபம் கிடைச்சிருந்தது. பத்திரப்படுத்தின செக்க எடுத்துக்கொண்டு பெரியவரை பார்க்க பூங்காவுக்கு போனார். அதிகால நேரமாக இருந்ததால பனிமூட்டமாக இருந்தது. தூரத்தில் பெரியவர் தன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு வருவது தெரிந்தது. ஒரு 5 நிமிடத்துல அவருடைய மனைவி மட்டும் வந்தாங்க. அம்மா, உங்களோட வந்த பெரியவரை காணுமே என்று கேட்டார் வியாபாரி. பதற்றத்தோட, அவரால் ஏதாவது தொந்தரவா உங்களுக்கு என்று கேட்டாங்க அந்த பெண். இல்லம்மா, ஏன் அப்படி கேக்குறீங்க என்று கேட்டார் வியாபாரி. மனநிலை சரியில்லாதவர் அவரு. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பணம் கொடுக்கறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு செக் கொடுப்பாரு. இப்பவும் அப்படி கொடுக்கதான் அங்க உட்கார்ந்திருக்காரு பாருங்க என்று சொன்னாங்க. வியாபாரிக்கு என்ன சொல்வதுன்னு தெரியல. பிரச்சனையில இருந்து காப்பாற்றி தன்னை தைரியப்படுத்தினது எது என்று யோசித்தார். தன்னம்பிக்கை தான் என்று புரிந்தது. உன்னால் முடியும் தம்பி என்று யாரோ காதுல சொல்வது போல இருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? தன்னம்பிக்கை இருந்தால் தடைக்கல்லும் படிக்கல்லாக மாறும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலா.

0: 6:52 வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க. உங்களுடைய அம்மாவுடைய பெயரை உங்க கைபேசியில எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். தட்சணா சொல்லுங்க.
1: நன்றி.
0: அம்மாவுக்கு வாழ்த்து சொன்னு சொல்லிருங்க. வாணி என்னன்னு சேவ் பண்ணிருக்கீங்க?
2: நான் அம்மா தான் சேவ் பண்ணிருக்கேன். ஆனா என்னோட டாட்டர் வந்து எங்க அம்மாவை வந்து செல்லக்குட்டின்னு சேவ்
0: பண்ணிருக்கேன். பாட்டி செல்லக்குட்டியா?
2: செல்லக்குட்டின்னு அம்மா நான் இருக்கேன். என்ன வந்து வெறும் அம்மான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா பாட்டிய செல்லக்குட்டின்னு.
0: செல்லக்குட்டிக்கு எத்தனை முறை அழைத்து பேசுறீங்க ஒரு நாளைக்கு?
2: அம்மா வந்து நார்மலா வந்து எவ்ரிடே வந்து அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, நான் மெசேஜ் அனுப்புவேன். அப்புறம் நடுவில் வந்து ஏதாவது முக்கியமா ஏதாவது பேசணும்னா பேசுவேன். ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து நான் வந்து அம்மா கூட தான் இருப்பேன், நான் வீட்டுக்கு போயிருவேன்.
0: சரி, உங்க மகள் செல்லக்குட்டிக்கு எத்தனை தடவை கூப்பிடுவாங்க?
2: கணக்கே இருக்காது. காலையில அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னே ஒரு போன் போயிரும், ஒரு மெசேஜ் போயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா வந்து அவங்க போன் ஆன்சர் பண்ணலனா எனக்கு ஆபீஸ்க்கு கால் வரும். லாவண்யா வந்துட்டாங்களா, அம்மா ஏன் ஒன்னும் கால் பண்ணல எனக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிளாஸ் எக்ஸ்ட்ராமா வந்தோன்னா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் நடுவுல மெசேஜிங் அப்ப எதுவா இருந்தாலும் அவங்க ஏன் கூட ஷேர் பண்றத விட அம்மா கிட்ட தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா கூட தான் வளர்ந்தாங்க.
0: அதான் செல்லக்குட்டின்னு வச்சிருக்காங்க.
2: ஆனா மனசு எனக்கு கொஞ்சம் கஷ்டம்.
0: உங்களுக்கும் உங்களுடைய அம்மா செல்லக்குட்டிக்கு எங்களுடைய அன்னியர் தின வாழ்த்துக்கள்.
3: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கிடலாம்.
0: ஆமா, வாங்க முடியுமா?

0: பெற்றோர் பராமரிப்பு சட்ட வரைவை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. சட்டவிரோத மின் கழிவுகளின் செயல்பாடுகளை தடை செய்ய மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேங்க் நகரா நிதிக் கொள்கை குழு MPC நாள் வட்டி விகிதம் OPR 2.75 விழுக்காட்டுக்கு நிலைநிறுத்தியுள்ளது. நடப்பு OPR அடிப்படையில் நிதியியல் கொள்கை நிலைப்பாடு ஏற்புடையது என்று MPC கருதுவதாக பேங்க் நகரா விவரித்தது. மேலும் இது நிலையான விலைச்சூழலில் பொருளாதாரத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முன்னேற்றங்களை MPC தொடர்ந்து கண்காணிப்பதோடு உள்ளூர் வளர்ச்சி, பணவீக்கம் ஆகியவை மீதான இடர்களின் சமநிலையை மதிப்பிடும். நீடித்த உள்நாட்டு தேவையும் உலகளாவிய தொழில்நுட்ப விரிவாக்கமும் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வலுவாக இருந்ததற்கு சான்று பகர்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிலிப்பீன்ஸில் நடைபெறும் 48வது ஆசியான் மாநாட்டினூடே தனது சிங்கப்பூர் சகா லாரன்ஸ் வாங்குடன் இருதரப்பு பேச்சை நடத்தினார். வட்டார நிலைத்தன்மை, இருநாட்டு மக்களின் வளப்பும் பேணப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சந்திப்பு அமைந்ததாக பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதும், ஜோஹர் பாரு சிங்கப்பூர் துரித கடவிரையில் திட்டம் RTS இவ்வாறு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வருவதை உறுதி செய்வது தொடர்பிலும் அவர்கள் விவாதித்தனர். பெற்றோர் பராமரிப்பு தொடர்பான சட்ட வரைவை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக துணை பிரதமர் டெத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீதி தெரிவித்துள்ளார். பெற்றோர்களை பாதுகாப்பதில் பிள்ளைகள் மத்தியில் பொறுப்புணர்வை வலுப்படுத்த இந்த சட்டம் வகை செய்யும் என அவர் கூறினார். சில நாடுகள் ஏற்கனவே பெற்றோருக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் குறித்த சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்த வேளையில் மலேசியா இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முன்னேற்றத்தை எட்டவும் நிலையான சமூகத்தை உருவாக்கவும் குடும்ப மத விழுமியங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த பரிந்துரை மிகவும் அவசியம் என்றார் அவர். மலேசியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு எண்ணெயை விற்கவில்லை என்று முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டெத்தோஸ்ரீ ஜுஹாரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு நாளுக்கு சுமார் 400,000 கலன் கச்சா எண்ணெய் இன்னும் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் நிலையில் அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். மலேசியா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக விளங்கினாலும் அதன் இறக்குமதி தேவைகளின் காரணமாக பிற நாடுகளை சார்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் எரிபொருள் விலை உலக சந்தையில் கிடுகிடுவென அதிகரித்திருந்தாலும் நாட்டில் செயல்பாட்டில் இருக்கும் RON 95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை அரசாங்கம் இன்னமும் 1.99 ரிங்கிட் என நிலைநிறுத்தியுள்ளது. சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த மாநில அரசாங்கம் கடுமையான விரிவான நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநில அரசாங்கமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த அணுகுமுறை தற்போதுள்ள செயலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் அதேவேளை சட்டவிரோத மின் கழிவுகளின் செயல்பாடுகளை மிகவும் திறம்பட கையாள்வதை உறுதி செய்வதற்கும் வழிவகுக்கும் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தீபகற்பத்திலும் சபாவிலும் முதல் நிலை வெப்ப அலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது கிளந்தானில் ஜெல்லி, பஹாங்கில் ஜிராந்தோட், சபாவில் தெலுபிட் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியுள்ளதாக மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை இக்காலகட்டத்தில் தொடர்ந்து 3 நாள்களுக்கு வெப்பம் 37 முதல் 40 °C வரை நீடிக்கும் என்று அது கணித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று,
4: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் முற்றுகையை தொடர்ந்து வளைகுடாவில் சுமார் 1500 கப்பல்களும் அவற்றின் பணியாளர்களும் சிக்குண்டுள்ளதாக ஐநா பன்னாட்டு கடல்சார் அமைப்பு IMO தலைமைச் செயலாளர் அர்சினியோ டொமிங்குவேஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்ததையடுத்து முக்கிய கடல் வழியான ஹோர்முஸ் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. சுமார் 20,000 பணியாளர்கள் சிக்கி தவிப்பதாக டொமிங்குவேஸ் அமெரிக்காவின் கடல்சார் மாநாட்டில் தெரிவித்தார். உலகில் 80% அதிகமான பொருள்கள் கடல்வழி போக்குவரத்து மூலம் கொண்டு செல்லப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதுவரை கப்பல்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 10 மாலுமிகள் பலியானதையும் அவர் சுட்டிக்காட்டினார். லெபனானில் போர் நிறுத்தம் செயலாக்கப்பட்ட போதிலும் வியாழக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தொடர் வான் தாக்குதல்களில் 2 சிறார், 1 மருத்துவ உதவியாளர் உட்பட குறைந்தது 12 கொல்லப்பட்டதாக நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டின் தென் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்ட 1 கழித்து அந்த வான் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அது கூறியது. அந்த தாக்குதலை ஒரு குற்றம் என்றும் அது சாடியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ஜூலை 4 அங்கீகரிக்க வேண்டும், இல்லையெனில் மிக அதிக வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அர்சுலா வொண்டர் லேயனுடன் கலந்தாய்வு மேற்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜூலை 4 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற அமெரிக்காவின் 250 நிறைவாண்டாகும். அதுவரை வரி செயலாக்கத்திற்கு அவகாசம் வழங்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். 27 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் கடந்த ஜூலை மாதம் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டன. அதன்படி பெரும்பாலான ஐரோப்பிய பொருள்களுக்கு 15% வரி விதிக்க முடிவெடுக்கப்பட்டது. எனினும் அந்த ஒப்பந்தம் செயலாக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுவதை கண்டு ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். விளையாட்டு. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான உரிமையை மலேசியா பெற்றுள்ள நிலையில் இந்தியா சீனா ஆகியவற்றில் அந்த உலகப் போட்டியை ஒளிபரப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் அப்போட்டிக்கு இன்னும் 1 எஞ்சியுள்ள நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட அவ்விரு நாடுகளில் அப்போட்டிகளின் ஒளிபரப்பு குறித்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்திடப்படவில்லை. இதனிடையே 2 கலந்தாய்வுகளை தொடர்ந்து உலக கார்பந்து நிர்வாக அமைப்புடன் ஒளிபரப்பு உரிமைகளை பெறுவது குறித்து இந்திய இணைய காணொலி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார் மேலும் பேச்சு நடத்தி வருவதாக இந்திய ஊடக அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்த மாதம் 11 அஸ்டேகா அரங்கில் மெக்சிகோ, தென் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான போட்டியுடன் 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடக்கம் காண்கிறது. நிறைவாக யுஇஃபா ஐரோப்பிய லீக் கார்பந்து. அரையிறுதியின் 2 ஆட்டத்தில் எஸ்தன் விலா 4 சுழியும் என நாட்டிங்ஹெம் ஃபாரஸ்டை வென்று இறுதியாட்டத்துக்கு முன்னேறியது. விலாவின் கோல்களை 36 நிமிடத்தில் வாட்கின்ஸ் புகுத்திய வேளை 58 நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி பொண்டியா மற்றொரு கோலை அடித்தார். 77-80 நிமிடங்களில் மெக்கின் அவனிக்கான மேலும் 2 கோல்களை பெற்றுத்தந்து அணியின் அடைவு நிலையை வலுப்படுத்தினார். மற்றொரு ஆட்டத்தில் ஃப்ரீபர்க் 3-1 என பிராகாவை வெற்றி கொண்டு இறுதியாட்டத்துக்கு தேர்வானது. மே 20 இஸ்தான்புலில் இறுதியாட்டம் நடைபெறவுள்ளது. பெற்றோர் பராமரிப்பு சட்ட வரைவை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை தடை செய்ய மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.
5: நாட்டில் இன்று
6: 1959 இன்றைய நாளில் ஜோஹர் பட்டத்து இளவரசர் துன்கோஸ் இஸ்மாயில் ஜோஹர் பாரு இஸ்தானாபசா அரண்மனையில் சிங்கா சனா மண்டபத்தில் நடைபெற்ற சடங்கில் ஜோஹர் சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். லண்டனில் காலமான அவரது தந்தை சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் அபுபாக்காருக்கு பதிலாக துன்கோஸ் இஸ்மாயில் இப்பொறுப்பை ஏற்றார். ஜோஹர் இடைக்கால மந்திரி பசார் உங்கு இஸ்மாயில் அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநில அரசின் மூத்த அதிகாரிகளும் உடனிருந்தனர். மறைந்த சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் அபுபாக்காரின் உடல் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டு 1959 May 11 ஜோஹர் அரச கல்லறையில் அன்னாரது தந்தை சுல்தான் அபுபாக்காரின் கல்லறைக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: மனசு நிறைவு கொடுக்குமா இல்ல ஏன் போட்டு இருக்குமா?
1: ரொம்ப தூக்கத்துல இருக்குன்னா அந்த மாதிரி போட்டு வர அப்புறம் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன், ஐயோ நல்லாவே இல்லையே.
2: ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இப்ப ஆறு சப்பாத்துன்றீங்க இல்லையா, எப்படி எதை பார்த்து நமக்கு இந்த சப்பாத்து முடிவு பண்ணுவீங்க, இது சரி வரும் நமக்கு நல்லா இருக்கும் எப்படி முடிவு பண்ணுவீங்க?
1: நான் என்ன சட்டை போடுறேன்னு பொறுத்து இருக்கு, ஏன்னா வந்து பேண்ட்ஸோட மேட்ச் ஆகாது, எப்படி வந்து அது அழகா வந்து ஸ்டேபிள் பண்ண சொல்லிதான் நான் ஷர்ட்டோட கலர் பார்ப்பேன். வெள்ளை கலர்ல போட்டிருந்தேனா வெள்ளை சப்பாத்தி போடுவேன். அந்த மாதிரி
0: இப்ப இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் நாளே இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருமா இல்ல அன்னைக்கு காலையில இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குவீங்களா?
1: இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஒதுக்குவேன், என்ன சட்டை போட போறோம் என்னென்ன ஷூ போட
0: போறோம். இன்னைக்கு பாருங்க வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, என்ன கால அணி
2: சொன்னதா வெள்ளை சப்பாத்து தான் இவ்வளவு நேரம் இதுக்கு, ஆனா அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சேராரு.
0: இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விருப்பம்
2: அழைத்து சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அது அத்தனை வச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்ன கொடுக்குது உங்களுக்கு? அது
0: காலனி கதை கொஞ்சம் பேசுவோம் இன்றைக்கு 8 மணி வரைக்கும் வாங்க கூப்பிடுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3
2: அல்லது 4-7-6-8
0: திவ்யன் அண்ணன் கிட்ட எத்தனை இருக்கு அப்புறம் கேட்டு சொல்லுங்க.
2: வந்து வந்துட்டீங்களா, உங்ககிட்ட தான் கேட்கணும் முதல்ல.

0: வணக்கம். இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி, கோச் நந்தா.
1: வணக்கம். ஒரு பிசினஸ் இல்ல ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றதுக்கு ஆட்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பவர்ஃபுல் வீடியோ மூலமா தான் மக்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுவாங்க. அதனால தான் எப்பவுமே பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் வீடியோ கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு AI யூஸ் பண்ணி யாரு வேணாலும் வீடியோ கிரியேட் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி ஆகும். கேமரா தேவை, எடிட்டிங் ஸ்கில் தேவை, டீம் தேவை. ஆனா இப்போ AI இருக்கிறதுனால உங்க ஸ்கில்லும் போன் மட்டும் போதும். ChatGPT இல்ல ஜிமினாய் யூஸ் பண்ணி வீடியோ ஐடியா தெரிஞ்சுக்கங்க. சோஷியல் மீடியால உங்க விசிபிள் இல்லனாக்கா கஸ்டமர் கண்டிப்பா உங்களை ரீச் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் AI இப்போ ஒரு கேம் சேஞ்சரா மாறிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஓனரா இருந்தாலும், ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்டா இருந்தாலும், இல்ல ஒரு ஹோம் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் ஈஸியா AI வீடியோ கிரியேட் பண்ணி ப்ரோமோட் பண்ணலாம். AI வீடியோ யூஸ் பண்ணி நீங்க TikTok வீடியோஸ், பிசினஸ் ப்ரோமோஷன், ப்ராடக்ட் வீடியோஸ், ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கூட கிரியேட் பண்ணலாம். உங்களையும் உங்களோட பிசினஸ் இந்த உலகம் பார்க்கணும்னா இன்னைக்கே ஒரு AI வீடியோ கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி பாருங்க. மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்களே அப்புறம் சொல்லுவீங்க. இந்த AI வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க கிளையண்ட்ஸ்க்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கலாம், இல்ல சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் கூட பண்ணலாம். அதோட இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். அடுத்த AI யூஸ் பண்ணி உங்க பிசினஸையும் சேல்ஸையும் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கோச் நந்தா, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.

0: பராசக்தி படத்தில் இருந்த சிவகார்த்திகேயன் பாடியிருந்த பாடல் தான் அது. 7:29 போ.
1: இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம், எத்தனை காலணிகள் நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சாலாம்ல இருந்து சுபத்ரா வந்திருக்கிறாங்க. இருங்க, நான் வந்து கொஞ்சம் இதாயிடுறேன். எத்தனை காலணி இருக்கு?
2: என்னங்க
1: உங்களே நீங்க இப்படி சொல்லிக்கிறீங்க? அதாவது அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க பல காலணி வாங்குவீங்க?
0: நாளுக்கு ஒரு காலணி மாதிரி இருக்கு சுபா.
1: ஒரு காலணி பாக்குறீங்க, எது வந்து உங்களை பிடிக்க வைக்கும்?
2: ரொம்ப பர்டிகுலர் அதாவது
0: காலனி விரைவில் வருது போல.
2: நினைக்கிறேன்
1: 30 நாளுக்கு பயன்படுத்திக்கலாம்ல.
0: சுபத்ராவின் மேல சிண்ட்ரேலா சுபத்ரான்னு கூப்பிடுவோம்.
1: அவங்களாவது ஒரே ஒன்றுதான் வச்சிருந்தாங்க.

0: கண்களால் கைது செய்யப்பட்டதுக்காக எடுக்கப்பட்ட பாடல். 7:36 ஆயிருச்சு. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
1: எத்தனை காலணிகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
0: அருள் ஈபோல இருந்து வந்திருக்கிறாரு.
2: அருள் கிட்ட 8 காலணி இருக்கு. சர்ச்சுக்கு போறதுக்கு 2 வச்சிருக்கேன். எவ்ரி சண்டே ஒன்னு போடுவேன். இனி ஸ்பெஷல் ஒகேஷன் ஒன்னு போட்டுருக்கேன். ஸ்போர்ட்ஸுக்கு ஜாகிங் போறதுக்கு 2 தனியா இருக்கு. அப்புறம் ஃபுட்சாலுக்கு தனியா 2 இருக்கு. அப்புறம் கேஷுவலா போறதுக்கு ஒரு 4 இருக்கு. கலெக்ஷன் தானே.
1: ஆனா அந்த 8 வீட்டுலதான் இருக்கா? வாகனத்துல சில பேர்ல வைப்பாங்க, அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்கா?
2: வாகனத்துல ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே இருக்கும்.
0: அருள், இது ஒண்ணு வந்து குறிப்பிட்ட சிறப்பு வைபவங்கள்ல தான் போடுவீங்கன்னுவீங்களே, அதுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருக்கீங்க?
2: அது நினைக்கிறேன் ஒண்ணு வாங்கணுமா, நல்ல காஸ்ட்லியா வாங்கிட்டுமா, ஏதாவது ஃபங்க்ஷன் போறதுக்கு மட்டும் தான் நல்லா ஷைன் பண்ணி
0: உங்களே தாங்குது நண்பரே. நல்லதுதான் அது. நன்றி அருள், நன்றி.
2: Thank you, bye.

0: உங்களுக்காக
1: அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களின் வணிக வளாகங்களில் சிறு வணிகங்களுக்கான வாடகை இம்மாதம் முதல் குறைக்கப்படுகிறது. சிலாங்கூர் மாநிலத்திலும் தலைநகரிலும் இதற்கான உறுதி வழங்கப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்றங்களும் இதனை பின்பற்றுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: உங்களுக்காக
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907 29 1919.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: போக்குவரத்து தகவல்
2: 21 பதிவாக இருக்கிறது. 202.2 கிலோமீட்டர் ஐயர்கரோல இருந்து சிம்பாங் எம்பாட் வரக்கூடிய பாதையில் அங்க வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது.
6: ரவாங்ல இருந்து சுங்கை புலோ செலக்கடி பாதையில் 446.7 கிலோமீட்டர் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அங்க வாகனம் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. புக்கெட் ஜெலுத்தோங்ல இருந்து பத்துத்திகா செல்லக்கூடிய பாதையில் செக்ஷன் 13 சமஞ்சை விளக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்கமா ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால அங்க வாகனங்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு, நெரிசலாவும் இருக்கு
2: அப்படின்னு
6: ஒரு விபரம் கிடைச்சிருக்கு.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309 7 2 9 1 9.
1: வணக்கம், இன்னும் கேட்டு இருக்கீங்க மணிப்போ 7:47 நேர்கள்ட்ட. இன்றைக்கு இந்த காலணிகள் குறித்து நம்ம பேசுறோம் இல்லையா? அடிப்படையில நிறைய காணொலிகளோ குறைவான காலணிகளோ அது முக்கியம் அல்ல, அது எந்த அளவுக்கு நமக்கு சரியா வருதுன்றது ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, தைப்பூசம் அப்ப சொன்னாங்களே, டன் கணக்குல வந்து காலணிகள் எடுத்து வீசுறாங்க.
1: ஆமா,
0: எங்க விட்டுட்டு போறீங்க கோயிலுக்கு வந்துட்டு அப்படின்னு, ஒண்ணு கார்லயே நிறுத்திட்டு வந்துருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த காலணிக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு முக்கியம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாதம் ரொம்ப வலியா இருக்கு, அந்த கெண்டக்கால் ரொம்ப வலி, தொடல்லாம் ரொம்ப வலியா இருக்குன்னு. நம்ம யதார்த்தமா எடுத்துக்குவோம்ல, ஆனால் மருத்துவர்கள் சொல்றாங்க அதுக்கும் உங்களுடைய காலணிக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு.
1: சில நேரத்துல நம்ம வந்து காலணி அணியும் போது காலணி கடிக்காம
0: பாத்துக்கணும், வெளியே வரக்கூடாது, பின்னால இருக்கிற அந்த பின் பாதம் இருக்கு இல்லையா, அது வந்து காலணிக்குள்ளதான் இருக்கணும், முக்கியமா செருப்பு அணியும் போது அப்படின்லாம் இருக்கு. இப்போ கைரோப்ராக்டிக் டாக்டர் ரவீன் அவரை வந்து தொடர்பு கொண்டிருக்கோம். டாக்டர், நீங்க வந்து எதை பார்த்து காலணி வாங்குவீங்க, பார்த்துதான் வாங்குவீங்களா எப்படி டாக்டர்?
2: இல்ல, நான் கொஞ்சம் பார்த்துதான் வாங்குவேன், ஏன்னா நம்ம இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால வந்து இந்த இது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் தெரியும் இல்லையா. சோ அதனால வந்துட்டு அந்த ஆர்ச் சப்போர்ட் இருக்கிறதுலாம் வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாப்பேன். அது கரெக்டா இன்சோல் மாதிரி இருக்கும் உள்ளுக்கு வந்து, நம்ம ஷூ நல்ல குவாலிட்டியான ஷூஸ் பாத்தீங்கன்னா அது உள்ளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் நம்ம பாதத்துக்கு வந்துட்டு. அதாச்சு ரொம்ப முக்கியம். இப்ப என்னோட வேலை பாத்தீங்கன்னா வந்து நின்னுகிட்டே இருக்கிறது நிறைய இருக்கும், சோ அப்போ அதனுடைய ப்ரெஷருக்கு வந்து அது ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த இன்சோல் வந்து அது ரொம்ப முக்கியம். நின்னுகிட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அப்ப வந்து தாதியர்களா இருக்கலாம், நர்சஸ், டீச்சர்ஸ், அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ், இவங்களுடைய காலணிகள்லாம் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து கூட அவங்க பாடி வெயிட்டே தாங்கக்கூடிய இது வந்து இந்த பாதத்துல இருக்கு. அப்ப அந்த ஷூ வந்து சரியா இல்லைன்னா வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அது ஆங்கிளா இருக்கட்டும், சம்டைம் இந்த நீ ப்ராப்ளம், ஈவன் பேக் கூட வந்துட்டு இந்த காலணி சரியா அணியாத காலணிகளா இருந்துச்சுன்னா வந்துட்டு பேக் வரைக்கும் கூட அந்த பிரச்சனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இந்த காலணி சரியா அமையலன்னா கூட அது நம்ம நமக்குள்ள சில பிரச்சனை, இப்ப முதுகு வலி எல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் வருமா?
2: கண்டிப்பா வரும். உங்களோட பிளாட்ஃபார்ம், உங்க பவுண்டேஷன் வந்து சரியா இல்லைன்னா வந்துட்டு அப்ப நீங்க நடக்கிறப்போ அந்த பிரஷர் வந்து என்ன ஆகும்னா அது வந்து உங்க மேலதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சில நேரத்துல வந்து நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து நீ ப்ராப்ளம் வருவாங்க சில பேர் வந்து, இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப கடைசியா பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து அவங்களோட காலணியில தான் இருக்கும். அது சரியா நம்ம அது அட்ரஸ் பண்றப்போ வந்து அவங்க நீ ப்ராப்ளமே வந்து சரியாக ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் லோவர் பேக் ப்ராப்ளமும் வந்துட்டு காலணி வந்து சம்டைம் வந்து ரொம்ப வருஷமா பாய்ச்சிட்டு இருப்பாங்க, அது பின்னாடி இந்த சோடியம் தேஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் பாய்க்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த அன்இவனா இருக்கும் இல்லையா, ஒரு கால் வந்து ப்ரெஷர் கூட இருக்கும் அவங்க நடக்கிறப்போ, அப்போ அது வந்து கூட வந்து அவங்க மசில்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம வந்து நம்ம முதல் தடவை அவங்களை வந்து கன்சல்ட் பண்றப்போ எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம்.
0: முன்பெல்லாம் இப்படி இல்ல, இது என்ன புதுசு புதுசா இப்ப சொல்றீங்களே அப்படின்னு, இது திடீர்னு வந்த ஒரு பிரச்சனையா இல்ல எப்படி டாக்டர்?
2: இது இப்ப நம்ம அதிகமா பாக்குறோம், அது அது வந்து ஐ திங்க் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் நினைக்கிறேன். இப்ப செய்யற சில வேலையெல்லாம் வந்து அப்போ இல்ல இல்லையா, இதெல்லாம் வந்து
1: ஒரு காலணி வாங்குறதுக்கு வெளிய பாக்கணும், அது எந்த பிராண்ட் அப்படின்னு பாக்குறத தாண்டி அது நமக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரன்றதே அதிகமா பாக்கணும்.
2: பிராண்ட் மட்டும் கிடையாது, அந்த ஆச்சுன்னு சொல்லுவோம், அது வந்து ஆச்சு வந்து உங்களோட பாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆச்சு வந்து பேசிக்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து வயசாக சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிளாட் ஆகும், பிளாட் ஃபீட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காலனிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு வந்து ஹை ஆச்சா இருக்கும், சில பேருக்கு நார்மலா இருக்கும், சில பேருக்கு பிளாட்டா இருக்கும். ஸோ இது தெரிஞ்சாதான் வந்து நீங்க எந்த மாதிரி அந்த காலனி வந்து உள்ளுக்கு வந்து அந்த ஆச் சப்போர்ட் இருக்கணும் நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். அதுக்குதான் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போனா கரெக்டா சொல்லிடுவாங்க, ஓகே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாட்டா இருக்கு, கொஞ்சம் உங்களுக்கு கூட ஆச்சு இருக்கு. அப்ப ஹை ஆச்சு இருந்தாக்கா அதுக்குள்ள காலனிகள் போட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப நேரம் நிக்கிறீங்க நடக்கிறீங்க அந்த மாதிரின்னா உங்களுக்கு அதிகமா வந்து ஏதோ வலியோ ஏதோ வராது.
0: ஒரு காலனிக்குள்ள இவ்வளவு இருக்கு, நல்லபடியா தெளிவா எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.

0: மூணு படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். அஜேஷ் அசோக், அனிருத் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருந்தாங்க. இந்த மணி நேரம் நீங்க கிட்ட கேள்வி கேட்கிற தருணம் தான் இது.
1: ரெண்டு பேர் இருக்கோம், யார்கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்க?
0: விஜயலட்சுமி வந்திருக்காங்க.
2: ஒரு காலனிய நீங்க வைத்துக் கொள்றதா வேணாவா அப்படிங்கறத எப்படி முடிவெடுப்பீங்க அப்படிங்கறத குறிக்கும். இப்ப நீங்க உங்களோட காலனிய வந்து வைத்துக் கொள்ளணுமா வேணாமா அப்படிங்கறத எப்படி முடிவு செய்வீங்க?
1: எப்படின்னா, அது சரியா இருந்துச்சுன்னா வைத்துக்குவேன், அது ஏதோ கிளியலோ இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு சரி வரலன்னா வீசிடுவேன்.
2: சரி, உங்களுக்கும் அந்த காலனிக்குமான உரையாடல் ஏதாவது இருக்குமா?
1: உரையாடணுமா?
0: காலனிக்கும் நமக்கும் உரையாடலாம்.
1: அழுக்கு வராம பாத்துக்கோப்பா, சரியா இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி ஒருவேளை இதுக்கப்புறம் உரையாடனா வாய்ப்பு இருக்கு.
0: இவனுக்கு சொல்லிருக்கீங்க
1: இல்லையே, சொன்னது இல்லையே.
0: விஜயா, அப்படிலாம் இருக்கா விஜயா?
2: ஆமா, நிச்சயமா அப்படி இருக்கு. ஜப்பானிய கலாச்சாரத்திலயும் சரி, நம்முடைய பண்பாட்டு பின்புலத்தை பார்த்தாலுமே அப்படியான ஒரு முறை இருக்கு. என்னன்னா, காலனிங்கிறது நம்ம நம்ம உடலை நம்மளுடைய பாரத்தை சுமந்து என்ன சொல்லுங்க, ஒரு நாள் முழுக்க அலையக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? அப்ப அது நம்ம கூட பயணப்படுது அப்படின்னும் போது அதுக்கு தனியா ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கறது ஜப்பானியர்களுடைய நம்பிக்கை.
0: என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்க?
2: அப்ப என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு காலனியை எடுத்து நீங்க அதை பயன்படுத்த போறீங்களா இல்லையாங்கறது முடிவு செய்யணும்னா, அது கையில எடுத்து உங்களுடைய கண் பார்வையை நேரா அதன் மேல செலுத்தி, நீ இன்று இவ்வளவு நாள் எனக்காக உழைத்திருக்க, உன்னை நான் வைத்துக் கொள்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன் அப்படிங்கற ஒரு ஒரு நிமிடம் நீங்க மனதுல வந்து யோசிச்சு பார்ப்பாங்களாம், இந்த காலனி எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குதா அப்படின்னு. அதற்கு மேலும் அது மகிழ்ச்சி கொடுக்க கூடியதா இல்ல அப்படின்ற பட்சத்துல, சரி இதுவரைக்கும் நீ எனக்காக உழைத்திருக்க, உனக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த காலனிய அதற்கு பிறகு அகற்றுவாங்களாம். நமக்குமே கூட இருந்திருக்கு, நீங்க யோசிச்சு பாத்திருக்கலாம். நம்ம சிறு வயதுல வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம பெற்றோர்கள் அதை வந்து செய்ய சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த காலனிய வந்து ஒன்னா சேர்த்து வைன்னு சொல்லுவாங்க, தனித்தனியா பிரிச்சு போட கூடாது சொல்லுவாங்க. ஒரு காலனிய இன்னொரு காலனி மேல வைக்க கூடாது, அது மேல பொருட்களை வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அது நம்ம ஒரு பண்பாடா வந்து ஒரு கலாச்சாரமா பின்பற்றது கிடையாது. ஆனா ஜப்பானியர்கள் இப்ப வரைக்குமே அது ஒரு கலாச்சாரமா பின்பற்றாங்க.
1: எங்க ஆலயங்களுக்கு எல்லாம் போனா தூர தூரமா வைக்க சொல்றாங்க, அப்பதான் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்களா?
2: ஆமா, பள்ளிகளுக்கு செல்ற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததும் தேடுறது காலனி காலுறையா தான் இருக்கும்.
1: இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு, நம்ம காலனிய சாதாரணமா பார்க்க முடியாது.
0: எனக்கு தெரிஞ்சு ஜப்பானியர்கள் வந்து காலனிய வெளியில பாக்குற மாதிரி தான் வைப்பாங்க, ஏன்னா ஆபத்து அவசரம்னா உடனடியா வெளியாகிறதுக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க விஜயலட்சுமி, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: பாருங்க மோகன், ஒரு காலனிக்கு பின்னால இவ்வளவு கதைகள் இருக்கு. நம்ம ஆலயத்துல கூட இது நமக்கு ஒரு நன்னெறி பழக்கத்தை கொண்டு வர்றதுக்காகவும், காலனிகளை வெளியில கலற்றி வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு முறையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்ல.
1: எங்க வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், இதுவுமே நம்முடைய பண்பை வந்து அது குறிக்குது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். புரூனை, டருசலம், இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், பிஐஎம்பி, இஏஜிஏ, கிழக்கு ஆசியான் வளர்ச்சியினோடு வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா உறுதி பூண்டுள்ளது. மேம்பாட்டு இடைவெளியை குறைக்கவும் மக்களின் நல்வாழ்வுக்காக வர்த்தகம், முதலீடு, உணவு உத்தரவாதத்தை விரிவுபடுத்தவும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க வலையமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுவது அவசியம். தொடர்புடைய அமைச்சர்கள், மாநில நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் மெக்ஸ்கோ எஸ்டிஐ மூலம் அந்த முனைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு மோஸ்டி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் புதிய அடையாள அட்டை மைகார்ட் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கும். தற்போதுள்ள 23 பாதுகாப்பு கூறுகள் மேம்படுத்தப்பட்டு 53 பாதுகாப்பு அம்சங்களை புதிய மைகார்ட் கொண்டிருக்கும் என தேசிய பதிவுத்துறை JPN தலைமை இயக்குநர் டாக்டர் பர்துல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான எல்லை பதற்றங்களை தணிப்பதற்கான முனைப்புகளை முன்னெடுத்துள்ளதாக பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் மார்க்கோஸ் ஜூனியர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சில ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பதற்றத்தை தணித்து அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணுவதற்கான ஆக்கப்பூர்வ அணுகுமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் விவரித்தார். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க போர் கப்பல்கள் மீது பெரிய அளவிலான ஏவுகணை திருக்குர்தி தாக்குதலை ஈரான் நடத்தியதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC உறுதிப்படுத்தியது. அந்த கப்பல்கள் கடும் சேதமடைந்துள்ளதாக உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவித்தன. விளையாட்டு. UEFA கான்பரன்ஸ் லீக் முடிவு. அரையிறுதி 2 ஆட்டத்தில் கிறிஸ்டல் பேலஸ் 2-1 என ஷக்டா டொனெட்ஸ்கை வென்றது. இதன்படி 5-2 என்ற திரட்டு புள்ளியில் கிறிஸ்டல் பேலஸ் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.